ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 29 நாள் ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 3 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 20 தேதி ஞாயிற்றுக்கிழமை 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நிலையத்தில் நேரம் 5:59. இனி கேட்கலாம் குரல் அமுதம். அதிகாரம் 8 அன்புடைமை. குரல் எண் 9. குரல் புறத்தரப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறப்பு அன்பில் அவருக்கு. பொருள்:

உறுப்பாகிய அன்பு இல்லாத போது புறத்தே காணப்படும் உடல் உறுப்புகளால் என்ன பயன்? குறளும் பொருளும் மீண்டும். குறளமதம் அதிகாரம் 8, அன்புடைமை குறள் எண் 9. குறள்: புறத்தரப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறப்பு அன்பிலவர்க்கு. பொருள்: அக உறுப்பாகிய அன்பு இல்லாத போது புறத்தே காணப்படும் உடல் உறுப்புகளால் என்ன பயன்?

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையமுடைய எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. இன்றும் நாளையும் எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 இணைதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி, பருவநிலை மாற்றத்தால் தனிநபர்களின் பங்களிப்பு குறித்து இயற்கை ஆர்வலர் கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் வெர்டிகோவிட்கான சிகிச்சை முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகானம் நிறைவாக சட்டம் அறிவோம். மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சாலி சின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். பதினைந்துக்கு தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். இதைத் தொடர்ந்து ஆங்கிலம் ஆன் ஏர் மற்றும் ஊரை சுற்றும் காற்று. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல். இன்றைய ஹீரோ ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் கனகா இடம்பெறும் திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். இதைத் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல். 10:30 பூங்காவனம் நீலகிரி மாவட்டம் ஆடாசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, இன்றைய காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் என்பது ஓய்வு நாளா வீட்டு வேலைக்கான வேலை நாளா? இதற்காக நேயர்கள் கால் பண்ணலாம், போனின் மற்றும் வாட்ஸ்அப். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகதான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ணப்பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:10 நீலமலை வாழ்வியல். 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள். வானிலை அறிக்கை. 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நேயர் விருப்பம், போனின் மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 6:05 காங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலிக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகானம். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். சுழற்சி முறையில் பயிர் சாகுபடி குறித்து விளக்கம். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டம் கெத்தோரை பகுதியைச் சேர்ந்த உழவர் கே நந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம் தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 திரைகானம். 10:00 ரவிவாஷ அகில் பாரதிய சங்கீத் சபா. பி டி வெங்கட் சந்திர கோபால் குழுவினர் வழங்கும் நாதஸ்வரம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். இதுவரை எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: This is Akashvani, the news read by Renu Kataria. Prime Minister Narendra Modi has distributed more than 51,000 appointment letters to newly appointed youth in various government organizations at the 20th Rozgar Mela through video conferencing. Speaking on the occasion, Mr. Modi emphasized the pivotal role of youth in building a developed and self-reliant India. He said that in recent years, the central government has consistently focused on equipping the youth with the skills and opportunities needed to prepare for the future.
1: बीते वर्षों में भारत सरकार का निरंतर जोर युवाओं को भविष्य के लिए तैयार करने पर रहा है नेशनल एजुकेशन पॉलिसी स्किल इंडिया मिशन प्रधानमंत्री कौशल विकास योजना या अप्रेंटिसशिप को बढ़ावा देने का प्रयास हमारी कोशिश है कि युवाओं की पढ़ाई और उनकी स्किल्स बदलती इकोनॉमी की जरूरतों के साथ चले जैसे एक उदाहरण है पीएम सेतु इस योजना के माध्यम से 60,000 करोड़ रुपए के निवेश से 1,000 सरकारी आईटीआईस को आधुनिक बनाया जा रहा है इसमें इंडस्ट्री की सीधी भागीदारी सुनिश्चित की गई है
0: अखिल भारतीय विद्यार्थी परिषद एबीवीपी हैज सिक्योर्ड 3 मेजर पोस्ट इन द दिल्ली यूनिवर्सिटी स्टूडेंट्स यूनियन ड्यूसू इलेक्शंस एबीवीपीज यश दास वन द पोस्ट ऑफ प्रेसिडेंट व्हाइल रिया चावरी सिक्योर्ड विक्ट्री फॉर सेक्रेटरी एंड लक्ष्य राज सिंह फॉर ज्वाइंट सेक्रेटरी हाउएवर इंडिपेंडेंट कैंडिडेट दीपांशु शौकीन इमर्ज विक्टोरियस फॉर द पोजिशन ऑफ वाइस प्रेसिडेंट Defence Minister Rajnath Singh and Home Minister Amit Shah have congratulated APVP for their success in the Dusu elections. Mr. Singh said this victory is a symbol of the unwavering faith of the youth in the nation first policy. In his message, Mr. Shah said that this victory reflects the unwavering trust of the youth in ABVP's ideology of nation first and its commitment to student welfare. BJP President Nitin Naveen said this victory reflects the youth's continued faith in positive and constructive student politics rooted in the spirit of nation first. He said it shows their strong resolve to contribute to the vision of a Viksit Bharat. The Nasha Mukt Yuva for Viksit Bharat 100 Weeks Nasha Mukt Yuva Abhiyan will witness a major nationwide youth mobilization today. The Ministry of Youth Affairs and Sports said that Rashtriya Sankalp Samaroh is being organized across 1,067 locations in the country. It added that this program will be organized across 471 district My Bharat offices along with 596 locations of partner organizations. The Samaroh will bring the campaign's message directly to young people through Nasha Mukt Pledge, signature campaign, thematic street plays, slogan writing and youth-led discussions. Government has said that biometric Aadhaar authentication is mandatory for subsidized domestic LPG refills from 1st October this year. In a statement, Petroleum and Natural Gas Ministry said that domestic LPG consumers will need to have completed biometric Aadhaar authentication to book refills at the regulated retail selling price, RSP, with applicable subsidy. This ensures that subsidized LPG reaches only genuine and deserving households. Linking each connection to the Aadhaar authenticated consumer will help prevent diversion of subsidized domestic cylinders for commercial and industrial use. Semicon India 2026, the fifth edition of India's flagship semiconductor conference, concluded successfully at Yashobhoomi in New Delhi yesterday. The three-day conference under the theme Silicon to Systems Building the Ecosystem featured over 600 exhibitors. In Chess Olympiad, Indian men's team defeated Spain 3-1 with world champion Diego Cage leading the way with a clean victory over former world champion challenger Alexei Shirov in Samarkand yesterday. The 20th Asian Games 2026 will see several Indian athletes begin their medal hunt across multiple disciplines today. India's techball player Quimsy D'Souza will compete in the bronze medal match against Japan's Yuina Sakamoto and have the first opportunity to open India's medal account at the Continental Multisport event. And in today's cricket event, Indian women will face Bangladesh in semi-final. The knockout match will start at 10:30 a.m. IST at the Aichi Prefectural Kurogi Sports Park in Nishin, Japan. And that is the end of this news bulletin.
2: நேரம் காலை 6:10.
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
4: மனித வாழ்க்கையில் உயர்வையும் வெற்றியையும் பெறுவதற்கு செயலை திட்டமிட்டு சரியான முறையில் செய்து முடிப்பது மிக மிக அவசியம். ஒரு செயலை செய்யும்போது எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி அடைய வேண்டும். பழந்தமிழ் இலக்கியமாகிய நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் ஓர் அழகான பாடல், மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். இப்பாடலுடைய பொருளை பார்ப்போமா? தான் தொடங்கிய செயலை முற்றுப்பெற முடிக்க வேண்டும் என கருதுபவர் தம் உடம்பிற்கு வரும் வருத்தத்தை நோக்கார், பசி எடுப்பதையும் பார்க்க மாட்டார், உறங்கவும் மாட்டார், யார் தமக்கு தீங்கு செய்தாலும் அதனை பொருட்படுத்த மாட்டார், காலத்தின் அருமையையும் எண்ணார், பிறர் செய்யும் அவமதிப்பையும் மனத்தில் கொள்ளார். இந்த பாடலுக்கு ஏற்ற எடுத்துக்காட்டாக துருவனை சொல்லலாம் அல்லவா? சிறுவனான துருவன் அடர்ந்த காட்டில் கடும் குளிரிலும் வெயிலிலும் மழையிலும் தனது உடலுக்கு ஏற்பட்ட மெய் வருத்தத்தை பார்க்காமல் பசி மற்றும் உறக்கத்தை மறந்து திருமாலை நோக்கி தவம் புரிகின்றான். தன் இலக்கில் மட்டுமே கண்ணா இருந்து நினைத்த பதவியை பெற்றான் அவன். வள்ளுவனார் வினை செயல் வகை என்ற ஒரு அதிகாரத்தையே வைத்துள்ளார். கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கணிந்து செயல் என்று கூறுகின்றார் வள்ளுவனார். ஆராய்ந்து துணிந்து ஒரு செயலை செய்யும் போது எத்தகைய துன்பம் வரினும் மனம் கலங்காமல் சோம்பலையும் உறக்கத்தையும் கைவிட்டு உடனே செய்து முடிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வுலகில் சாதனையாளர்கள் அனைவரும் தங்களின் கடின உழைப்பாலும் தளராத நெஞ்சு உறுதியாலும் மட்டுமே வரலாற்றில் தடம் பதித்துள்ளனர். குறிக்கோளை அடைவதையே நோக்கமாக கொண்டு உழைப்பவர்கள் தங்களுக்கு ஏற்படும் உடல் சோர்வு, உடல் உபாதைகள், பசி, தூக்கம் போன்ற இயற்கை தேவைகளை கூட பொருட்படுத்த மாட்டார்கள். தம்முடைய வேலை முடியும் வரை பிறர் செய்யும் தீமைகளையும் அவமதிப்புகளையும் பழிச்சொற்களையும் மனத்தில் கொள்ள மாட்டார்கள். தம் இலக்கில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் சாதனையாளர்கள். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வில்வீரன் அர்ஜுனனை சொல்லலாம். அர்ஜுனன் பறவையின் கண்ணை மட்டுமே குறிவைத்ததைப் போல சாதனையாளர்கள் தங்கள் இலக்கை மட்டுமே பார்ப்பார்கள். சுற்றியுள்ள தடைகளோ கவனச்சிதறல்களோ அவர்கள் பார்வையில் படாது. நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் நாட்டின் விடுதலைக்காக உண்ணா நோன்பு இருந்த போதும் சிறை சென்ற போதும் தன் உடல் நலிவை அவர் பொருட்படுத்தவில்லை. ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் வறுமையின் காரணமாக பகலில் வேலை செய்துவிட்டு இரவில் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் கண்விழித்து படித்து பிற்காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஆனார். நம் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் அறிவியல் ஆராய்ச்சிகளின் போது பசி தூக்கம் மறந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தார். பெரிய புராணம் காட்டும் சிவனடியார்கள் அனைவரும் இறை தொண்டிற்காக இடையராது உழைத்தவர்கள்தான். இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் சொல்ல வேண்டுமென்றால் தாராபாரதியின் வரிகளில் வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறலாம் அல்லவா? இதனையே கவிதை வடிவில் சுருக்கமாக சொல்வோமானால் வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறையிலும் பறக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு இலக்கை நோக்கி செயல்படுவோமாக.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 6:15. கேட்க போகும் நிகழ்ச்சி அருளிசை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க கூட இணைஞ்சிருக்கேன் அஜய் ஸ்ப்ரீதி. ஸ்டேடியம் UDFM 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு. இன்றைய நாள் இனிய நாளாக அமைறதுக்காக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளை தொடங்குறதுக்கு முன்னாடி இறைவனின் அருளோடும் இனிய இசையோடும் நம்பிக்கையோடும் இந்த அழகான நாளை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடலை கேட்கலாம் நம்மளோட UDFM 101.8. பட் பாடலை கேட்பதற்கு முன்னதாக
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

சிற்றலைசை நிகழ்ச்சியில் கேட்ட பாடல் ஹேமா ஜான் குரலில் ஒழித்தது. காலை நேரம் என்பது நம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள மிகவும் அழகான நேரம். ஒரு சில நிமிடங்கள் இறைவனை நினைத்து கொண்டு நல்ல எண்ணங்களுடன் நாளை தொடங்கினால் நம் மனதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இன்று நல்ல நாள், இன்று நல்லது நடக்கும், என்னால் முடிந்ததை நான் சிறப்பாக செய்வேன் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு நாளை தொடங்குங்கள். இப்போது இறைவனை நினைத்து கொண்டு இந்த இனிய பக்தி பாடலை நம்மளுடைய UTFM 101.8 அருளிசை நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

அருளிசை நிகழ்ச்சியில் பக்தி பாடல் கேட்டுட்ருக்க 6:35 நேர்களே, எல்லா நாளும் வாழ்க்கையில் ஒரே மாதிரி இருக்கிறதுல. சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்கும், சில நாட்கள் சவாலாக இருக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையும் நம்பிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது. நம்மளுடைய முயற்சியும் இறைவனோட அருளும் இருந்தால் நம்மளால் பல விஷயங்களை கடந்து செல்ல முடியும். இன்றைய நாளில் ஒரு நல்ல விஷயத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்குவோம், அந்த விஷயத்துக்காக போராடுவோம், கண்டிப்பாக அது சக்ஸஸாக எல்லாரோட வாழ்க்கையிலும் அமையும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுங்க, ஒருத்தரை ஒருத்தரை பாராட்டுங்க, எல்லாத்தோடைய மனசுலையும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான எண்ணங்களான வார்த்தைகளை பேசுங்க. ஒரு சிறிய நல்ல செயலும் ஒருவருடைய நாளையே மாற்றக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல. இப்போது மனதே வருடும் அழகான பக்தி பாடல் நம்மளுடைய அருளிசை நிகழ்ச்சியில் ODFM 101.8.

0: கேட்ட பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் ஒலித்தது அருளிசை நிகழ்ச்சிக்காக. கேட்ட பாடலோடு அருளிசை நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையமுடைய எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. விவசாயிகளுக்கான அறிவிப்பை கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானிலை முன்னறிவிப்பில், வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு கனமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 96% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 92% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். விவசாயிகளுக்கான அறிவிப்பு. கேரட் பயிரில் துருயி மேலாண்மை விதைத்த 45 மற்றும் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன் ராணி லிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராமுக்கு 1 லிட்டர் அல்லது குளோரதலோனில் 2 கிராமுக்கு 1 லிட்டர் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா ஹஸ்பரல்லம் அல்லது பேசிலஸ் செப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும்.

0: கால்நடைகள் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் கால்நடைகளை பாதுகாக்கும் கால்நடைகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவ கால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள்.
1: நேயர்களே, உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
2: புர்கோழி போட்டாலும் அதே மாதிரிதாங்க. புர்கோழி போட்டாலும் ஒரு வருஷத்துக்கு இல்லாம அது போட்டா கெண்டை விழுந்துருது, வேறுபூச்சி விழுந்துருது, பூ கட்டுறதில்ல, அப்படியே செடி காஞ்சி போயிருது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. இது காரணம் எப்படின்னா வேறுபூச்சி தான். அதனால அந்த மாதிரி இல்லாமல்லாம் ஒரு வருஷத்துக்கு தான் ஒரு முறை தான் போட முடியுங்க. பட்டாணி போட்டால் அடுத்த டைம் தான் போட முடியும், தொடர்ச்சியாக போட முடியாதுங்க.
3: சுழற்சி முறையில் பயிர் சாகுபடி செய்வது குறித்த பல அனுபவங்களை நீலகிரி மாவட்டம் கெந்தோரை பகுதியைச் சேர்ந்த உழவர் கே நந்தகுமார் அவர்கள் வழங்க கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள். இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும்.

0: அடுத்த நிகழ்ச்சியை பற்றி
1: கேட்கலாம்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சிப்களை வடிவமைத்து உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதால் ஏற்படும் புவிசார் அரசியல் சார்ந்த இடையூறுகள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். செமிகண்டக்டர் துறையின் ஒவ்வொரு பிரிவிலும் கடின உழைப்பு தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நடைமுறை அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானிய விலையில் வழங்கப்படும் எல்பிஜி சிலிண்டர் உண்மையான மற்றும் தகுதியான குடும்பங்களுக்கு மட்டுமே சென்றடைவதை இது உறுதி செய்கிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிக மற்றும் தொழில்துறை பயன்பாட்டிற்கு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் போலியான மற்றும் தகுதியற்ற இணைப்புகளை நீக்குவதற்கு இது உதவிடும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 27,43,00,000 பேர் ஆதார் அங்கீகாரத்தை நிறைவு செய்துள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பொதுமக்கள், சுகாதார பணியாளர்கள் என அனைவருக்கும் கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். தெலங்கானா மாநிலம் தலகொண்டல பள்ளி பகுதியைச் சேர்ந்த பட்டு வளர்ப்பு விவசாயிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடினார். பட்டு வளர்ப்பில் முன்னோடியாக திகழும் மாநிலங்களிலிருந்து சிறந்த நடைமுறைகளை கண்டறிந்து செயல்படுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பை அடுத்து இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவுசார் பயணத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 23 பட்டு விவசாயிகள் மற்றும் பட்டு வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கூடுதல் கடன் உதவிகளை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நியாய விலை கடைகளில் விநியோகிக்கப்படும் பொருட்களின் எடை அளவில் எவ்வித குறைபாடுகள் ஏற்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். திருச்சிராப்பள்ளி கூட்டுறவு மேலாண்மை நிறுவனத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இளையோர் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். ஊரக பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு தென்னரசு கூறினார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் வறட்சி, கோவிட் தொற்று போன்ற இக்கட்டான தருணங்களில் எந்தவித வரி வருவாயும் இல்லாத சூழலில் விலைவாசி கட்டுக்குள் இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தாவேக ஆட்சியில் ஈர்க்கப்பட்டுள்ள தொழில் முதலீடு குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். நீலகிரி, கோவை, கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாகையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திடீரென வானில் கருமேகங்கள் திரண்டு பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக நாகை நகரம், கீழ்வேளூர், தேவூர், திருக்கோளை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தற்போது பெய்து வரும் இந்த பருவமழை சம்பா பருவ சாகுபடி பணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உகந்ததாகவும் இருக்கும் என அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மழையினால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, விளமல், வண்டாம்பாளை, மாங்குடி, மாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்ததாகவும் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ஐநா உணவு முகமையின் தலைவராக அமெரிக்க வேளாண் துறை அதிகாரி திரு லூக் லின்பர்க் நியமிக்கப்பட்டுள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பிரதிநிதிகள் ரஷ்யாவில் நுழைவதற்கான தடைப்பட்டியலில் மேலும் சிலர் சேர்க்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் ரியாத்தை குறிவைத்து நடத்திய ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் இன்று நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் உள்ள பத்ரிநாத்தில் 2 நாள் கலாச்சார திருவிழா நேற்று தொடங்கியது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமை செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருசக்கர வாகன திருட்டு வழக்கில் தொடர்புடைய இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 ஆண்டில் முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இந்த போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் ஐச்சி நகோயோவில் நடைபெற்ற ஆசிய உஷு கூட்டமைப்பின் மாநாட்டில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவை வென்றது.

0: நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 6:55 ஆயிடுச்சு. நேர்களே, ஏன் கூட தான் கேட்க போறீங்க. இயற்கையின் மொழி, இன்னைக்கு இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில பருவநிலை மாற்றத்தால தனி நபர்களோட பங்களிப்பு குறித்து இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் நம்மளோட எஃப்எம் 101.8.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது பருவநிலை மாற்றத்தின் தனி மனிதர்களின் பங்களிப்பு இது குறித்து தகவல்களை வழங்குகிறார் கோத்தகிரி பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள்.
2: ஒரு மாவட்டம் இருக்குது அல்லது ஒரு மலை இருக்குதுன்னா அந்த மலை சார்ந்த மனிதர்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த மாவட்டத்துக்கு வந்து போற சுற்றுலா பயணிகள், ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. அப்பப்ப வந்து போற ஒரு மக்கள் தொகை, ஒன்று இங்கேயே காலகாலமாக இருக்கக்கூடிய நிரந்தரமாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மக்கள் தொகை, அவர்களுடைய தேவைகள். இது போல சுற்றுலா இந்த மாதிரியான வணிகம் மற்ற சில காரணங்களுக்காக வந்து போகக்கூடிய வெளி பயனாளிகள் பயணிகளுடைய தேவைகள், அவர்கள் எந்த அளவுக்கு இந்த இயற்கையை வந்து பயன்படுத்துறாங்க, இந்த இயற்கை வளங்களை வந்து எந்த அளவுக்கு நுகர்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கு. அப்ப எல்லாத்துக்குமே வந்து ஒரு கட்டுப்பாடு, ஒரு எண்ணிக்கையில ஒரு குறைவாக பயன்படுத்தக்கூடிய திட்டத்தை நம்ம வந்து அதிகரிக்க வேண்டியிருக்கிறது. சோ இதைத்தான் வந்து நம்ம இயற்கை வளங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிளா அதை எடுத்து செய்ய வேண்டியிருக்கு. மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி நிறைய உணவு உற்பத்தி, அதுல வந்து இப்ப நிறைய விவசாய புரட்சிகள்லாம் நிறைய நடக்குது. இப்ப நிறைய வந்து இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த மண் இல்லாத விவசாயம் சொல்றாங்க. மண் இல்லாத விவசாயம்னா குறைந்த அளவு நம்ம அந்த ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னா அந்த தண்ணீர் நிலைகளில் வச்சே வந்து தாவரங்களை வந்து வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹைட்ரோபோனிக்ஸ் அந்த மாதிரி, ஏரோபோனிக்ஸ்னு சொல்கிறாங்க, வெர்டிக்கல் ஃபார்மிங் சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு அல்லது இப்போ இருக்கக்கூடிய தேவைகளுக்கு அதிகமான உற்பத்தியை எப்படியெல்லாம் நம்ம வந்து பெருக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மாற்று விவசாயம், ஆல்டர்னேட்டிவ் விவசாயத்தை நம்ம கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரியான பருவநிலை காரணமாக குறைந்து வருகிற அல்லது அந்த பருவம் பொய்த்து போகிற அல்லது பருவம் தள்ளி போகிற இந்த மாதிரியான கால நிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் நம்மளால ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். ஸோ நிறைய திட்டங்கள் தீட்ட வேண்டியிருக்கு, நிறைய பொது அறிவு சார்ந்து நம்ம வந்து மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா இதை வந்து ஒரு எசென்சியலா இதை பண்ணாத வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து நாளைக்கு நம்ம முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க வந்து குப்பைகள் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆகுது. ஒரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்களால் ஏற்படுத்தக்கூடிய குப்பைகள், அதுக்கப்புறம் சுற்றுலா பயணிகள் வந்து போற காலகட்டத்தில் அவர்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய குப்பைகள், அவங்க போட்டுட்டு போற குப்பை, அவங்களுடைய வாகனம் வழிப்படுத்துறது, அந்த கரிமல வாயு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இப்போதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா எதிர்காலத்தில் இன்னும் மிக பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடரை நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். நேபாளத்தில் நடந்தது, ஒரு பனி பாறை வந்து உருகி அது நீர் வரத்து வரக்கூடிய அந்த ஆற்றினுடைய போக்கையே மாற்றி எல்லா கட்டிடங்களையும் நிறைய பயணிகள் எல்லாரையுமே வந்து அழிச்சிட்டு போயிருச்சு. அதே போல இங்கேயும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப காலகட்டமெல்லாம் ஆகாது. இப்போதிலிருந்தே நம்ம சரியான திட்டமிடல், குறிப்பாக வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சுற்றுலாவை எப்படி வந்து ரெகுலேட் பண்ணுறது, எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிள் சுற்றுலாவாக மாற்றுறது, இந்த மாதிரியான நிறைய திட்டங்களை வந்து இந்த காலத்தின் கட்டாயமாக நம்ம வந்து நிறைய திட்டங்களை வந்து நம்ம ஏற்படுத்தணும். இப்படி ஏற்படுத்தாத பட்சத்தில் நிறைய பெரிய இயற்கை பேரிடர்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மழை பொய்த்து போகும், சூரியனுடைய வெப்பம் வந்து அதிகரிக்கும், அதனால புதிய புதிய நோய்கள் உருவாகும், நிறைய பூச்சிகள், நிறைய புதிய புதிய விலங்கினங்கள்லாம் வந்து கூட மனித விலங்கு மோதல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அரசும் சரி அல்லது தனி மனித நம்மளும் சரி இதை வந்து நீட் ஆஃப் த ஹவர் அப்படின்ற கட்டாயத்தில் இதை எடுத்துட்டு போகணும். அப்படி இல்லைன்னா எங்கேயோ ஏற்படுற இயற்கை பேரிடர் நாளைக்கு நமக்கு அருகிலேயே நம்ம ஊர்லேயே ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகாது. ஏன்னா இந்த எல்நினோ எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஆண்டு இறுதிகள்லையும் நம்ம வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த நான்கு மாதங்களில் எப்படியாவது எல்லா வருடமும் ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்து நிறைய மாற்றங்களை செய்யலாம். இந்த நேபாளத்தில் ஏற்பட்டதை போல, வாகமன்ல ஏற்பட்டதை போல பெரிய ஒரு இயற்கை பேரிடர் நம்ம ஊர்லயும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம்.

0: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை பருவநிலை மாற்றத்தில் தனி மனிதர்களின் பங்களிப்பு இது குறித்து தகவல்களை வழங்கினார் கோத்தகிரி பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள்.
1: ஸ்டுடியோ டைம் சரியா 7 மணி ஆயிட்டு கண்ணீர்களே. கேட்க போகும் நிகழ்ச்சி காலை கதிர். காலை கதிர் நிகழ்ச்சியில கேட்கலாம் இனி நலமுடன் வாழ மற்றும் சட்டம் அறிவும் நிகழ்ச்சி. பட் கேட்பதற்கு முன்னதாக
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
1: வெர்டிகோவிற்கான சிகிச்சை முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்னா, தலைசுத்தல் வந்து பெருசா ஒரு பிரச்சனையா சொல்ற மாதிரி இருக்காது, ஆனா வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்களை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு தலைசுத்தல் இருக்கும். ஏதாவது ஒரு சப்போர்ட்டை தேடிட்டே இருப்பாங்க. இப்போ பெரிய பெரிய மால் மாதிரி ஒரு ஏரியாவில் போய் நின்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்தே கீழே பார்க்க முடியாது, அப்படியே தலை சுத்தம், டக்குனு ஏதாவது பிடிச்சிட்டிங்கன்னு தோணும். ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு, அவங்கள பார்க்குறவங்களுக்கு வந்து இவங்களுக்கு என்ன ஆகுதுன்றது தெரியாது. அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங் கண்டிப்பாக வரும். அது வந்து கழுத்துனால இருக்குது. ஏன் கழுத்துனால இருக்குது அப்படின்னா, இந்த கழுத்தோட அந்த பொசிஷனை வந்து அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா, கழுத்து ரொம்ப குனிஞ்சு வச்சுக்கிறது, கழுத்து எப்படியே முன்னாடி தூக்கி இப்படி வச்சுக்கிறது, அந்த தாடை வந்து முன்னாடி இருக்கும். நிறைய பேருக்கு நான் பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த காது வந்து ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். இதுதான் நார்மல் அலைன்மெண்ட் பாடியில். காது வந்து ஷோல்டருக்கு நேராக இருக்கணும், ஷோல்டரோட மிடிலுக்கு நேராக காது இருக்கணும். இப்போ இருக்கிற பெரும்பாலானவங்களுக்கு அப்படி கிடையாது, காது வந்து நல்லா முன்னாடி வந்துடுச்சு, அப்போ அந்த தாடை வந்து இன்னும் இப்படி இருக்குது, இன்னும் மேலே முன்னாடி வந்து நிற்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்னாகும் அப்படின்னா, நாளடைவில் இந்த தலை சுத்தல் பிரச்சனை, கழுத்தில் இருக்கிற அந்த தசைகளோட அந்த இறுக்கத்தினால, அந்த எலும்புகளோட பொசிஷன் மாறுறதுனால உங்களுக்கு வரலாம். இதுக்கு நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான தலைசுத்தலுக்கு நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ வெர்டிகோன்ற தலைசுத்தல் வந்துச்சு அப்படின்னா, நிறைய எக்ஸசைஸ் தான் பண்ணும், எக்ஸசைஸ் பண்ணி தான் அங்கேருந்து நம்ம வெளியே வர முடியும். அது கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கழுத்து வழியினால் ஏற்படுற தலைசுத்தல் வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் செஷன்லேயே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃப் எல்லாம் கிடச்சிருக்கு. சிலருக்கு வந்து ஒரு 2-3 செஷன் தேவைப்படலாம். அதை பண்ணிவிட்டு இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுத்தோட பொசிஷனை கரெக்டாக வச்சுக்கணும். கழுத்தை வந்து ரொம்ப முன்னாடி போகிற மாதிரியோ, காது வந்து ஷோல்டர்லேருந்து முன்னாடி வர மாதிரியோ நீங்கள் நிறைய நேரம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பொசிஷன் நீங்கள் மாற்றியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி கழுத்துக்கு வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் அப்படின்றது நான் சொல்லித்தரேன். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு நான் வந்து காமனாக ஒருத்தருக்கு நான் எக்ஸசைஸ் எப்போவுமே சொல்லித்தர மாட்டேன். ஒவ்வொருத்தரோட உடம்பும் வேறு, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் வந்து நம்ம மாற்றி தான் சொல்லிக் கொடுப்போம். உங்கள் பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸ் சொல்ல முடியும். அப்போ உங்களுக்கு அந்த தலைசுத்தல் இருக்குன்னா, எந்த பக்கத்தில் இருக்கிறத, அதாவது வலது பக்கத்தில் இருக்கிற சதையில் பிரச்சனை இருக்கா, இடது பக்கத்தில் இருக்கிற சதையில் பிரச்சனை இருக்கா, எதனால் அந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி பார்த்து அதுக்குண்டான இது பண்ணும். ஏன் சதையில் வந்து பிரச்சனை வந்துட்டா ஏன் தலைசுத்தல் வருதுன்னா, கழுத்தில் இருக்கிறது எலும்புகள், 7 எலும்புகள் வழியாகவும் உங்களுக்கு வந்து ரத்த குழாய் அனுப்புவது மூளைக்கு. அந்த ரத்த குழாய் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிறுமூளைக்கும் பின்பக்கம் இருக்கிற அந்த செரிபுரம்ன்ற ஏரியாவுக்கும் வந்து ரத்த ஓட்டத்தை கொடுக்குது. ஸோ இந்த ரத்த குழாயில் அந்த சதைகள் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்போது அந்த பிரெயினுக்கு போகிற சர்க்குலேஷன் வந்து கொஞ்சமாக பாதிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த தலைசுத்தல் வருது. ஸோ இது வந்து ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன். நீங்கள் சரியாக கவனிக்காம விட்டிங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப டேஞ்சராக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போவே அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சரியான ஃபிசியோதெரபி மருத்துவரை அணுகி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கும். தேங்க்யூ.
1: வெர்டிகோவிற்கான சிகிச்சை முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
5: நேயர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
6: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: கலைகதின் நிகழ்ச்சியில நலமுடன் வாழ நிகழ்ச்சியை தொடர்ந்த ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஊட்டிஎஃப்எம் 101.8 தொடர்ந்து இணைந்திருங்கள். ஊட்டிஎஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமையிட்டு.

0: கேட்ட பாடல் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல். அது இளையராஜாவோட மியூசிக்ல ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஊடிஎஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 7:10 ஆயிடுச்சுகளே. காலை கதை நிகழ்ச்சியில சட்டம் அறிவோம். இனி கேட்கலாம்
1: காலை கதிர் நிகழ்ச்சியில். இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவி சின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் அப்படின்றது, அந்த ஆக்ட் வந்துட்டு 2017 வந்துட்டு அந்த ஆக்ட் வருது. அந்த ஆக்ட் எப்படின்னா, இப்ப தமிழ்ல அதை சொல்லணும்னா மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் 2017. அந்த ஆக்டுக்கு வந்துட்டு நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் ஏன் இந்த ஆக்டை வந்துட்டு பிக் பண்ண அப்படின்னா, சில பேர் கேட்கலாம், ஆமாங்க மேம் நான் வந்துட்டு நார்மலாகவே வந்துட்டு ஒரு மென்டல் இல்னஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன், நான் நிஜமாலுமே மென்டலி டிப்ரெஸ்ட் அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும், இல்லை எனக்கு மென்டல் இல்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இப்போ இந்த மென்டல் இல்னஸை வந்துட்டு நம்ம சில விஷயத்து மூலியமா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இப்போ ஸ்டேட்டஸ் வச்சு, அதை எந்த ஸ்டேட்டஸ்னா, இப்போ நம்ம நார்மலாக சில டைம் சொல்வோம், நம்ம நார்மலாக டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பஸ் வேணாம், ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் அ கார், இல்லை எனக்கு காரில் டிராவல் பண்ணிருக்கும் போது எனக்கு இந்த கார் வேணாம், எனக்கு அந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸ் கார் தான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போதும் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம அதை வச்சு நல்லா சொல்ல முடியாது. அது கண்டிப்பா நமக்கு வந்துட்டு ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையை வந்துட்டு நம்ம வந்துட்டு மென்டல் இல்னஸ் சொல்ல முடியாது இல்லையா. ஆசைக்கும் மென்டல் இல்னஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் முன்னே சொன்ன மாதிரி அது ஒரு வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிஸார்டர் தான். மற்றபடி இந்த சைக்காலஜிக்கல் ஒரு டிஃபரன்ஸை வச்சு நம்ம வந்து இவங்க வந்துட்டு மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கல்ச்சுரல் வைஸ், இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொருத்தவங்க வேற மாதிரி, நாம ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம், இன்னொருத்தவங்க வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, அதுக்குன்னு எல்லாருமே ஒரே விதத்துல ட்ரெஸ் பண்ணணும்னு இருக்கா என்ன, அப்படியெல்லாம் கிடையாது. அதை வச்சுட்டு இவங்க வந்துட்டு மென்டல் இல்னஸ் அதுல வந்துட்டு இவங்க சஃபர் ஆகுறாங்க அப்படின்னால நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் எக்ஸப்ஷன் மேட்டா. சோ அதே மாதிரி இந்த ரிலீஜியஸ் வைஸாவும் நம்ம சொல்ல முடியாது, இவங்க வந்துட்டு இவங்க ரொம்ப இதா இருக்காங்க, கிரேஸா இருக்காங்க இவங்க ரிலீஜியஸ் மேல அப்படின்னு அதை வச்சும் நம்மளால சொல்ல முடியாது. சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இவங்க வந்துட்டு மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்காங்க, இவங்களுக்கு மென்டல் இல்னஸ்ல இவங்க சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம இதை வச்செல்லாம் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல சாப்டர் 5 அப்படின்றது இருக்கு, அதாவது செக்ஷன் 18. நான் இப்போ இதுல சொல்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் மட்டும்.

0: தான். இல்ல நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய அதுக்குண்டான அத்தாரிட்டி என்ன, அதுக்குண்டான யார் யார் பர்சன்ஸ் அதை எப்படி எஃபோர்ட் எடுப்பாங்க, அதுக்கு வந்துட்டு என்னென்ன ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க, அதுக்கு யாரு ஸ்பான்சர் பண்ணுவா, யாரு நமக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணி விடுவா அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் நிறைய போகும். அதெல்லாம் நம்ம அவ்வளோக்கு தெரிஞ்சுக்க வேணாம். நமக்கு தெரியறது மென்டல் இல்னஸ்னா எப்படி, அதுக்கு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கு யார்கிட்ட போய் ரெஃபர் பண்றது, நம்ம மென்டல் ஹெல்த் கேரை நம்ம எப்படி பாத்துக்கணும் அப்படின்றது தான் நமக்கு முக்கியம் இல்லையா. சோ அதனாலதான் நெக்ஸ்ட் வந்துட்டு சாப்டர் 5ல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ரைட்ஸ் டு ஆக்சஸ் மென்டல் ஹெல்த் கேர். இப்ப நமக்கு உரிமையே கொடுத்துட்டாங்க. ஆமாங்க, நான் மென்டல் இல்னஸ்ல தான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த செக்ஷன் 18 பிரகாரம் நம்ம வந்துட்டு நமக்கு உரிமை இருக்கு, ரைட்ஸ் டு ஆக்சஸ் மென்டல் ஹெல்த் கேர். நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல நம்ம யாரோ சொல்றாங்க, அதெல்லாம் உனக்கு எதுவும் இல்லை, நல்லா ஆல்ரைட்டா தான் இருக்கியா, அப்படியெல்லாம் நீ எதுவும் பண்ணாத டினை பண்றாங்கன்னு வைங்களேன், நம்ம தாராளமா நமக்கு உரிமை இருக்குன்னு கூட நம்ம அங்க போயிட்டு ஃபைட் பண்ணி நிக்கலாம். அதுலதான் இந்த செக்ஷன் 18 வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரைட்ஸ் டு ஆக்சஸ் மென்டல் ஹெல்த் கேர். நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் மென்டல் ஹெல்த் கேர். இது ரொம்ப முக்கியங்க. இப்போ வந்துட்டு எப்படின்னா, இப்போ அந்த ஒரு மென்டல் இல்னஸ்ல அவங்க வந்துட்டு சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுலயும் இது வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இப்போ உடனே வந்துட்டு இவன் பைத்தியம் ஆயிட்டான், இவன் வந்துட்டு ஒரு மென்டல் இல்னஸ்ல வந்துட்டு சஃபர் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே யூஸ்வலா ஒரு ஃபேமிலி மெம்பரா இருந்தாலும் சரி, இல்ல குரூப் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புளா இருந்தாலும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகால் கூறியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகம், கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய 11 டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்த நிவாரணப் பொருட்கள் அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை 9 விமானப்படை விமானங்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கூட்டுறவு துறையை வலுப்படுத்தவும் நவீனமயமாக்கவும் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சிக்கோடி தாலுகா நந்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ பீரேஸ்வர் கூட்டுறவு கடன் சங்கத்தின் புதிய தலைமை அலுவலக திறப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். நாடு முழுவதிலும் உள்ள 80,000 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதற்காக 3,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 70,000 கூட்டுறவு நிறுவனங்கள் 3 தேசிய அளவிலான பல்வேறு மாநில கூட்டுறவு சங்கங்களில் இணைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் ஊரக கூட்டுறவு நிறுவனங்கள் 25 மேற்பட்ட வணிக நடவடிக்கைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறைக்கு 17 லட்சம் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். வெண்மை புரட்சி, கூட்டுறவு காப்பீடு மற்றும் பாரத் டாக்ஸி போன்ற புதிய முயற்சிகள் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள யசோபூமியில் 3 நாட்கள் நடைபெற்ற செமிகண்டக்டர் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் 300 சர்வதேச பங்கேற்பாளர்கள், 52 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் 150 மேற்பட்ட பேச்சாளர்கள் என 600 மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, நெதர்லாந்து, சிங்கப்பூர் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் உட்பட 12 மாநில அரங்குகளில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உள்ள பல்வேறு அம்சங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சியை 40,000 அதிகமானோர் பார்வையிட்டனர். மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள், நிதித்துறை செயலாளர்கள் பங்கேற்ற மாநாடு நேற்று நிறைவடைந்தது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான நடவடிக்கைகளுக்கு நிதியளித்தல் என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி, வேளாண் மற்றும் எரிசக்தி மாற்றத்திற்கு நிதியளித்தல் போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது.

0: நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. சுற்றுச்சூழல் குறித்த சர்வதேச மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்த இரண்டு நாள் மாநாட்டை தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நரசிம்மா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். ஐஐடி ரூர்க்கி தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி, இளைஞர்கள் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த விழாவில் மொத்தம் 1277 மாணவர்களுக்கு பட்டங்களும் சிறந்த மாணவர்கள் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் உட்பட 11 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திரு அசோக் ஆனந்த், திமுக சார்பில் திரு சேது செல்வம், காங்கிரஸ் கட்சியின் திரு விநாயகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு முகமது சலீம், நாம் தமிழர் கட்சியின் திருமதி கார்த்தி குமாரி ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக உள்ளனர். இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அக்டோபர் 6 தேதியும் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 9 தேதியும் நடைபெறும். திரிபுராவில் நடைபெறவுள்ள நகராட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களுக்கான வாக்குச்சாவடிகள் குறித்த இறுதி அறிவிப்பு இம்மாதம் 25 தேதி வெளியிடப்படும் என அம்மாநில தேர்தல் ஆணைய செயலாளர் திரு அனுராக் சென் தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள 21 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களுக்கு வாக்குச்சாவடிகளை அடையாளம் காணும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். அகர்தலா மாநகராட்சி, பல்வேறு நகராட்சிகள் மற்றும் நகர பஞ்சாயத்துகள் உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள மொத்தம் 784 வாக்குச்சாவடிகளுக்கான வரைவு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. வரைவு அறிவிப்புக்கு எதிரான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி இம்மாதம் 21 தேதியாகும் என்று திரு சென் கூறினார். இந்தியாவின் தூய எரிசக்திக்கான இலக்குகளை எட்டுவதற்கு நீர்மின் சக்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அருணாச்சல பிரதேச மாநில துணை முதலமைச்சர் திரு சவுனா மெயின் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான திட்டங்களுக்கு நிதியளித்தல் குறித்த மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்தியுடன் நிலையான மற்றும் நம்பகமான புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்திக்கு உதவிடும் என்று அவர் கூறினார். இம்மாநிலத்தில் நீர்மின் சக்திக்கான வாய்ப்புகள் குறித்தும் தூய எரிசக்தி மாற்றத்திற்கான அவசியம் குறித்தும் திரு சவுனா மெயின் எடுத்துரைத்தார். கடலோர ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று பரவலான கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடற்பகுதி, வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அமெரிக்க பயணிகள் அப்பகுதிக்கு பயணம் மேற்கொள்வதை மறுபரிசீலனை செய்யுமாறு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் விமான சேவையில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டி

0: போட்டிகளை 2028 ஆண்டில் முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இந்த போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்ற ஆசிய உஷு கூட்டமைப்பின் மாநாட்டில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளி கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 7:25 ஆயிடுச்சு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்காக உங்க கூட நான் இணைஞ்சிருக்க ஆர்ஜே எஸ் பிரீத்தி. ஸ்டேடியனுடைய எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு. குட் மார்னிங். நீலகிரிஸ்ல ட்ரெண்டிங் இட் சாங்ஸ் மட்டும் இல்லாம ஆங்கிலன் ஆர் மற்றும் ஒரே சுற்றும் காற்று நிகழ்ச்சியை நம்மளுடைய ஓடிஎஃப்எம் 101.8 கேட்கலாம். சோ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு குட் மார்னிங் நீலகிரிஸ்ல ஆடுகளம் திரைப்படத்திற்காக.
2: ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட அந்த மென்டல் இல்னஸ் வந்துட்டு

0: குட் மார்னிங் நீல்கிரிஸ்ல ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சா ஆடுகளம் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாரோட வாய்ஸ்ல மற்றும் அவரோட மியூசிக்ல.
1: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி FM 101.8 கேட்போம்.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ஆங்கிலம் ஆன் ஏர்.
1: நேயர்களே, கடந்த வாரம் நம்ம ஆங்கிலம் ஆன் ஏர் நிகழ்ச்சியில ஒருத்தவங்க கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இல்லைன்னா பெர்மிஷன், அதாவது ஒரு வேண்டுகோள் அப்படி இல்லைன்னா அனுமதி எப்படி கேட்கறது, மே ஐ, குட் ஐ, கேன் ஐ, இதில் எந்தெந்த இடத்துல எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டோம். இந்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய இடங்களில் நமக்கான ஒரு கருத்து இருக்கும், நம்மளோட தேவைகள் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் உங்ககிட்ட ஒரு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்குறப்போ உங்களோட கருத்து இருக்கும், உங்களோட ஒப்பீனியன் இருக்கும். அந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரிஃபரன்ஸ் அதாவது விருப்பங்களை நம்ம எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சில நேரங்களில் நமக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும் அப்படி இல்லைனா எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது அப்படின்றப்போ அதை எந்த மாதிரியெல்லாம் வெளிப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ரொம்ப

பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் அப்படின்னா ஐ லவ் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஐ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஐஸ்கிரீம்னு சொல்லலாம் அப்படின்னா எனக்கு வந்து ஐஸ்கிரீம் மேலே ஒரு காதல், அதாவது அது மேலே எனக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காது அப்படின்றத டைரெக்டாக முகத்தில் அடித்த மாதிரி ஐ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்கிறத விட இன்னும் மரியாதையை நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு ஐ டோன்ட் லைக் அப்படின்றப்போ எனக்கு பிடிக்காது அப்படின்றது அர்த்தம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ எக்ஸாம்பிளாக நான் உங்ககிட்ட உங்களுக்கு காஃபி தரட்டுமா அப்படின்னு கேட்குறேன், இல்லை இல்லைங்க எனக்கு காஃபி பிடிக்காது அப்படின்னு சொல்கிறப்போ ஐ டோன்ட் லைக் காஃபி சொல்லலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அதை இன்னுமே நம்ம மரியாதையாக இன்னொருத்தவங்களோட மனசு கோணாத மாதிரி எப்படி சொல்லலாம்னா ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் நாட் அ ஃபேன் ஆஃப், ஃபேன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, ரசிகன். ஸோ ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் காஃபி அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்லலாம், இல்லை இல்லைங்க எனக்கு காஃபி மேலே பெருசாக ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்றத நீங்கள் இன்னொருத்தவங்களோட மனம் கோணாத மாதிரி சொல்லலாம். இன்னொன்று, ரெண்டு விஷயத்தில் ஒன்று தேர்ந்தெடுக்கிறீங்க. இப்போ ஒன்று பிடிக்கும்னா ஐ லைக் இல்லை ஐ லவ் சொல்லுவீங்க, பிடிக்காதுன்னா ஐ டோன்ட் லைக் அப்படி இல்லைன்னா ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் இல்லை ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஒரு ஐஸ்கிரீம் வேணுமா இல்லை ஸ்வீட் வேணுமா நான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த ரெண்டில் நீங்கள் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றப்போ ஐ ப்ரிஃபர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ப்ரிஃபர், PREFER, ப்ரிஃபர். ப்ரிஃபர் அப்படின்றது நம்மளோட விருப்பங்களை சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு சில வாக்கியங்கள் இதெல்லாத்தையுமே வச்சு சொல்லித்தரேன், நீங்கள் ஒவ்வொன்றா என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஐ லவ் லிசனிங் டு மியூசிக். ஐ லவ் listening to music. listening அப்படின்றது கேட்குறது, லவ் நான் முன்னாடியே சொன்ன ரொம்ப பிடிச்சது, மியூசிக்னா இசை. அப்போனா இதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும், எனக்கு இசை கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அடுத்தது she likes reading books, அவளுக்கு புத்தகங்கள் படிக்கிறது பிடிக்கும். அடுத்தது Sachin loves cricket. அப்படின்னா சச்சின்க்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். அடுத்தது I like spicy food. அப்படின்னா எனக்கு காரமான உணவுப் பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சதை சொல்கிறது. இப்போ பிடிக்காததை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஐ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட். நாட் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? ரொம்ப நாள் முன்னாடி ஒரு விஷயம் எதிர்மறை வாக்கியமாக நம்ம ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா நாட் யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஐ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட். டு நாட் அப்படின்றதோட தான் ஷார்ட் ஃபார்ம், அதாவது கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சுருக்கத்தை நம்ம டோன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட், எனக்கு காரமான உணவு பிடிக்காது. ஸ்பைசி அப்படின்னா காரம். அடுத்தது I am not a fan of action movies. Action movies-ன்றது இந்த சண்டை திரைப்படங்கள் இருக்கு இல்லைங்களா, அடி தட்டி இருக்க மாதிரி சண்டை படங்கள், எனக்கு அது பிடிக்காது அப்படின்றப்போ ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் ஆக்ஷன் மூவிஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு அதில் பெருசாக ஆர்வம் இல்லை அப்படின்னு. அடுத்தது இன்னொன்று உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, எனக்கு அதை கண்டாலே ஆகாதுன்றப்போ நீங்கள் ஹேட் கூட சொல்லலாம். He hates wasting time. Wasting time அப்படின்னா நேரத்தை வீணாக்குறது. அவனுக்கு அது சுத்தமாக பிடிக்காதுன்றப்போ, அவனுக்கு நேரத்தை வீணாக்குறது சுத்தமாக பிடிக்காதுன்றப்போ ஹீ ஹேட்ஸ் வேஸ்டிங் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு ஐ டோன்ட் லைக், ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப், ஐ ஹேட் கூட சொல்லலாம். ஆனால் இந்த மூணில் நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முகம் சுளிக்காத மாதிரி மனம் கோணாத மாதிரி சொல்லணும்னா ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் பொலைட்டாக இருக்கும். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ், அதாவது ரெண்டு விஷயங்களில் உங்களோட விருப்பங்கள், இந்த ரெண்டில் எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்குறப்போ நீங்கள் அதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் யூஸ் பண்ணலான்னு சொன்ன இல்லைங்களா, அதை எப்படி யூஸ் பண்ணலான்னா ஐ ப்ரிஃபர் டீ டு காஃபி. அப்படின்னா எனக்கு காஃபியை விட டீ பிடிக்கும். இந்த இடத்துல நடுவில் நான் டூ TO2 சொன்னேன் இல்லைங்களா, அது எதுக்குன்னா எனக்கு இதை விட அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு. எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க,

ப்ரிஃபர் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு இதை விட அது பிடிக்கும்ன்றப்போ நீங்கள் டூ யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஐ ப்ரிஃபர் டீ டு காஃபி. அடுத்தது ஐ ப்ரிஃபர் ஸ்டேயிங் அட் ஹோம் டு கோயிங் அவுட். ஐ ப்ரிஃபர் ஸ்டேயிங் அட் ஹோம் டு கோயிங் அவுட். இப்போ டூக்கு முன்னாடி எது வருதோ அதுதான் நம்மளோட விருப்பம். அப்படின்னா எனக்கு வெளியில் போகிறத விட வீட்டில் இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போது எனக்கு சும்மா காஃபி பிடிக்கும்னா ஐ லைக் காஃபின்னு சொல்லலாம். எனக்கு காஃபி பிடிக்காதுன்னா ஐ டோன்ட் லைக் காஃபி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ ஹேட் காஃபின்னு சொல்லலாம். ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் காஃபின்னு சொல்லலாம். ரெண்டு விஷயங்களில், அதாவது டீ இல்லை காஃபியில் எனக்கு காஃபி பிடிக்கும்னா ஐ லைக் காஃபி டு டீ அப்படின்னு சொல்லலாம். இப்போ புதுசாக ஒரு விஷயம், எனக்கு காஃபினா உயிர், எனக்கு காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாது, எனக்கு காஃபி தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சிலர் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் என்னென்னு சொல்லலான்னா, இங்கே தான் ஒரு புது வார்த்தையை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபாண்ட், FONDT, ஃபாண்ட். ஃபாண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு அதீத அன்பு, ஒரு அதீத ஆசை அப்படின்னா நீங்கள் ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு, ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ். ஐ ஆம் ஃபாண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ். ஐ ஆம் ஃபாண்ட் ஆஃப் சவுத் இண்டியன் ஃபுட். ஐ ஆம் ஃபாண்ட் ஆஃப் சவுத் இண்டியன் ஃபுட். இப்போது இன்றைக்கி நம்மளோட விருப்பங்களை எப்படியெல்லாம் நம்ம தெரிவிக்கலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். நம்மளோட நிகழ்ச்சியோட ரொம்ப எக்ஸைட்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வந்தாச்சு, வேர்ட் ஆஃப் த டே. வேர்ட் ஆஃப் த டேயில் நான் இந்த வார்த்தையை முன்னாடியே சொல்லிட்டேன், இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்கிறதுனால நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். ப்ரிஃபரன்ஸ், ப்ரிஃபரன்ஸ், PREFERENCE, ப்ரிஃபரன்ஸ். ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா நம்மளோட விருப்பம். அப்படி இல்லைன்னா நமக்கு முன்னுரிமை, அதாவது நீங்கள் எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்களோ இல்லை நீங்கள் உங்களோட விருப்பம் எதுவோ அதை தான் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சில வாக்கியங்கள் கொடுக்குறேன். எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ப்ரிஃபரன்ஸ். எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, டு யூ ஹாவ் அ ஸ்பெசிஃபிக். ஸ்பெசிஃபிக் அப்படின்னா குறிப்பிட்ட. ப்ரிஃபரன்ஸ் ஃபார் சீட்டிங், நம்மளோட இருக்கை. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட விருப்பம் இருக்கா இந்த சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும். சிலருக்கு வந்து இந்த மிடில் சீட் பிடிக்கும், சிலருக்கு வந்து முன்னாடி இருக்கிற சீட் பிடிக்கும், சிலருக்கு அந்த ஜன்னல் சீட் பிடிக்கும். இதெல்லாம் தான் நம்ம வந்து விருப்பம் அப்படின்னு சொல்லுவோம். டு யூ ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் சீட்டிங். நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஆங்கில மாநாடு நிகழ்ச்சியில் ஒருத்தங்களோட விருப்பங்களை எப்படியெல்லாம் தெரிவுபடுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம். அது பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, ரொம்ப பிடிச்சிருந்தாலும் சரி, அதை எப்படியெல்லாம் சொல்லான்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் கற்றுக்கிட்டோம். அடுத்த வாரம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர் சோனியா. அமைப்பில் உதவி ஆர் சோனியா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

நறுமணம் தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரேஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். மயக்கம் என்ன திரைப்படத்திற்காக தனுஷோட வாய்ஸ்ல, ஜி வி பிரகாஷ் அவர்களோட மியூசிக்ல, நம்மளோட ஓடி எஃப்எம் 101.8 7:47 ஆயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். குட் மார்னிங் நீல்கிரிஸ்.

இன்னைக்கு குட் மார்னிங் நீலகிரிஸ்ல ஒரு சின்ன டிப்ஸ், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்றது தாங்க. இன்னைக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்றது ரொம்பவுமே கம்மியா இருக்கு அப்படின்ட்டே சொல்லலாம். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றா இருக்கட்டும், குடிக்கக்கூடிய நீரா இருக்கட்டும், ஃபுட் தரக்கூடிய மண்ணா இருக்கும், நிழல் தரக்கூடிய மரங்களாக இருக்கட்டும், இவை எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமான அடிப்படை தேவையான ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, பிளாஸ்டிக் கழிவுகள், மரங்கள் அழிக்கப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களால் நம்மளுடைய சுற்றுச்சூழல் அப்படின்றது அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருது.

0: அதனால நம்ம மட்டும் இந்த பிரச்சனைக்கு உள்ளாகிறோமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக கிடையாதுங்க. நம்ம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய குடும்பத்தார்கள் மற்றும் உறவினர்கள் இயற்கை பாதிப்பு அப்படின்றது அதிக அளவில் ஆயிட்டே இருக்கு. சுற்றுச்சூழலை பாதுகாப்பு வச்சுக்கிறது அப்படின்றது அரசாங்கத்தோட கடமை மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம டெய்லியுமே நம்மளுடைய தினசரி லைஃப்பில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம சுற்றுச்சூழலை இயற்கை வளங்களை பாதுகாக்கிற மாதிரி சுற்றுச்சூழல் இயற்கை வளங்கள் நம்மளுடைய நம்ம பாதுகாக்கும் அப்படின்ட்டே சொல்லாங்க. ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளுடைய ஊட்டிஎஃப்எம் 101.8 பேசலாம். ஸ்டுடியோல டைம் சரியா 7:49 ஆயிட்டிருக்கு.
1: கொண்டாடுறதுக்கு தீவுக்கு எதுக்கு போகணும், நம்ம ஊரை சுற்றி இருக்கிற நிறைய இடங்களை பார்த்து ரசிக்கலாமே. இயற்கையை ரசிக்க எங்க போலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? அந்த கன்ஃபியூஷனே இனி வேண்டாம். நம்ம ஓடிஎஃப்எம் 101.8 வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியை கேளுங்க, எங்க போலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.

55 நிமிடம் ஆயிட்டு நேர்களே. சோ இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்லயே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச வர மரங்களை நட்டு வைப்போம். அப்படி இல்லாட்டினா வீட்டுக்குள்ள இல்ல வீட்டு வெளியவாது சின்ன சின்ன செடிகளை கூட நம்ம வைக்கலாம். சோ இது மூலியமா நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பா வச்சுக்கலாம். எப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்ப வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சின்ன செடி வைக்கிறது அப்படின்றது வந்து சில பேர்த்துக்கு ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும். சில பேர் அதை வைக்கிறதுக்கு காரணம் வீடை வந்து அலங்கரிக்கிற விஷயமா இருக்கலாம். ஆனா இதுல வந்து உண்மையான நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். சோ இன்னைக்கு நம்ம வீட்டுல இல்ல அலுவலகத்துல வைக்கக்கூடிய செடிகள், அதாவது இன்டோர் பிளான்ட்ஸ், உட்புற தாவரங்கள் அப்படின்றது வந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ள செடிகளை வளர்ப்பது பசுமையான சூழலை உருவாக்குவதோடு மட்டும் இல்லாம இயற்கையோட நம்மளுடைய உறவுகளை நெருக்கமா வச்சிருக்கிறதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ சின்ன உதாரணமா ரெண்டு மூணு செடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்னேக் பிளான்ட், ஸ்பைடர் பிளான்ட், மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இன்டோர் பிளான்ட் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம். இந்த செடிகளை வைக்கிறதுனால ரொம்பவுமே இதுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை. குறைந்த பராமரிப்புல வளரக்கூடிய இந்த தாவரம் அப்படின்றது நம்மளுடைய வீட்டுக்குள்ள அதிகமான ஆக்சிஜனை உட்வைக்கிற ஒரு தாவரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்பைடர் பிளான்ட் அப்படின்றதும் எளிதாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இதை வந்து வீட்டில் அலங்காரத்துக்காக நிறைய பேர் வீட்டில் வச்சிருக்குவாங்க. மணி பிளான்ட் அப்படின்றதுமே வீடுகளில் பொதுவாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி. அது வெளியவும் வைக்கலாம், வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம், அலங்காரத்துக்காகவும் வைக்கிறதா இருக்கு. இந்த செடிகள் நமக்கு ஆக்சிஜனை தர்றது மட்டும் இல்லாமல் ஒரு சில உட்புற செடிகள் வீட்டுக்குள்ள காற்றை வந்து குறிப்பிடத்தக்க அளவில் சுத்தப்படுத்தும் அப்படின்றது அறிவியல் பூர்வமாக நிர்ணயப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டுக்குள்ளே செய்யலாம். ஸோ செடி வைக்கிறது மர வைக்கிறது மட்டும் இல்லாமல் குப்பைகளை தண்ணீர்களை வீணாக்காமல பயன்படுத்தலாம். குப்பைகளை வந்து முறையாக பிரித்து செக்ரிகேட் பண்ணி வைக்கலாம். ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் அப்படின்றத குறைக்கலாம். குறுகிய தூரங்களுக்கு நடந்து போய் அல்லது மிதிவண்டியை பயன்படுத்தி நம்மளுடைய ஆரோக்கியம் மற்றும் பொல்யூஷனை வந்து அவாய்ட் பண்ணலாம். நம்ம வீடு மற்றும் நம்மளுடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு சொல்லாங்க. ஸோ தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம். நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 மொழி திரைப்படத்திற்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது.

0: கேடுபாடல் மொழி திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட வாய்ஸ்ல சொன்னீர்களே, முன்னாடி சொன்னது போல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்றது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஒரு கடமை அப்படின்ட்டே சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ண போகிற விஷயம் நம்ம கிட்டேருந்தே ஆரம்பிப்போம். சின்ன சின்னதாக வீட்டில் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சுற்றி என்விரான்மெண்ட்டை சேஃபாக வச்சுக்கிறதுக்காக நம்மளும் பாடுபடுவோம். இயற்கையை சுற்றி நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம இடத்துலையும் நம்மளுடைய இயற்கை இடத்துலையும் நிறைய மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை ரசிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான நிகழ்ச்சி வந்துட்டே இருக்கு. ஊரை சுற்றும் காற்று நம்மளுடைய ஓடிஎஃப்எம் 101.8
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல் கிரீஸ்ல ஊரை சுற்றும் காற்று. ஒவ்வொரு வாரமும் ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில ஹிடன் பிளேசஸ் தாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் மாசம் ஆயிடுச்சு, சுமார் சில்லுன்னு மலையோட கூட இந்த கிளைமேட் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீக்கெண்ட் எங்க போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு போய் போர் அடிச்சுட்டு போயிருக்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹிடன் பிளேஸ பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் பிளேஸுங்க, அதுதான் தலையாறு நீர்வீழ்ச்சி. இத ராட் டெயில் ஃபால்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எலிவால் அருவியா, ஏன் இந்த பேரு, இதோட பேக்ரவுண்ட் என்ன, எல்லாத்தையும் நம்ம இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். சோ ஸ்டே டியூன் இது எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட். நம்ம தமிழ்நாடோட திண்டுக்கல் மாவட்டத்துல கொடைக்கானல் மலைப்பாதையில தேவதானப்பட்டி பக்கத்துல ஒரு பிரம்மாண்டம் ஒளிஞ்சிட்டு இருக்குங்க. நீங்க கொடைக்கானல் போகும்போது டும் டும் பாறை வியூ பாயிண்ட்ல நின்னு தூரமா பாத்தீங்கன்னா, பச்சை பசேல்னு இருக்கிற அந்த மலைகளுக்கு நடுவுல மேகத்துல இருந்து ஒரு வெள்ளி கம்பி தொங்குற மாதிரி ஒரு அருவி அழகா தெரியும். அதுதாங்க தலையாறு நீர்வீழ்ச்சி. இதோட ஹைட் எவ்வளவுன்னு தெரியுமா? சும்மா சாதாரணமான ஹைட் கிடையாதுங்க, 975 அடி உயரம். இதுதான் இந்தியாவோட 6வது மிக உயரமான நீர்வீழ்ச்சி. நம்ம தமிழ்நாட்டோட 1 உயரமான நீர்வீழ்ச்சிங்க இந்த தலையாறு வாட்டர் ஃபால்ஸ். அப்புறம் ஏன் இதுக்கு எலிவால் அருவி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு உயரத்துல இருந்து தண்ணி கொட்டும் போது தூரத்துல இருந்து பார்க்க அது எலிவால் மாதிரியே இருக்கும். எலிவால் மாதிரியே மெலிசா நீளமா தெரியுமா, ஆனா தூரத்துல இருந்து பார்க்கத்தான் அப்படி. பக்கத்துல போனா அப்பாடா அதோட சத்தமும் பிரம்மாண்ட

0: உடம்பே சிலிர்க்க வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த அருவியோட இன்னும் சில சீக்ரெட் இருக்குங்க. அது என்ன சீக்ரெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலையாறு நீர்வீழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் ட்ரக்கிங் பண்ணி தான் அந்த நீர்வீழ்ச்சிக்கு போகணும். அந்த அட்வென்ச்சர் ட்ரக்கிங் அப்படின்னே சொல்லலாம். மஞ்சளார் அணையில இருந்து ஆரம்பிச்சு காடுகளுக்கு நடுவுல போய் பெரிய பெரிய பாறைகளை கடந்து மாம்பழ தோட்டங்களை எல்லாம் தாண்டி போகணும். 5 to 6 kilometers நீங்க ட்ரெக்கிங் பண்ணி போனுங்க. ஆனா நீங்க அந்த 975 feet உயரத்தோட உச்சிக்கு போய் நிக்கும் போது சுத்தி இருக்கிற பள்ளத்தாக்கு, பச்சை காடுகள், காதுல வந்து மோதுற காத்து, நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு செகண்ட்ல பறந்து போயிரும் அப்படின்னு சொல்லலாம். அங்க ஒரு கான்கிரீட் சுவர் இருக்குங்க, அதுல நடந்து போய் எட்டி பார்த்தா உலகமே உங்களோட காலடியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஆனா மக்களே, பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம். கைடு இல்லாம அங்க யாரையுமே அலோ பண்ண மாட்டாங்க. சோ ரொம்பவே பாதுகாப்பு இங்க முக்கியம். ஏன் இந்த இடத்த பத்தி பேசுறேன் அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதம் தான் இதுக்கு சரியான டைமுங்க. மழை பெஞ்சு முடிச்ச கையோடு அருவியில தண்ணி பால் மாதிரி கொட்டும். சுத்தி இருக்கிற காடுகளும் செம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கேமரா வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். இந்த தலையாறு நீர்வீழ்ச்சி சில புவியியல் மற்றும் பிரம்மாண்ட உண்மைகளை கொண்டிருக்குங்க. இதோட மொத்த உயரம் 975 feet, அதாவது 297 meters. இது தமிழ்நாட்டோட மிக உயரமான நீர்வீழ்ச்சி மட்டும் இல்ல, இந்தியாவோட 6வது மிக உயரமான நீர்வீழ்ச்சின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த அருவிக்கு கொடைக்கானல் மலையிலிருந்து உருவாகும் வைகா நதி மூலமாக தான் தண்ணீர் கிடைக்குது. ஆனா இந்த ஆற்றோட பகுதியில விவசாய நிலங்கள் இருக்கிறதுனால இந்த அருவி நீர் குடிப்பதற்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அருவியோட மிக உச்சியில தண்ணீர் கீழே விழுவதற்கு சற்று முன்பாக தண்ணீரை ஒழுங்குபடுத்துவதற்காக இருபுறமும் ஒரு பெரிய கான்கிரீட் சுவர் கட்டப்பட்டிருக்கு. இந்த சுவர் மீது நடந்து சென்று கீழே உள்ள பள்ளத்தாக்க பாக்குறது சாகச பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க இந்த தலையாறு நீர்வீழ்ச்சிய கிட்ட போய் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ட்ரக்கிங் வந்து ஆரம்பிக்கும். இந்த ட்ரக்கிங் பொதுவாக தேவதானப்பட்டி அருகில் உள்ள மஞ்சளார் அணையில இருந்து ஆரம்பிக்குதுங்க. அடர்ந்த காடுகள், மாந்தோட்டங்கள், மிகப்பெரிய பாறைகளை கடந்து செல்லணும். இது பட்டிமடு காப்புக்காடு பகுதிக்குள்ள வரனால நீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீசரோட கைடிங்கோட தான் நீங்க உள்ள போகணும். இந்த தலையாறு வாட்டர் ஃபால்ஸுக்கும் அகத்திய முனிவர்களுக்கும் ரொம்பவே தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்க. உள்ளூர் கதைகளின்படி இந்த அருவியோட நீர் ஆதாரமான வைகா நதிக்கரையில அகத்திய முனிவர்கள் தவம் செஞ்சதா நம்பப்படுது. அதனால இந்த மலை பகுதியில் உள்ள தாவரங்களுக்கு மெடிசினல் ப்ராப்பர்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு லோக்கல் மக்கள் நம்புறாங்க. 19வது நூற்றாண்டுல ஆங்கிலேயர்கள் கொடைக்கானல ஒரு கோடைக்கால உறைவிடமாக மாற்றின போது பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி உலகத்துக்கு தெரிய வந்தது. காடுகளுக்குள்ள மயந்துள்ள இந்த அருவியோட உயரத்தை கண்டு வியந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது எலிவால் போல இருந்ததால் இதற்கு ராட் டெயில் ஃபால்ஸ் அப்படின்னு கூட பெயர் வச்சிருந்தாங்க. செப்டம்பர் மாசத்துல கல்வராயன் மற்றும் கொடைக்கானல் மலையில கனமழை பெய்யும் போது முதன்மை அருவிக்கு இடது பக்கத்துல மற்றும் ஒரு சிறிய தற்காலிக அருவியும் தோன்றதுங்க. இந்த இரட்டை அருவிகள் ஒன்றாக கொட்டும் காட்சி செப்டம்பர் மாசத்துல மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு அரிய காட்சி அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மாத பனிமூட்டத்தின் போது மேகங்கள் இந்த 975 feet அருவியின் நடுப்பகுதியை மூடிடும். அப்பொழுது மேகங்களுக்கு மேலிருந்து தண்ணீர் கொட்டுவது போல ஒரு மாயாஜால காட்சி இந்த தலையாறு வாட்டர் ஃபால்ஸ்ல கிடைக்கும்.
1: இந்த தலையாறு நீர்வீழ்ச்சிக்கு போக சிறந்த சீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாசத்துல இருந்து ஜனவரி மாசம் வரைக்கும் மிக சிறந்த சீசனுங்க. ஏன்னா செப்டம்பர் மாசம் அப்படின்றது தென்மேற்கு பருவமழை முடிந்து அருவியில தண்ணீர் வரத்து மிக அதிகமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும். மழை முழுவதும் பசுமையா காட்சியளிக்கும். சிறந்த நேரம் என்ன அப்படின்னு காலை 10 to மதியம் 3 பார்ப்பது நல்லது. மாலை நேரத்துல பனிமூட்டம் அதிகமாயிட்டா அருவி தெளிவாக தெரியாதுங்க.
0: இந்த வீக்கெண்ட் நீங்க கொடைக்கானல் போனீங்கன்னா மறக்காம டும்டும் பாறை வியூ பாயிண்ட்ல நின்னு தலையாறு நீர்வீழ்ச்சிய தூரத்துல இருந்தாவது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முடிஞ்சா சூப்பரான போட்டோ எடுத்து உங்களுடைய டிபிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வீக்கெண்ட் உங்களுடைய குடும்பத்தோடும் சரி நண்பர்களோடும் சரி தலையாறு நீர்வீழ்ச்சியை போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே மறக்க முடியாத அனுபவமா மாறும். என்ன நேர்களே, இந்த வாரம் தலையாறு நீர்வீழ்ச்சி அப்படின்ற சூப்பரான பிளேஸ் பத்தி பார்த்தோம். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான ஹிடன் பிளேஸோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி எல்ஷா பிராங்க்லின்.
2: நிகழ்ச்சி அமைப்பு R. ராஜ்குமார், அமைப்பில் உதவி எல்ஷியா பிராங்க்லின்.

மற்றும் ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக்ல கேட்ட பாடலோடு குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நலவாழ்வின் நம்பிக்கை குரல். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பை நம் சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Saira Mujtaba. The headlines. Government makes Aadhaar biometric authentication mandatory for subsidized refills of LPG cylinders from 1st of next month. Rashtriya Sankalp Samaroh being organized at 1067 locations across the country today as part of 100 weeks Nasha Mukti Yuva Abhiyan. Election Commission to hold special camps in all polling stations in Delhi today to assist citizens.

0: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
2: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: ஸ்ரீலா டைம்ஸ்ரியா 8:37 ஆயிடுச்சுக்குனீர்களே. கேட்ட பாடல் காதல் அழிவதில்லை திரைப்படத்திற்காக பிரசன்னா ராவ் ஸ்ரீ வர்தினி வாய்ஸ்ல கேட்டோம். டி ராஜேந்திர அவர்களோட மியூசிக்ல ஸ்டுடியோல டைம்ஸ்ரியா 8:37 ஆயிட்டிருக்கு.
1: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக, இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

8:43 ஆயிடுச்சு. நேரத்துல கேட்டுட்டு இருக்கோம் டிரைவ் டைம் பீச், சூப்பரான பாடல். அடுத்து அடுத்து கேட்டுட்டு இருக்கோம் கேட்ட பாடல் ஐயன் திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல, கார்த்திக் அவர்களோட வாய்ஸ்ல அயன் திரைப்படத்தை தொடர்ந்த ஒரு சூப்பரான பாடல் அன்னியன் திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.

ஸ்டுடியோல டைம் சரியா 8:55 ஆயிருக்கு. சூப்பரான பாடல்களை அடுத்து அடுத்து டிரைவ் டைம் பீட்ஸ்ல கேட்டுட்டே இருக்கோம். கேட்ட பாடல் காக்க காக்க திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல கேக்கா சித்ரா குழுவினர் இணைந்து பாடிய பாடல் அது நம்மளுடைய 101.8. சோ இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு

உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணியோட வாய்ஸ்ல கேட்ட பாடல் ஆனந்தம் திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாரோட வாய்ஸ்ல கேட்டு முடிச்சோம். ட்ரை டைம் பீட்ஸ்ல சூப்பரான அடுத்தடுத்த பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணோம். கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட ட்ரை டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம்.

0: வானொலி நிலையம் உடைய எஃப்எம் 101.8 கேட்க போகும் நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல். ஸோ இன்னைக்கு ஹீரோயின் ஸ்பெஷலா கனகா நடிச்ச திரைப்படங்கள்ல இருந்தா பாடலை கேட்க போற நேர்களே. பட் பாடலை கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நிறைய இருக்கு. ஏடிஎம் கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
3: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
0: 9:02 ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் ஸ்பெஷலா கனகா நடித்த திரைப்படங்கள்ல இருந்தா பாடலை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கிளி பேச்சு கேட்கவா. திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது. இளையராஜாவோட மியூசிக்காக வந்துட்டே இருக்கு.

101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்

நேர்களே, ஸ்டுடியோல டைம் சரியா 9:08 ஆயிட்டு நேர்களே, நீனை ஓட்டுகிற நேர்களே, இன்னைக்கே 11 மணிக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஓய்வு நாளா இல்லை வீட்டு வேலைக்கான வேலை நாளா அப்படின்ற தலைப்பில் தான் நேர்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான நம்பர் உள்ளூர் நேர்களாக இருந்தால் 9344901018 என்ற நம்பருக்கும், வெளியூர் நேர்களாக இருந்தால் 9342901018 அப்படின்ற நம்பருக்கும், புதிய நேர்களாக இருந்தால் 8300101018 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் வழியா கூட உங்களோட கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சோ அதற்கான நம்பர் 8300101018.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடைய எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
3: அந்த காலத்துல எத்தனையோ முனிவர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறாங்க. அதில் கணாதர் அப்படின்னு ஒரு ரிஷி, அப்பப்போ அவர்கிட்ட பல பேர் வர்றது உண்டு, உபதேசம் வாங்கிட்டு போகிறது உண்டு. ஒரு நாள் அது மாதிரி ஒரு 4 பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். முனிவர் வந்து அவங்கள நிமிந்து பார்த்தார், நாளைக்கு காலையில் சூரியன் உதயமாகிற சமயத்தில் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். சரின்னு சொல்லிவிட்டு போனாங்க. அடுத்த நாள் காலையில் முனிவர் சொன்ன நேரத்துக்கு வந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த முனிவர் ஒரு பெரிய யாகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். வந்த 4 பேரும் அதை பார்த்துட்டு அவருக்கு ஒத்தாசை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாகம் முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுது. இந்த 4 பேரும் காலையில் வந்தவங்க, இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை, பசி வயத்தை கிள்ள ஆரம்பிச்சுட்டுது, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுறாங்க.

0: சரி, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வரலாம் அப்படின்னு நினச்சி புறப்பட்டாங்க. முனிவர் வந்து அவங்க புறப்படுறத பார்த்துட்டார். உடனே தடுத்து நிறுத்தினார். நீங்கள் என்னத்துக்கு வீட்டுக்கு போகணும்? இங்கே ஆசிரமத்திலேயே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேனே, அதனால் நீங்கள் உடனே ஆசிரமத்துக்கு போங்க, நான் பின்னாடி வரேன்னார். இதை கேட்ட உடனே அந்த நாலு பேரும் ஆசிரமத்துக்கு போனாங்க. அங்கே வாசலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க கை கால்களை கழுவிட்டு உள்ளே நுழைய போனாங்க. அந்த சமயம் பார்த்து அங்கே இருந்த ஒரு நாலு முரட்டு ஆசாமிகள் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இங்கே சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நியமம் உண்டு, என்ன தெரியுமா? இதை இருக்கு பாருங்கள், இந்த மூங்கில் சிம்புகளை உங்கள் முழங்கையில் வச்சு கட்டிவிடுவோம், அதுக்கு நீங்கள் சம்மதிக்கலைன்னா உங்களை கொன்னுடுவோம் அப்படி சொன்னதோடு நிற்கலை, கத்தியை வேறு எடுத்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன வேணாம்னு சொல்ல முடியும், பயந்துட்டு கையை நீட்டுறாங்க. அவங்க மூங்கில் சிம்பை வச்சு கட்டிவிட்டாங்க. இவங்க எல்லாரும் நீட்டின கையை மடக்க முடியல. மூங்கில் சிம்பை வச்சு கட்டினா அப்புறம் இப்படி மடக்க முடியும்? நல்ல மடக்காமல் அப்படியே கையோடு அந்த கையோடு அப்படியே உள்ளே போனாங்க. நாலு இலை எதிரும் புதிரமாக போட்டிருக்குது, அதில் பலகாரம்லாம் வச்சுருக்கிறாங்க, லட்டுலாம் இருக்குது. இலைக்கு முன்னாடி உட்காந்தாங்க. எப்படி சாப்பிட முடியும்? அதுதான் கையில் வந்து சிம்பு வச்சு கட்டியிருக்கிறாங்களே, முழங்கையை மடக்க முடியாது. அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்குறாங்க. இந்த சமயத்தில் முனிவர் உள்ளே வந்தாராம். என்ன இது, ஏன் சாப்பிடாமல் உட்காந்துருக்குறீங்க, கூச்சப்படாமல் சாப்பிடுங்கன்னாராம். இவங்களுக்கு எரிச்சல் இருக்காது அப்படின்னா, முழங்கையே மடக்க முடியல எப்படி சாப்பிட்றது அப்படின்னாங்க. இதை கேட்டதும் முனிவர் சிரித்தாராம். அவங்கள பார்த்து சொல்லியிருக்காரு, இதை பாருங்கள், உங்கள் கையில் இருக்கிற லட்டு உங்கள் வாய்க்கு தானே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே, அந்த லட்டு எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிற வாய்க்கும் போகலாமே, அதே மாதிரி எதிரில் இருக்கிறவங்க கையில் இருக்கிற லட்டும் உங்கள் வாய்க்குள்ளே வரலாமே. அப்போ தான் இவங்களுக்கு புத்தி வந்து தான், முழங்கையை மடக்க முடியாமல் கட்டியிருந்தால் கூட அடுத்தவன் சாப்பிட்றதுக்கு அது உபயோகப்படும்ல அப்படிங்கிறத அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கு தான் பயன்படணுங்கிறது இல்லை, அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படலாம், அடுத்தவங்க பணம் நமக்கும் உபயோகப்படலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறது தான் வாழ்க்கை, அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி முழங்கையை கட்டி உங்களை சாப்பாட்டில் உட்கார வச்சேன் அப்படின்னாராம் அந்த முனிவர். நம்மால் ஒருத்தர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவர் இந்த கதையை கேட்டுவிட்டு என்கிட்ட சொன்னார், சார் எனக்கெல்லாம் கையில் மூங்கில் சிம்பு வச்சு கட்ட வேண்டிய அவசியமே ஏற்படுறதில்லை, ஏன்னா நான் சாதாரணமாக முழங்கையை மடக்க வேண்டிய சந்தர்ப்பமே வர்றதில்லைன்னார். அது எப்படின்னு கேட்டோம். நான் எப்போவுமே அடுத்தவங்க பையில் இருக்கிற பணத்தை தான் எடுக்கிறது வழக்கம் அப்படின்னார் அவர்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
6: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
5: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 9:10 ஆயிடுச்சுக்கு. இனி கேட்க போகும் நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில ஹீரோயின் ஸ்பெஷலா வந்துட்டே இருக்கு. கனகா நடித்த திரைப்படத்துல இருந்து பாடல்களை தான் கேட்க போறோம். சோ அதுக்கான சூப்பரான பாடல் எல்லாம் எடுத்து வச்சிருக்க. முதல்ல ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு கரகாட்டன் திரைப்படத்திற்காக.

ரெட்டோராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். கரகாட்டன் திரைப்படத்திற்காக இளையராஜாவோட மியூசிக்ல மற்றும் மனோ சித்ரா குழுவினர் இணைந்து பாடிய பாடல் அது. நம்ம கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எஃப்எம் 101.8 ரெட்டோராகங்கள்ல ஹீரோயின் ஸ்பெஷல்ல கனகா நடிச்ச திரைப்படத்துல இருந்து அடுத்தடுத்து பாடலை கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். கரகாட்டக்காரன் திரைப்படத்தை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் 9:21 ஆயிட்டு இருக்க நேரத்துல சக்திவேல் திரைப்படத்திற்காக.

இளையராஜாவோட மியூசிக்ல சக்திவேல் திரைப்படத்திற்காக கேட்ட பாடல் அருண்மொழி மற்றும் ஸ்வர்ணலதா வாய்ஸ்ல கேட்டது நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில ஹீரோயின் ஸ்பெஷலா கனகா நடிச்ச திரைப்படங்கள்ல இருந்து அடுத்தடுத்து பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டுடியோல டைம் சரியா 9:26 ஆயிருச்சு.

கும்பகரை தங்கை திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது இளையராஜாவோட மியூசிக்ல. ஸ்டுடியோல டைம் சரியா 9:31 ஆயிடுச்சு. நேர்களை கேட்டுட்டு இருக்கோம் ரெட்ரோ ராகங்கள்ல ஹீரோயின் ஸ்பெஷலா கனகா நடிச்ச திரைப்படத்துல இருந்தா அடுத்தடுத்து பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட ஊட்டி 101.8 உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களோட விலை நிலவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காய்கறிகளோட விலை நிலவரம் கிலோ ஒன்றுக்கு கத்திரை 32 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 45 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 30 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 35 ரூபாய்க்கும், அவரை 65 ரூபாய்க்கும், புடலங்காய் 38 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 48 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சுரைக்காய் 28 ரூபாய்க்கும், பாகற்காய் 50 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 20 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பச்சை மிளகாய் 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 95 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 67 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் 40 ரூபாய்க்கும், தேங்காய் 65 ரூபாய்க்கும், மாங்காய் 100 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனை கிழங்கு 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மரவள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளி கிழங்கு 45 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 52 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நூல்கோல் 45 ரூபாய்க்கும், டர்னிப் 40 ரூபாய்க்கும், முட்டை கோஸ் 20 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

காலிஃபிளவர் 45 ரூபாய்க்கும், பட்டாணி 130 ரூபாய்க்கும், வெள்ளை பூண்டு 210 ரூபாய்க்கும், இஞ்சி 90 முதல் 170 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கரி பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 70 முதல் 80 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஊட்டி அவரை 110 லிருந்து 120 ரூபாய்க்கும், கலர் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 60 ரூபாய்க்கும், கலர் கோஸ் 40 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், ப்ரொக்கோலி 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அகத்திக்கீரைகளான கீரை வகைகளான அகத்திக்கீரை, தண்டக்கீரை, சுக்கட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை அனைத்தும் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 60 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 110 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 45 ரூபாய்க்கும், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 280 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி உதகை உழவர் சந்தை பழங்களின் விலை நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கொய்யா கிலோவுக்கு 80 ரூபாய்க்கும், பப்பாளி 50 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 150 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும், வாழைப்பழம் வகைகளான பூவன் 55 ரூபாய்க்கும், ரஸ்தானி 70 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 60 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கற்பூரவல்லி 55 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 200 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 100 ரூபாய்க்கும், சாத்துக்கொடி 80 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதுடன் உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஹீரோயின் ஸ்பெஷலாக கனகா நடித்த திரைப்படங்கள்லேருந்து பாடலை கேட்கலாம்.

கனகன் அடித்த திரைப்படமான அதிசய பிறவி திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். எம் வாசுதேவன் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது இளையராஜாவோட மியூசிக்ல.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள்.

சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 மட்டும்.
3: ரெட்ரோ ஆக்கங்கள் நிகழ்ச்சியில் ஹீரோயின் ஸ்பெஷலாக பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: கட்ட பஞ்சாயத்து திரைப்படத்திற்காக அந்த அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். நம்மளுடைய ஊட்டிஎஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில ஹீரோயின் ஸ்பெஷலா கனகா நடிச்ச திரைப்படத்துல இருந்து அடுத்த அடுத்த பாடலை கேட்டுட்டே இருக்கோம். இந்த பாடல் பவதாரணியோட வாய்ஸ்ல இளையராஜாவோட மியூசிக்ல கேட்டு முடிச்சோம்.
1: ஊட்டிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

நிலையத்தில் நேரம் 10:03. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். ஹீரோயின் ஸ்பெஷலா இன்னைக்கு கனகா நடித்த திரைப்படத்திலிருந்து அருமையான பாடலெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக உங்களுக்காக

நேர்களே கேட்ட அந்த பாடல் இளையராஜாவின் இசையில் இளையராஜா பாடியது தாலாட்டு கேக்குதம்மா திரைப்படத்திலிருந்து. நிலையத்தில் நேரம் 10:14. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 ஹீரோயின் ஸ்பெஷலா ரெட்ரோ ராகங்கள்.

0: நேயர்களை கேட்ட அந்த பாடல் சங்கர் கணேஷ் இசையில் துர்கா திரைப்படத்திற்காக ஒலித்தது. நேயர்களை கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல் கனகாவின் பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. பூங்காவனம். சிறுவர் நிகழ்ச்சி.
2: அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஆடாசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் ஆகிய நாங்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள்.
3: என் பெயர் மோனிஷா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்பொழுது நான் சத்துக்கள் நிறைந்த கோதுமை பற்றி கூற வந்துள்ளேன். உலக அளவில் அதிக உற்பத்தி செய்யப்படும் சில தானியங்களில் ஒன்று கோதுமை. அரிசியைப் போலவே கோதுமையை விரும்பி உண்பவர்கள் ஏராளம். இந்தியா, ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்துதான் கோதுமை மற்ற நாடுகளுக்கு வந்ததாம். அதுவும் 7000 ஆண்டுகளுக்கு முன்பே கோதுமை விவசாயம் செய்யப்பட்டது. கோதுமை விவசாயம்

0: விவசாயம் செய்வதற்கு செழிப்பான மண் தேவை. வயலில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடாது. வெப்பமும் அதிகம் இருக்கக்கூடாது. உலகின் பெரும் பகுதியில் இத்தகைய தட்பவெப்பநிலை நிலவுவதனால் அங்கெல்லாம் கோதுமை விளைகிறது. இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரம், பீகார் ஆகிய மாநிலங்களில் கோதுமை பயிர் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் மற்றும் சில மாநிலத்திலும் கோதுமை விளைகிறது. இந்தியாவில் பாதிக்கும் மேற்பட்ட மக்களின் முக்கிய உணவு கோதுமைதான். கோதுமையில் 30,000 இனங்கள் உள்ளனவாம். இவற்றில் வெள்ளை, மஞ்சள், சிவப்பு ஆகிய நிறங்களும் விருது, கடினம், மிக கடினம் என பல தரங்களும் உள்ளனவாம். இவற்றுள் ரொட்டி கோதுமை, சேமியா கோதுமை, கம்மு கோதுமை, எம்ஆர் கோதுமை முக்கியமானவை. இந்தியாவில் ரொட்டி கோதுமையும் சேமியா கோதுமையும் பயிர் செய்யப்படுகின்றன. உடல் சக்திக்கு தேவையான கார்போஹைட்ரேட், உடல் வளர்ச்சிக்கான புரதம் ஆகிய சத்து பொருட்கள் கோதுமையில் நிறைந்துள்ளன. கோதுமையை சுவைத்து உண்டு சத்துக்கள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.
1: என் பெயர் ரித்திகா, நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது சிங்கம் பற்றி சில தகவல்களை சொல்ல போகிறேன். கதை சொல்லுங்கள் என்றால் உடனே பெரிய காடு ஒன்று இருந்துச்சாம் என்று தொடங்குவோம். அப்படி சொல்லும்போது காட்டுக்கு ராஜா என்று சிங்கத்தை தானே சொல்லுவோம். கதையில் சிங்கம் வந்துவிட்டாலே சுவாரஸ்யம் கூடிவிடும். அப்படிப்பட்ட சிங்கம் பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். காடுகளில் சுதந்திரமாக வாழும் விலங்கு சிங்கம். இதன் ஆயுள் காலம் சுமார் 20 ஆண்டுகள். சிங்கத்தின் உணவு. சிங்கம் ஊன் உண்ணி, எனவே மான், வரிக்குதிரை, காட்டு எருமை, காட்டு பன்றி, காட்டு கழுதை ஆகியவற்றை வேட்டையாடி உண்ணும். மறைவாக பதுங்கியிருந்து விலங்குகள் வரும்போது அவற்றின் மீது திடீரென பாயும். சிங்கத்தின் முன்கால்கள் வலிமை வாய்ந்தவை. கால்களில் கூரிய நகங்கள் உள்ளன. பொதுவாக பெண் சிங்கமே இரையின் மீது பாய்ந்து கொள்ளும். காட்டெருமை போன்ற பெரிய விலங்குகளாய் இருந்தால் ஆண் சிங்கம் வேட்டையாடும். சாதாரணமாக இது மனிதர்களை கண்டு விலகி போகவே முயலும். பல சிங்கங்கள் ஒன்று சேர்ந்து இரவில் இரை தேட செல்லும் பழக்கம் உள்ளவை. பிறந்த சிங்க குட்டிகளின் உடலில் புலி, சிறுத்தை ஆகியவற்றிற்கு உள்ளது போல கோடுகளும் புள்ளிகளும் இருக்கின்றன. ஆனால் குட்டிகள் வளர வளர அவை மறைந்து விடுகின்றன. நன்கு வளர்ந்த சிங்கம் 1 மீட்டர் உயரம் இருக்கும். பெண் சிங்கம் ஆண் சிங்கத்தை விட சிறியது. அதன் எடையும் ஆண் எடையில் பாதியே இருக்கும். சிங்கம் கொடிய விலங்கு என்றாலும் குட்டியாக இருக்கும்போது அதனை எளிதாக பழக்கிவிடலாம். இவ்வாறு பழக்கப்பட்ட சிங்கங்களை சர்க்கஸ் காட்சிகளில் பயன்படுத்துவார்கள். சிங்கங்கள் முற்காலத்தில் உலகின் பல இடங்களில் இருந்தன. தற்போது ஆப்பிரிக்கா கண்டத்தின் சில பகுதிகளிலும் இந்தியாவிலும் மட்டுமே காணப்படுகின்றன. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் என்னும் காட்டில் மட்டும் சிங்கங்கள் வாழ்கின்றன. இந்தியா உட்பட பல நாடுகளின் அரசாங்க சின்னங்களிலும் பல நாட்டு கொடிகளிலும் சிங்கத்தின் உருவத்தை காணலாம். நன்றி.

0: என் பெயர் சுரேஷ், நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
1: என் பெயர் சுஜித் குமார், நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
2: நாங்கள் விடுகதைகள் சொல்ல போகிறோம்.
0: எனக்கு பல கிளைகள் உண்டு, ஆனால் பழம் தண்டு இலைகள் இல்லை.
1: வங்கி.
0: இப்பொழுது உங்கள் முன்னால் இருக்கிறேன், ஆனால் உங்களால் என்னை பார்க்க முடியாது.
1: எதிர்காலம்.
0: அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் மயக்கி விடுவோம்.
1: மிருதங்கம்.
0: அடித்தாலும் உதைத்தாலும் அழுக மாட்டான்.
1: பந்து.
0: வகை வகையாய் தெரியும் வண்ணப்படம், கண்மூடி காணும் காட்சிப்படம், அது என்ன?
1: கனவு.
0: மென்மையான உடம்புக்காரன், பாரம் சுமக்கும் கெட்டிக்காரன், அது என்ன?
1: நத்தை.
0: நீரிலும் வாழ்வான், நிலத்திலும் வாழ்வான்.

0: வாழ்வான், பாறைக்குள்ளும் பதுங்கி வாழ்வான். அவன் யார்?
1: தவளை.
0: கையளவு உடம்புக்காரன், காவலுக்கு கெட்டிக்காரன். அவன் யார்?
1: பூட்டு.
0: முன்னும் பின்னும் போவான், ஒற்றை காலிலே நிற்பான். அவன் யார்?
1: கதவு.
0: ஒட்டி இருக்கிறார்கள் எதிராளிகள், அவர்கள் ஒன்று சேர்ந்தால் மற்றவர்களை பிரிக்கிறார்கள். அது என்ன?
1: கத்திரிக்கோள்.
0: ஆளுக்கு துணை வருவான், ஆனால் அவன் பேச மாட்டான். அவன் யார்?
1: நிழல்.
0: உணவை கையில் எடுப்பான், ஆனால் உண்ண மாட்டான். அவன் யார்?
1: அகப்பை.
0: அரங்கினில் ஆடாதவள், கிளைகளில் அரங்கேற்றம் நடத்துவாள். அவள் யார்?
1: தென்றல்.
0: தொட பார்த்தேன், எட்டி சென்றது, பறந்து பார்த்தேன், விரிந்து சென்றது. அது என்ன?
1: வானம்.
0: உலக உயிர்களுக்கெல்லாம் ஒரே உற்சாக பானம். அது என்ன?
1: தண்ணீர்.
0: கீறினால் சோறு தரும், நீர் ஊற்றினால் சேறு வரும். அது என்ன?
1: நிலம்.
0: விரிந்த வயல்வெளிகளில் இறைத்த நெல்மணிகள். அது என்ன?
1: நட்சத்திரம்.
0: இனிப்பு பொட்டலத்துக்கு 2000 பேர் காவல். அது என்ன?
1: தேன்கூடு.
0: எண்ணத்தை வைத்து வண்ணமாய் அறுவடை செய்வது.
2: அது என்ன?
0: அது என்ன?
1: ஓவியம்.
0: அவனுக்கு காவலுக்கு ஒரு வீடு, வாழ்வதற்கு ஒரு வீடு. அவன் யார்?
1: ஆமை.
0: கோழி போல உருவம், குதிரை போல ஓட்டம். அது என்ன?
1: நெருப்பு கோழி.
0: உயர பறக்கும், ஆனால் ஊரை சுற்றி கொண்டு பறக்காது. அது என்ன?
1: கொடி.
0: கண்ணே இல்லாதவன் கண் இழந்தோருக்கு வழிகாட்டுவான். அவன் யார்?
1: கைத்தடி.
0: உதை வாங்கி உதை வாங்கி ஊருக்கு செய்தி சொல்லுவான். அவன் யார்?
1: தண்டோரா.
0: உருவன் இல்லாத ஒருவன் உலகெங்கும் உலவி திரிவான். அவன் யார்?
1: காற்று.
0: அடித்தாலும் உதைத்தாலும் அவன் அழமாட்டான். அவன் யார்?
1: பந்து.
0: நினைந்தாலும் நடுங்க மாட்டான். அவன் யார்?
1: குடை.
0: அனலில் பிறப்பான், ஆகாயத்தில் பறப்பான். அவன் யார்?
1: புகை.
0: வயிற்றில் விரல் சுமப்பான், தலையில் கல் சுமப்பான். அவன் யார்?
1: மோதிரம்.
0: ஒற்றை கால் பந்தலில் ஊரெல்லாம் தங்கலாம். அது என்ன?
1: ஆலமரம்.
0: முரட்டு மனிதனுக்கு 32 பேர் காவல். அது என்ன? நடந்தால் நடக்கும், நின்றால் நிற்கும். அது என்ன?
1: நிழல்.
0: உயிரற்ற பறவை ஊர் ஊராய் பறக்கும். அது என்ன?
1: விமானம்.
0: விறகெறிய துணையாகும், விளக்கெறிய பகையாகும். அது என்ன?
1: காற்று.
0: நம்மை போல் இருக்கும், நம் இருந்தாலும் இருக்காது. அது என்ன?
1: புகைப்படம்.
0: தலையில் வைக்க முடியாத பூ, சமையலுக்கு உதவும் பூ. அது என்ன?
1: வாழைப்பூ.
0: 1000 அறைகள் அரண்மனையில் ராணியின் ஆட்சி. அது என்ன?
1: தேன்கூடு.
0: நூல் நூற்கும் ராட்டை அல்ல, வலை பின்னும் மீன் பிடிக்க அல்ல. அது என்ன?
1: சிலந்தி பூச்சி.
0: அரைசான் மனிதனுக்கு வயிறு நிறைய முட்டை. அவன் யார்?
1: வெண்டைக்காய்.
0: சிவப்பு பைக்குள் சில்லறைகள். அது என்ன?
1: மிளகாய்.
0: வயிறு முட்டை சாப்பிட்டால்தான் நிமிர்ந்து நிற்பான். அவன் யார்?
1: பலூன்.
0: உழைக்க உழைக்க உடம்பெல்லாம் தோன்றும். அது என்ன?
1: வியர்வை.
0: தேவை என்றால் வீசுவார்கள், தேவையில்லை என்றால் எடுத்து வைப்பார்கள். அது என்ன?
1: நங்கூரம்.
3: நன்றி.
4: என் பேர் லிடியா, நான் 8 வகுப்பு படிக்கின்றேன். இப்பொழுது இளங்காற்றும் புல்லாங்குழலும் கதை சொல்ல போகிறேன். செடிகளுக்கு இடையில் இருந்து இளம் காற்று வெளியேறியது. சிறிது நேரம் சிறு வண்டுகளுடன் உரையாடிய காற்று கொஞ்ச நேரம் கடை தெருவை சுற்றி பார்த்துவிட்டு திரும்புகிறேன் என்றது. வண்டுகள் விடை கொடுத்து அனுப்பி வைத்தனர். இளம் காற்று கடை தெருவில் புகுந்து சுற்றியது. மரங்களோ பறவைகளோ இல்லாத கடை தெருவை பார்த்து தவறான பகுதிக்கு வந்துவிட்டோமோ என்று கவலை அடைந்தது. கடைசியில் அந்த காற்று கதவுகள் திறக்கப்பட்டிருந்த ஒரு ஜன்னலை கண்டது. அதில் நுழைந்து தப்பித்து விடலாம் என்ற எண்ணத்தில் உள்ளே புகுந்து சென்றது. அது ஒரு பொம்மைகள் விற்பனை கடை. அங்கே சிறுவர்கள் பலர் இருந்தார்கள்.

0: கண்ணாடி பொம்மைகள், ரப்பர் பொம்மைகள், பீங்கான் பொம்மைகள், விதவிதமான சீன பொம்மைகள் என்று பிரித்து வைக்கப்பட்டிருந்தன. எல்லா இடங்களிலும் கூட்டம். கடைசியில் ஒரு ஓரமாக ஒதுங்கியது இளம் காற்று. திடீரென்று தனக்கு அருகில் யாரோ முணுமுணுக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தது. அருகில் ஒரு புல்லாங்குழல் தொங்கிக் கொண்டிருந்தது. வணக்கம் இளம் காற்றே, புல்லாங்குழல் பேசுகிறேன். நீண்ட நாட்களாக கடைக்காரர் என்னை இந்த மூலையில் தொங்க விட்டிருக்கிறார் என்றது வருத்தத்துடன். உன்னை ஏன் இப்படி மூலையில் வைத்திருக்கிறாய்? இசையை விரும்பும் குழந்தைகள் உன்னை பார்த்தால் உடனே வாங்கிவிடுவார்களே என்றது இளம் காற்று. குழந்தைகள் வாங்குவதற்கு விருப்பமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் என்னை வாசித்து பார்த்துவிட்டு பிறகு வாங்க நினைக்கிறார்கள். கடைக்காரர் அதுக்கு சம்மதிப்பதில்லை, என்னை தொடக்கூட விடுவதில்லை. அதனால் பயனில்லாமல் ஒரு மூலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று வருத்தத்தோடு சொன்னது புல்லாங்குழல். உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்ன இளம் காற்று புல்லாங்குழலின் ஒரு முனையில் நுழைந்து ஏழு துளைகள் வழியாக மாறி மாறி வெளியே வந்தது. நெளிந்து நெளிந்து சுற்று வந்தது. வேகத்தை கூட்டியும் குறைத்தும் புல்லாங்குழலுக்குள் விளையாடியது. கடையில் இருந்தவர்கள் அந்த இனிமையான இசையை கேட்டு ரசித்தனர். ஓ, இது மோகன ராகத்தில் அமைந்த இசை என்றான் சங்கீதம் தெரிந்த ஒரு சிறுவன். அவன் தன் தங்கைக்காக பொம்மை வாங்க வந்திருந்தான். குழந்தைகள் இசையை ரசித்தபடி நடனமாடினார்கள். கடைக்காரர் என்ன நடக்கிறது என்று புரியாமல் தலையை உயர்த்தி பார்த்தார். அவர் தொங்க வைத்த அதே இடத்தில்தான் புல்லாங்குழல் இருந்தது. ஆனால் அதிலிருந்து எப்படி இசை வருகிறது என்று தெரியாமல் திகழ்த்து போனார். எல்லாருடைய கவனமும் புல்லாங்குழல் பக்கம் திரும்பியது. சற்றென்று இசை நின்றது. அனைவரும் புல்லாங்குழல் வேண்டுமென்று கடைக்காரரிடம் கேட்டார்கள். புல்லாங்குழல் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. இளம் காற்றுக்கு நன்றி சொன்னது. கடையில் இருப்பது ஒரே ஒரு புல்லாங்குழல் தான். இரண்டு நாட்களில் உங்கள் தேவையை சரி செய்து விடுகிறேன். இந்த புல்லாங்குழலை தன் தங்கைக்காக பொம்மை வாங்க வந்த அன்பு சிறுவனுக்கு குடிக்கிறேன் என்றார் கடைக்காரர். இளம் காற்று நிம்மதியாக கடையை விட்டு கிளம்பி சென்றது. நன்றி.
1: இதுவரை ஆடாசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகளாகிய நாங்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள். நன்றி, வணக்கம்.

0: குழந்தைகளே, உங்களுக்காக வழங்கப்படுகிறது ஸ்டோரி டைம்.
1: இங்க எங்க திரும்பி பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் ஒரே சிக்கன் கடையா இருக்குதே. ஒரு சந்து பொந்து கூட விடல, எல்லா இடத்துலயும் சிக்கன் கடை திறந்திருக்காங்க. நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிடும் போல இருக்கே. பகல்ல ஊருக்குள்ள தைரியமா சுத்தி தெரிஞ்சா கோழிய விட்டு தள்ளுங்க. ஒரு கோழி இறகு கூட கிடைக்க மாட்டேங்குதே, ரொம்ப மோசம் ஆயிடுச்சுப்பா. இது கோழியோட இறகாச்சே. அப்படின்னா இந்த வீட்டுல கோழி இருக்குன்னு தான் அர்த்தம். பிரமாதம்.

0: என்னோட தலை என்னது இது?
1: அம்மா என்னோட டெக்ஸ்ட் புக்க காணோம்.
2: டெக்ஸ்ட் புக்க காணுமா? நாளைக்கு உனக்கு பரீட்சை இருக்குல்ல, புத்தகம் அங்கதான்ப்பா இருக்கும், நல்லா தேடி பாரு.
0: அடடா கெட்டிக்காரா, பொல்லாத ஆளா இருப்பாங்க போல இருக்குதே. புத்தகத்தை தூக்கி வெளியில போட்டுட்டு அத காணும்னு சொல்றியா நீ? படிக்காம இருக்கிறதுக்காக பசங்க என்னெல்லாம் கோல்மால் வேலை பண்றாங்க.

ஆஹா, இது நாட்டுக்கோழி குஞ்சாச்சே. வாங்க வாங்க செல்லங்களா, வாங்க. இந்த வீட்டுல ஏகப்பட்ட கோழிகள் இருக்கும் போல இருக்குதே. இன்னைக்கு என் காட்டுல மழைதான். மெதுவா சாப்பிட்டா எவ்வளவு வேணா சாப்பிடலாம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு கோழி குஞ்சா மெதுவா புடிச்சு நம்ம வயிற்ற புல்லாக்கிக்கலாம். அதிர்ஷ்டம் வரும்போது இப்படிதான் மொத்தமா வரும்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு கோழி பண்ணையே இருக்குது. இது மொத்தத்தையும் நான் உடனே தின்ன போறேன் நினைக்கும் போது ஆஹா.

0: ஆமா, இவங்களுக்கு நம்ம என்றதுக்கு கத்து கொடுத்தோம்ல, இனிமே நம்ம ஏபிசிடி கத்து கொடுக்கலாமா?
1: ஏபிசிடியா? அப்படினா என்னம்மா?
0: இங்கிலீஷ் எழுத்துக்கள் தான்.
2: ஏபிசிடி படிக்கலாமா? ஆனா எப்படி படிக்க வைக்கிறது? யாரு கத்து கொடுப்பாங்க?
0: அதுக்கு ஏபிசிடி தெரிஞ்ச நல்ல ஒரு மாஸ்டரை நியமிக்கணும்.
2: நான் வெளியில விசாரிச்சு பாக்கறேன்.
3: என்னுடைய நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடும் போல இருக்குதே. என்ன ஆனாலும் சரி, இவங்களுக்கு இப்ப தேவை ஏபிசிடி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மாஸ்டர். ஆனா எனக்கு தேவைப்படுறது இந்த கோழி குஞ்சுகள் தான். இங்க எல்லாரோடைய ஆவலும் நிறைவேறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது.

0: நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், ஆனா ஏபிசிடி கத்து தர அளவுக்கு ஒரு ஆள் கூட இங்க இல்ல.
1: ஹலோ, ஹவ் ஆர் யூ கோழி அப்பா அப்புறம் கோழி அம்மா? ஹாய் ஹாய் சில்ட்ரன்ஸ், ஆர் யூ ஹாப்பி?
2: என்னது, காஃபியா அம்மா? அந்த ஆள் காஃபி கேக்குறாரு பாருங்க.
1: ஐயே, காஃபி டீ எல்லாம் ஒன்னும் கேக்கல குழந்தைகளா. ஹாப்பி, சந்தோஷம். இங்கிலீஷ்மா? அட இங்கிலீஷுங்க.
0: ஆ, இங்கிலீஷா? ஆமா, நீங்க யாரு?
1: ஐ அம் சாரி, என்னை அறிமுகப்படுத்திக்க நான் மறந்து போயிட்டேன். நான் குள்ள நரி இங்கிலீஷ் மாஸ்டர். காட்டுக்குள்ள ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கேங்க. படிப்பறிவே இல்லாத ஒருத்தனை கூட சரளமா இங்கிலீஷ் பேசுற அளவுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு என்னால மட்டும்தான் முடியும். போன முறை வந்த பேட்சல ரெண்டு நல்ல நாட்டுக்கோழி குடும்பங்கள் கூட இருந்துச்சு தெரியுமா, ஒரே சிட்டிங்ல. அந்த மொத்த கோழி குடும்பத்துக்கும் இங்கிலீஷ் பேச சொல்லி கொடுத்தவன் தான் இந்த டீச்சர். காட்டுக்குள்ள வந்து படிக்க கஷ்டமா இருக்கிற சிலருக்கு நான் அவங்க வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுக்கற வழக்கம் எனக்கு இருக்குதே.
0: அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கு.
3: அப்படின்னா எங்க குழந்தைங்களுக்கு ஏபிசிடி கத்து கொடுப்பீங்களா?
1: ஓ, அதுக்கு என்னங்க? என்னுடைய வேலையே சொல்ல போன அதுதானே. பாசங்களோட படிப்பை பத்தி நீங்க மறந்துருங்க. அப்புறம் உங்க விஷயம்
0: என்னது? எங்க விஷயமா?
1: இல்ல இல்ல, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்களும் இங்கிலீஷ் கத்துக்கலாமேன்னு படிக்கிறதுக்கு ஆர்வம் வந்துட்டா அதுக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்க.
3: ஆமா ஆமா.
0: ஓ, இதுக்கு மேல நாங்க படிச்சு என்ன பண்ண போறோம்?
1: நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன். நீங்க உங்களோட சொந்தக்கார கோழிங்க, அப்புறம் பக்கத்து வீட்டு கோழிங்க எல்லார்கிட்டயும் சொல்லி அவங்கள என்கிட்ட வர சொல்லுங்க. எல்லாரையும் ஒரே நேரத்துல ஒன்னா சேர்ந்து அப்படியே கிளாஸ் எடுத்துறேன்னு சொல்ல வந்தேன்.
0: அவங்க எல்லாம் நம்ம அப்புறமா கூப்பிடலாம். இப்போதைக்கு மாஸ்டர் முதல்ல எங்க குழந்தைங்களுக்கு கத்து கொடுங்க.
1: ஓகே ஓகே ஓகே, முதல்ல அவங்கள படிக்க வைக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ் வாங்க வாங்க, நம்ம போய் ஏபிசிடி கத்துக்கணும் இல்லையா?
4: A and B, A T, Bat,
5: Bat,
4: C, C, A T, Cat.

ஸ்டோரி டைம் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய பூங்காவனம் சிறுவர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நிலையத்தில் நேரம் சரியா 11 மணி ஆயிடுச்சு. நேர்களை கேட்க போகும் நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஓய்வு நாளா வீட்டு வேலைக்கான வேலை நாளா, இதுதான் வந்து குவஸ்டின். ஸோ நேர்களாகிய நீங்கள் கால் பண்ணலாம், உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான நம்பர் உள்ளூர் நேர்களா இருந்தா 9344901018, வெளியூர் நேர்களா இருந்தா 9342901018, புதிய நேர்களா இருந்தா 8300019108 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ பேசுறதுக்காக நேயர் ரெடியா லைன்ல இருக்காங்க, யாரு எங்க இருந்துன்னு கேட்கலாம். வணக்கம் ODFM.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டத்தில் உள்ள இடையர்பாளையத்திலிருந்து பெருமாள் சாமி பேசுகிறேன்.
0: பெருமாள் எப்படி இருக்கீங்க?
1: பெருமாள் இல்லை, பெருமாள் சாமி நலமாக உள்ளேன்.
0: பெருமாள்
1: நிலவத்தவரெல்லாம் நலமா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கோங்க. ஹெட்டிங் கேட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு?
1: ஹெட்டிங் கேட்டோம்.
0: சொல்லுங்க, உங்களுடைய இது என்ன, பதிவு என்ன அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க.
1: சொல்றேன் மேடம். ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இல்லவே இல்லை. வாரம் முழுதும் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் என்று ஒதுக்கி வைத்திருந்த அத்தனை வேலைகளையும்
0: சண்டே பண்ற மாதிரி இருக்கு.
1: ஒன்றன் பின் ஒன்றாக ஷெட்யூல் போட்டு செய்ய வேண்டும். இதில் வேடிக்கை என்னவென்றால், எதிர்பாராத காரணங்களால் நாம் செய்ய நினைத்த அத்தனை வேலைகளையும் செய்ய முடியாமல் ஒன்று இரண்டு விட்டு போகும். அதனை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஷெட்யூலில் கொண்டு போய் சேர்த்து விடுவோம். நிறைவாக நான் சொல்லுவது, எனவே வேலைக்கு சென்றால் அன்றாட செய்யும் வேலை, ஞாயிற்றுக்கிழமைகளோ கதம்ப மாதிரி எத்தனையோ விதமான வேலைகள்.
0: சோ கண்டிப்பா ரெஸ்ட் இல்ல வேலை அப்படின்னு சொல்றீங்க.
1: நிச்சயமா.

0: மேடம், வேலைக்கு போறவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்து சில வெளி வேலைகளை எல்லாம் வந்து செய்ய முடியாது. ஞாயிற்றுக்கிழமை செஞ்சிடலாம்ட்டு இருப்போம், சொந்த பந்தங்களை பார்க்க போகலாம்ட்டு இருப்போம், சில பேர் வந்து உடல்நலம் செய்யலாம் இருப்பாங்க பெரியவங்க, அவங்கள பார்க்க போகலாம்ட்டு இருப்போம். எல்லா மூட்டைகளையும் வந்து ஞாயிற்றுக்கிழமை கட்டி வச்சிருவோம்.
1: ஓகே, சண்டே கிழமை.
0: மிக்க நன்றி.
1: நன்றிங்க, நன்றி,
0: தேங்க்யூ.
1: ஸோ நேயர்களே, இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணங்களின் வண்ணங்களில் இன்றைய காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஓய்வு நாளா, வீட்டு வேலைக்கான வேலை நாளா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம். ஸோ அடுத்ததாக பேசுறதுக்கு லைன்ல வராங்க நேயர், யாரு எங்கேருந்துன்னு கேட்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் சின்னவன் சேர்ந்து செல்வராஜ் மஞ்சுராஜ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
1: ஓகேங்க, தலைப்பு கேட்டீங்களா?
2: தலைப்பு கேட்டுங்க மேடம், 9 மணிக்கே கேட்டுட்டு மேடம்.
1: சூப்பருங்க, சொல்லுங்க.
2: இங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் லீவ் அன்னைக்கு கிடைக்கும் சொல்லி எல்லாம் சொந்த சொந்த ஜோலிக்கு வச்சுக்குவாங்க மேடம்.
1: சரிங்க.
2: கடை அதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்கு, யாராச்சும் உடம்பு சரியில்லைன்னா பாக்குறதுக்கு, உறவினரை பாக்குறதுக்கு, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏண்டா வருது இருக்கு. சிவனே தொழில் செஞ்சுட்டு இருந்தா கூட வீட்லயே இருக்கிறாங்க மேடம். அது இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு பாத்தீங்கன்னா வெளியே போறதுக்கு பயமா இருக்குதுங்க மேடம். அதனால ஞாயிற்றுக்கிழமைக்கு லீவு வர்றதே பாத்தீங்கன்னா சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்க மேடம்.
1: வேலை நாளுன்ட்டு சொல்லலான்றீங்க?
2: ஆமாங்க மேடம், வேலை செஞ்சுட்டே இருக்கலாங்க மேடம், சிவனே வீட்டுல இருந்துக்கலாம் மேடம்.
1: ஆமாங்க, முன்னாடி சொன்னாரு ஒரு காலரு, எல்லா வேலையும் சேர்த்து வச்சு ஒரு மூட்டை கட்டி ஞாயிற்றுக்கிழமை பண்ற மாதிரி இருக்கும்னு சொன்னாரு. அப்படிதான் ஆயிடுச்சு உண்மையாலுமே.
2: ஆமா, அதான் மேடம், வச்சு செய்யறதுதான் மேடம். ஞாயிற்றுக்கிழமைக்கு பூரா வச்சிருவாங்க, எல்லாத்தையுமே வச்சுக்குவாங்க.
1: அதான்
2: என்ன பண்ணுவாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு நாளைக்கு பூரா வேலையை செஞ்சுக்கலாம் மாதிரி பண்ணி வச்சுக்குவாங்க மேடம். ஆகினால இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை லீவ் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கொஞ்சம் சிக்கல் தாங்க மேடம்.
1: சிக்கல் தான். ஓகேங்க, உங்க கருத்துக்களுக்காக நன்றி. நன்றிங்க. வணக்கம் மூடி எஃப்எம்.
3: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்குங்க மேடம்.
1: ஓகேங்க.
3: அதாவது இன்னைக்கு தலைப்பு வந்து சூப்பரான தலைப்பு.
1: தேங்க்யூங்க.
3: ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்களுக்கு சண்டே ஹாலிடேன்னு சொல்லித்தான் கம்பெனில லீவ் விடுறாங்க. ஆனா அந்தன்னைக்குன்னு பாத்தோம்னா இன்னைக்கு நம்ம சனிக்கிழமையே பிளான் பண்ணிடுவாங்க, இன்னைக்கு வீட்டுல இந்த வேலை இருக்கு, நாளைக்கு கோயிலுக்கு போகணும், உறவினரை பார்க்க போகணும் அப்படிங்கறல்லாம் முன்னாடி பட்டியல் போட்டு வச்சிருவாங்க. அதனால சுயமா தொழில் தொடங்குறவங்களுக்கு என்னாலுமே ஒரு நாள் ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை அது வந்து தெரிஞ்சுக்காது. இப்படி ஒர்க்கு போயிட்டு வரவங்களுக்கு சண்டே வந்து ஒரு சண்டே ஹாலிடேவா இருக்கும். மாசத்துல ஒரு சண்டே அல்லது 2 சண்டேஸ் மட்டும்தான் ஹாலிடேவா இருக்கும். அது அந்த அன்னைக்கு ஒரு மத்தியானம் வரைக்கும் ஃப்ரீயா இருப்பாங்க. இப்ப பாருங்க, எனக்கு மத்தியானம் வரைக்கும் ஃப்ரீயா இருக்கிற வீட்டுல மத்தியானத்துக்கு மேல எனக்கு வேலை இருக்கு.
1: அது
3: வேலைன்னா வெளி வேலை, வீட்டு சம்பந்தமான வேலை. அதனால சண்டே ஹாலிடே தான் இருந்தாலும்
1: வீட்டு வேலை நாள்
3: பாதி நம்மளுக்கு ஓய்வு நாளுங்கிறது அது மாசத்துல ஏதோ அத்தி பூத்தாள் போல ஒரு வரும் அவ்வளவுதான் மேடம்.
1: ஓகே
3: மேடம்,
1: நன்றிங்க, நன்றி. வணக்கம் மூட்டி எஃப்எம்.
4: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: காந்திருந்து சாந்தா பேசுறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்க சாந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேம்.
1: ஓகே சாந்தா, சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனா உங்களுக்கு எப்படி, வேலை நாளா இல்ல ஓய்வு நாளா?
4: மேம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஜாஸ்தி வேலையா, பெட்டர் மேம். ஞாயிற்றுக்கிழமை தீரவே தீராதுங்க மேம்.
1: மத்த நாள் ஒரே வேலையை பார்த்துட்டு
4: முடிஞ்சிடும் மேம். எட்டைக்கு ஸ்கூல் போறவங்க போயிருவாங்க, வேலைக்கு போறவங்க போறவங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தூங்கினவங்களும் எழுப்ப முடியாது மாதிரி கோபம் வந்துருது அவங்களுக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் தான் படுக்கிற, அதுவும் எங்க தூங்க விடுறது இல்லையான்னு. கிச்சன் வேலையும் முடியாது மேம், சாப்பாடு வேலையும் முடியாது.
1: ஆமா
4: மேம், அன்னைக்கு மட்டும் சாயங்காலம் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் மேம். அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி மீதி நாளாவது பெட்டர் மேம், ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டான்னு இருக்குது மேம்.
1: ஓகேங்க, ஓகேங்க, கால் பண்ணதுக்காக நன்றிங்க, நன்றிங்க,
4: தேங்க்யூங்க.
1: வணக்கம் மூடி எஃப்எம்.
5: இனிய காலை வணக்கம் மேடம். இனிய சிகி சாமி கண்ணன்.
1: இனிய காலை வணக்கம்ங்க, சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லிட்டீங்க?
5: இனிய சிகி சாமி கண்ணன்.
1: சாமி கண்ணன், ஓகே சாமி கண்ணன். தலைப்பு கேட்டிங்களா
5: மேடம்? தலைப்பு கேட்டோம்.
1: சொல்லுங்க
5: மேடம். எங்களுக்கு வந்து எல்லா நாளுமே வேலை நாள், எங்களுக்கு லீவு நாளே கிடையாது.
1: அட போடுங்க, எல்லா நாளும் வேலைதான்.
5: நாங்க என்னைக்குமே ஒரே இதுதாங்க.
1: ஓகே, ரெஸ்ட்
5: வச்சிருக்கோம்.
1: ஓகேங்க,
5: அதனால லீவே கிடையாது. ஏதாவது ஒரு விசேஷம் அது இந்த மாதிரி லீவ் எடுத்தாதான் லீவ் வரும்.
1: ஓகே,
5: இன்னைக்குமே ஒரே மாதிரி வேலை தான் செஞ்சிட்டு இருக்கோம்.
1: உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றது

0: இப்ப இல்ல, எல்லா நாளும் ஒரே நாள் தான்.
1: எல்லா நாளும் ஒரே நாள் தான்.
0: ஓகேங்க, நன்றிங்க, கால் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம் மூட்டி எஃப்எம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
2: கோவை மாவட்டத்திலிருந்து ரேவதி பேசுறேங்க. சென்னவடவள்ளி ரேவதி.
0: ஓகே ரேவதி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன் மேம்.
0: ஓகே ரேவதி, சூப்பரா இருக்க ரேவதி. சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா
2: மேம்? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு இல்லைங்க.
0: ஓய்வு இல்ல. நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க
2: மேம்? அவசரிப்பு தான் மேம்.
0: ஓகே, அப்ப கண்டிப்பா இருக்காது, ஓடிட்டே தான் இருக்கணும். ஓகேங்க, ஓகேங்க, கால் பண்ணதுக்காக நன்றி.
2: தேங்க்ஸ் மேம்.
0: நன்றிங்க.

நேர்களே, நிலையத்தில் டைம் சரியா 11:08 ஆயிடுச்சு. நேர்களே, எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு அப்படின்ட்டு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் என்பது ஓய்வு நாளா, வீட்டு வேலைக்கான வேலை நாளா அப்படின்றது தான் க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். ஸோ கால் பண்ண நேர்கள் எல்லாருமே சொன்னாங்க, யாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது வந்து ஓய்வு நாள் கிடையாது. அப்படியே கிடைச்சாலும் மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் தான் அது விடுமுறையா இருக்கும். சாட்டர்டேவே உட்காந்து எங்க போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமையும் வேலை நாள் அப்படின்றத மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு சாமி திரைப்படத்திற்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: இனங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில ரொம்பவே சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல, சித்ரா அவர்களோட வாய்ஸ்ல. ஸ்டுடியோல டைம் சரியா 11:14 ஆயிட்டு இருக்கு. சோ பேசுறதுக்காக நேயர் ரெடியா இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் முடிய எஃப்எம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இருப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: காலை வணக்கம்ங்க. என்னங்க டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போறீங்க, சூப்பரா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம். நிலையத்தில் அனைவரும் நல்லா நலமா?
0: எல்லாரும் நலம்ங்க.
1: ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து எல்லா நாளுமே ஒர்க்கிங் டைம் மேடம்.
0: ஒர்க்கிங் டைம், ஓகே.
1: ஏன்னா நான் வந்து இந்த இடையில இடையில நாங்க லீவ் எடுத்துக்கோம். ஏன்னா இந்த கைத்தொழில் பாக்குறவங்க எல்லாம் வீட்டுல இருக்க முடியாது மேடம். ஆமா,
0: நீங்களே ராஜா, நீங்களே மந்திரியோ?
1: ஆமா, ஏன்னா ஸ்டாப்ல வேலை பாக்குற அப்படி இருக்க முடியாது மேடம்.
0: வணக்கம் எஃப்எம். ஹலோ, வணக்கம். வணக்கம் எஃப்எம். ஹலோ, கேக்குதுங்களா? வணக்கம் வணக்கம். ஓகே, லைன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அவரோட வாய்ஸ் ப்ராப்பரா கேக்கல. வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் மேடம்.
0: ஓகே ரங்கநாதன், எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கீங்க மேடம், நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு.
0: ஓகேங்க, சூப்பருங்க. எப்படி போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி?
2: நன்றி.
0: வணக்கம் உடைய எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: மகா, தாராபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஓகே மகா, சொல்லுங்க மகா, தலைப்பு கேட்டீங்களா?

0: தலைப்பு கேட்ட நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கோங்க. உங்க வீட்டுல நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்குங்க மேடம்.
1: ஓகேங்க, சொல்லுங்க.
0: அதாவது மேடம், ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறுனா என் தோழிகளுக்காக தான்,
1: ஓகேங்க. ஓ, உங்க தோழிகளுக்காக?
0: ஆமா, குடும்பத்துக்காக இல்ல. இல்ல, கார் எடுத்துட்டு எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன், பக்கத்துல இருக்கிற ஹில் ஸ்டேஷன் போவோம், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு டூர் போயிருவோம். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து என்னென்ன கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் எல்லாம் பிரியாணி எல்லாம் கொண்டு வருவாங்க. சாப்பிட்டுருவோம், சாப்பிட்டு குளிச்சுக்குவோம். அப்புறம் இது, அப்புறம் வெள்ளரி பிஞ்சு, அப்புறம் கொய்யாப்பழம், என்னென்ன அவங்க தோட்டத்துல இருக்கோ எல்லாமே, வாழைப்பழம் அது இதுன்னு எல்லாம் மூட்டை கட்டிட்டு வருவாங்க. சாப்பிடவே முடியாது, ஜாலியா.
1: மகாராணி தாங்க நீங்க. நீங்க தான் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா யூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன்.
0: நல்ல ஜாலியா யூஸ் பண்ணுவோம். வீடு எல்லாம் மறந்துடுவோம். சனி ஞாயிறு ரெண்டு நாளும் தோழிகளுக்காக
1: தான்.
0: பிரியாணி என்ன வேணும் எல்லாமே இருக்கும். எல்லாம் இந்த இல்ல அப்படின்னே இல்ல, ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. எல்லாம் சாப்பிடவே முடியாது, சாப்பிட்டுட்டு விசத்தெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டு ஜாலியா சுத்திட்டு கொஞ்சம் தண்ணி தான், இப்ப கொஞ்சம் தண்ணி தான், கொஞ்சம் ஃபால்ஸ்ல எல்லாம் தண்ணி எல்லாம் கொஞ்சம்
1: வரதுனால
0: ஏதோ கொஞ்சமா டேம்ல இருக்கிற தண்ணியவே எடுத்து இது குளிச்சுக்கிறது. ஜாலியா சுத்திட்டே இருப்போம், பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம்.
1: சூப்பருங்க,
0: எல்லாமே பண்ணுவோம். கமெண்ட் யாராவது போனாங்கன்னா கமெண்ட் அடிக்கிறதாங்கள.
1: சூப்பருங்க, தொடர்ந்து
0: ஜாலியா. சனி ஞாயிறு மட்டும் இன்பமயமான நாள் எங்களுக்கு.
1: ஓகேங்க, ஹாப்பி வீக்கெண்ட்ங்க. உங்களுக்கு கால் பண்ணதுக்காக நன்றி.
0: நன்றிங்க மேடம்,
1: நன்றிங்க. வணக்கம் முடி எஃப்எம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கற்பனையிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
1: வணக்கம்ங்க, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு எங்க சண்டே பொழுது?
1: சண்டே பொழுது எனக்கும் வேலை அப்படின்ட்டே சொல்லலாம். பட் இருந்தாலும் சண்டே அப்படின்னாலே ஒரு சுவாரஸ்யம், ஓகே லேட்டா எழுந்திருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. குஷியா தான் இருக்கும். சாட்டர்டேவே பிக்ஸ் பண்ணிடுவோம், ஓகே சண்டே வந்துருச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் வேலை மாமூலி எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி கண்டிப்பா ஆப்வியஸ்லி இருக்கும்.
2: எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் மேம் இருக்கும். ஏன்னா எனக்கு யூஸ்வலா டூ டேஸ் லீவு மேம், சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாள் லீவு அப்படிங்கறது இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் பாத்தீங்கன்னா, சாட்டர்டே வந்து ஃப்ரெண்ட்ஸோட நல்ல டைம் அப்படிங்கறது ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். சண்டே அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி அம்மாவோட அப்பாவோட அந்த ஃபேமிலி டைம் அப்படிங்கறத நான் ஒதுக்கிக்குவேன். அப்புறமா வீட்டுல வந்து இந்த தோட்டம் அப்படிங்கறத நாங்க வச்சிருக்கோம் மேம். அந்த தோட்டத்துல நிறைய செடிகள் எல்லாம் இருக்கா. நான் என்ன பண்ணுவேன், இந்த செடிகளை பராமரிப்பேன், பூக்களை அதுக்கு தண்ணீர் அப்படிங்கறத விடுவேன். அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்ல மேம், எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டு பக்கத்துல இருப்பாங்க, குட்டி குட்டி பசங்க, அவங்க கூட போய் ஜாலியா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுறது உண்டு. எல்லாத்தோடமே மத்தியான சமயத்துல என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சில ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது நெட்ல பாப்பேன். அல்லது ஒரு குட்டியா ஷார்ட் பிலிம் மாதிரியோ படம் மாதிரியோ பாப்பேன். சோ அப்புறமா கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் மேம், அதனால ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவேன். மோஸ்ட்லி சண்டேஸ் அப்படின்னா என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு தான், அதாவது அம்மா அப்பா வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதனால டூ டேஸ் அப்படிங்கறது லீவ் கிடைக்கிறதுனால கொஞ்சம் ஆம்பிள் ஆஃப் டைம் கையில இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாவும் செலிப்ரேட் பண்ணுவேன் மேம் அந்த ஞாயிற்றுக்கிழமையை.
1: ஓகேங்க, ஓகேங்க, சூப்பருங்க. கண்டினியூவா செலிப்ரேட் பண்ணுங்க, எல்லாம் நல்லா ஹாப்பியா இருங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
2: கொத்தர் பிரியமா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும் மேம்.
1: என்ன
2: சொல்லுவாங்க நிறைய பேரு, அடுத்த நாள் வந்து ஹாப்பியா எடுத்துட்டு போனோம், சூப்பரா ஒர்க் பண்ணோம்னா அந்த சண்டேவை ரெஸ்டிங் டேவா எடுத்துக்கணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி அமைக்கிறதுனால அந்த ஒரு வாரம் ஓடுறதுக்கு ஒரு ரெஜுவனேட் டேவாவே இது அமைஞ்சிருக்கனால அது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா மேம்?
1: கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. இந்த மாதிரி ஹாப்பியா இருந்தோம்னா வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது நம்மளுக்கு ஹாப்பியாவே போகும் அப்படின்ட்டு சொல்ல கால் பண்ணதுக்காக நன்றிங்க.
2: தேங்க்யூ மேம், பை மேம், பை.

நேர்களே, ஸ்டுடியோல டைம் சரியா 11:22 ஆயிடுச்சு. நேர்கள் ரொம்ப சுவாரஸ்யமா கால் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன், அதாவது அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஷேர் பண்றதுக்காக நேயர் ரெடியா இருக்காங்க. யார் எங்கன்னு கேட்கலாம்.

0: வணக்கம்.
1: ஓஹோ,
0: வணக்கம் உடையம்.
2: வணக்கம், சென்னையில இருந்து மயிலாப்பூர் பட்டாபிங்க.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்குங்க. சொல்லுங்க, என்னங்களின் வண்ணங்களோட இது தலைப்பு கேட்டீங்களா?
2: காலையில எந்திரிக்கும் போது அப்படியே சோம்பலா இருக்கும்போது குழு கொஞ்சம் தூக்கம் போடலாம் அப்படின்னு கொஞ்சம் தூங்கிடுவேனா, அப்ப அந்த ஒன்னு ரெண்டு திட்டங்களும் அப்படியே போவோம். அப்புறம் ரிலேட்டிவ் வந்துருவாங்க, சரி எங்க போலாம் பேசிட்டு இருக்கும் போதே மத்தியானம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கான துணிகள் எல்லாம் துவைக்கணும், அந்த மாதிரி துவைக்கும் போது சாயந்தரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அது பக்கத்துல இருக்க மூர் மார்க்கெட்டு, இந்த பழைய பொருட்கள் இருக்க இடம், அதெல்லாம் போய் பார்த்து சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு டிவி பார்க்கணும் தூங்கணும், அதோட நாச்சிக்கலாம்.
0: நன்றி, நன்றி,
2: நன்றி.

சோ நேர்களே, ஸ்டுடியோல டைம்ஸ் 11:23 ஆயிடுச்சு. எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் என்பது ஓய்வு நாளா, வீட்டு வேலைக்கான வேலை நாளா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். சோ அடுத்தடுத்து கால் பண்ணி நிறைய பேர் சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது வந்து வேலை நாள் மட்டும் இல்லாம அவங்களுக்கான தனி ஸ்பெஷல் டே, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் செலிப்ரேட் பண்றது, போய் பர்ச்சேஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய வந்து கமிட்மெண்ட் போட்டு போறோம், என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்குமே வந்து கமிட்மெண்ட்ஸ் அப்படின்றது கட்டாயமா இருக்கும். சண்டே அப்படின்றது நம்மளுடைய ஓய்வு நாளா கருதப்பட்டு அன்னைக்கு நமக்கு சில நிமிடங்கள் அட்லீஸ்ட் 1 or 2 hours ஆவது நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா, அடுத்த வாரத்துக்கான நாட்கள் வந்து சுகமா ஹாப்பியா போறதுக்கு நம்மளே வந்து ஒரு நாட்கள் வழிவகுத்த கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல. சோ தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில பேசலாம். ஒரு பாடலுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக நம்மளுடைய 101.8.

0: ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரகுமானோட மியூசிக்ல, ஏ ஆர் ரகுமானோட வாய்ஸ்ல, இது ஓடி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு கேட்டுட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள். இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் சொல்றேன், இன்றைய காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஓய்வு நாளா, வீட்டு வேலைக்கான வேலை நாளா அப்படின்றது தாங்க க்வெஸ்சன். ஸோ நேர்கள் எல்லாருமே கால் பண்ணி டக்கு டக்கு டக்குன்ட்டு பதில சொன்னாங்க. உண்மையாலுமே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கொஞ்சம் லேட்டா எழுந்திருக்கலாம், கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நைட் படுப்போம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்ததுமே நம்ம நினைப்பு அப்படின்றது வேற மாதிரி ஆயிரும். ஏன்னா அதற்கேட்ட மாதிரி கமிட்மெண்ட்ஸும் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்து துணி துவைக்கணும், வீட்டை சுத்தம் செய்யணும், சமையல் செய்யணும், காய்கறி வாங்கணும், மளிகை பொருட்கள் வாங்கணும், குழந்தைங்களுக்கு வேண்டியதை செய்யணும், அடுத்த வாரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து மற்ற நாள் இருக்கிறத விட இந்த நாள்ல கமிட்மெண்ட்ஸும் அடுத்தடுத்த வேலைகளும் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். சோ என்ன கேட்டா இது ஓய்வு நாளா அப்படின்னு கேட்டா எனக்கே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டுடியோல டைம் சரியா 11:30 ஆயிடுச்சு. நேயர் இருக்காங்க, யாரு எங்க இருந்து கேக்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
1: மேம், ஊட்டில இருந்து தீபா பேசுறேன். மேம்
0: தீபா, சொல்லுங்க தீபா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு தீபா. கேட்டீங்களா?
1: கேட்டேங்க மேம்.
0: சொல்லுங்க தீபா.
1: மேம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு ஓய்வு நாளும் ரெண்டுமே மிக்ஸ்டு சொல்லிக்கலாம் மேம். ரெண்டுமே மிக்ஸ்டா இருக்கு. அதாவது நான் வந்து கொஞ்சம் நிதானமா எழுந்திரிச்சு, நம்ம டீ ஷெட்யூல் இல்லாம கொஞ்சம் நிதானமா எழுந்திரிச்சு மெதுவா நம்ம வேலை எல்லாம் செய்யலாம். ஆனா வேலையும் நிறைய இருக்கும் மேம். ஞாயிற்றுக்கிழமை நிதா நம்ம வீடு கிளீன் பண்றது, மற்ற வேலை எல்லாம் நிறைய இருக்கும்.
0: ஓய்வு நாள் சண்டே அப்படின்னா ரெஸ்டும் கிடைக்கும், அதே மாதிரி வேலையும் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ மிக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அடுத்ததா அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க பேசுறீங்க?
2: உள்ளக்காப்பை சித்ரா மாணிக்கம் பேசுறேன்.
0: என்னங்கம்மா?
2: உள்ளக்காப்பை சித்ரா மாணிக்கம்.
0: சித்ரா மாணிக்கம், சொல்லுங்க சித்ரா மாணிக்கம்.
2: இன்றைய
0: காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் என்பது ஓய்வு நாளா, வீட்டு வேலைக்கான வேலை நாளா?
2: ரெண்டுமே இருக்கு. எங்களுக்கு வந்து நெசவு, கைத்தல் நெசவு நான் செய்யறோம்.
0: சரிங்கம்மா.
2: அதனால எங்களுக்கு என்னைக்குமே வேலை இல்லாம இருக்காது. அந்த அமாவாசை வந்தா மட்டும்தான் லீவு.
0: ஓகே,
2: அன்னைக்கு வந்து நாங்க முதல் நாள் எல்லாமே அத்தனை வேலை இருந்தாலும் செஞ்சிருவோம். அம்மா

0: பத்து நாள் மட்டும் எந்த வேலை செய்ய மாட்டோம். அதனால லீவ் எடுத்துக்கோ ஒரு நாளைக்கு.
1: மாதத்துல எல்லா அமாவாசைக்கும் லீவ் எடுத்துக்குவீங்க? அது ஒரு நாள் தான் உங்களுக்கு?
0: அமாவாசை நாள் மட்டும் லீவ் எடுத்துக்குவோம். அமாவாசை வர நாள் எல்லாம் எந்த வேலை செய்ய மாட்டோம். ஏன்னா முதல் நாளே எல்லாம் செஞ்சு கூட்டி வலிச்சு பெருசு எல்லாமே செஞ்சு வலிச்செல்லாம். அமாவாசை நாள் கோயில் குளத்துக்கு போயிட்டு அன்னைக்கு ரெஸ்ட் விட்டுருவோம். அதனால ஞாயிற்றுக்கிழமைன்னு கணக்கு எங்களுக்கு என்னைக்குமே இல்ல. எங்க கணக்கு எங்க வேலை.
1: ஓகேம்மா, ஓகேம்மா, சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, கால்
0: பண்ணி. நன்றிப்பா, நன்றிப்பா.

ஸ்ட்ரீலா டைம் சரியா 11:37 ஆயிடுச்சுனீர்களே. ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திற்காக மதுஷியோட வாய்ஸ்ல ஏ ரகுமானோட மியூசிக்ல கேட்டு முடிச்சோம். கேட்டுருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு

0: இன்றைய காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் என்பது ஓய்வு நாளா வீட்டை வேலைக்கான வேலை நாளா அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். ஸோ வாட்ஸ்அப்ல நேர் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை என்பது ஓய்வு நாள் கிடையாது. வாரம் முழுவதும் அலுவலகம் மற்றும் வெளி வேலைகளுக்கு செல்பவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் துணி துவைப்பது, வீட்டை சுத்தம் செய்வது, அடுத்த வாரத்திற்கான தேவையான மளிகை பொருட்களை வாங்குவது மற்றும் விசேஷ சமையல், குறிப்பாக அசைவ உணவுகள் செய்வது போன்ற கூடுதல் வேலைகளை செய்யும் நாளாக மாறிவிடுகிறது. எனவே இது மனதளவில் ஓய்வாக இருந்தாலும் உடல் ரீதியாக அதிக வீட்டு வேலைகளை செய்யும் நாளாகவே இருக்கிறது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை என்பது என்னை பொறுத்தவரை ஓய்வு நாள் இல்லை என்பது எனது கருத்து. ஸோ ராமகிருஷ்ணன் கொழுமக்கண்ணான்லேருந்து இப்படி அனுப்பிச்சிருக்காரு, அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது ஓய்வு நாள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட காலரும் லைனுக்கு வராங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் மூடி எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மசனகுடியிலேருந்து கனக சபாபதி.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க? கனக சபாபதியா?
1: அனுப்புறதுக்கு அவங்கள தயார் நிலையில் அவங்க பய துணிமணி எல்லாம் துவைச்சு அவங்களுக்கு உண்டான இதெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு நேரமே சரியா தான் இருக்கும்.
0: வீட்டுல இருக்கவங்க ஹெல்ப் பண்ணலாமே கொஞ்சம், அது அவங்களோட பொறுப்பு மட்டும் கிடையாதுல, வீடு அப்படின்றது எல்லாருமே சேர்ந்து இருக்கிறது தானே
1: மேடம். வீட்டுல இப்ப பாட்டி தாத்தா இருக்க வீட்டுல ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க?
0: இல்லாதவங்க ஒண்ணு பண்ண முடியாது, கட்டாயமா. குழந்தைங்க சின்னவங்க இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் கஷ்டம்,
1: அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானதுதான். ஞாயிற்றுக்கிழமை என்பது வந்து டபுள் வேலைன்னு தான் சொல்லணும். வீட்டுல
0: ஓகே, ஓய்வு நாள் கிடையாது.
1: வெளியில வேலை செஞ்சா கூட 8 மணி நேரம் வேலை தான், ஆனா ஞாயிற்றுக்கிழமை வீட்டுலயும் போது 12 மணி நேரம் வேலை செய்ய
0: முடியும். கால் பண்ணதுக்காக நன்றிங்க, உங்க கருத்துக்கு
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. சொன்னேர்களே, இன்னைக்கு தலைப்பு, இன்றைய காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் என்பது ஓய்வு நாளா வீட்டு வேலைக்கான வேலை நாளா அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது கண்டிப்பா இருக்க நாட்களை விட அதிகமான வேலை பழு இருக்கிற நாட்கள் அப்படின்ட்டே சொல்றாங்க. ஏன்னா அடுத்த அடுத்த கமிட்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு அப்படின்னு. ஒரு குடும்பத்துல இருக்கவங்க வந்து ஒருத்தர் தான் வந்து குடும்பத்தோட பொறுப்பை ஏற்கணும்ன்ட்டு இல்லை, குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து வேலைகளை பகிர்ந்து ஷேர் பண்ணி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வீட்டு சுமைகள், வீட்டில் இருக்க வேலையோட சுமைகள் எல்லாமே கம்மி ஆகும் அப்படின்ட்டே சொல்லலாம். வீட்டில் குழந்தைகள் ஓரளவு, சின்ன சின்ன குழந்தைங்கள் இல்லை பட் ஓரளவு தெரிஞ்ச குழந்தைகள், விளையாடுற குழந்தைங்களாக இருக்கவங்க அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க இடத்துல வச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான வேலை பழுவு இருக்காது அப்படின்ட்டே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வீட்டில் இருக்கும் போது டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன்றா சேர்ந்து ஹெல்ப் பண்ணி பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருக்க நாள் அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த ஓய்வு நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமாக கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஸ்டுடியோவில் டைம் சரியாக 11:40 ஆயிடுச்சு. நம்மளுடைய ஊட்டி FM 90.8 ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, குட் நைட் திரைப்படத்திற்காக.

0: குட் நைட் பாடல் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். 11:45 ஆயிடுச்சு. நேரத்துல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எண்ணங்களின் வண்ணங்கள், இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்புல பேசுறதுக்காக நேயர் ரெடியா இருக்காங்க. யாரு எங்க இருந்து கேக்கலாம்? வணக்கம் முடியம்.
1: வணக்கம்மா, குளப்பல்ல இருந்து மங்களம்மா பேசுறேன்.
0: மங்களம்மா எப்படி இருக்கீங்க?
1: கடைக்கு போகணும், விருந்துக்காரர் யாரும் வந்தா அவங்களையும் பாக்கணும்.
0: நன்றிங்க.
1: எனக்கு சின்ன கண்ணம்மாவுல இருந்து பாட்டு கொடுங்க. எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல அந்த பாட்டு கொடுங்க.
0: சரிங்கம்மா, கொடுத்துடலாங்கம்மா. நன்றிங்கம்மா கால் பண்ணதுக்கு.
1: நன்றிப்பா.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: டுடேல டைம் சரியா 11:48 ஆயிடுச்சு. நம்ம எண்ணங்களின் வண்ணங்களோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு சொல்லலாம். சோ நேயர் காத்துட்டு இருக்காங்க, யார் எங்க இருந்து கேக்கலாம்? ஓகே, லைன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: தக்லைஃப் திரைப்படத்திற்காக ரொம்பவே சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். சக்திஸ்ரீ வாய்ஸ்ல, ஏ ஆர் ரஹ்மானோட மியூசிக்ல எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி தான் நேயர்களை கேட்டுட்டு இருக்கோம். சோ கடைசி நேயர், அதாவது எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகும் நேயர் யாரு, எங்க இருந்துன்னு கேக்கலாம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க. சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா? தலைப்பு வந்து, இன்றைய காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் என்பது ஓய்வு நாளா, வீட்டு வேலைக்கான வேலை நாளா?
2: நீங்க நல்லா இருக்கு மேடம்.
0: ஆனா யாரு எங்க இருந்துன்னு சொல்லல.
2: தூத்துக்குடி மாவட்டம் அயன்ராஜ் மேடம்.
0: ஓகேங்க, சொல்லுங்க. ஹெட்டிங் கிட்டிங்களா
2: மேடம்? ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளுமே வேலை நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷல்,
0: நிமிடம் பேசி முடிச்சாச்சு. சில நேர்கள் ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு எல்லாம் லைன் கிடைக்கல. நாளைக்கும் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில தொடர்ந்து கால் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியது நான் அஜய் எஸ் பிரீத்தி. ஸ்டேடியோ நூடி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

நிலையத்தில் நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இன்று பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள் தொடர்ந்து. 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 2:15 நீலமலை வாழ்வியல் தொடர்ந்து. 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள்.

0: நேர்களின் பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை. தொடர்ந்து 3 மணிக்கு செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல் 3:02 ஹலோ ஊட்டி. 4 மணிக்கு நாயக்க மகாதேவி நாடகம். எழுதியவர் திருச்சி எம் ஜார்ஜ் அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன். படைப்பு திருச்சி வானொலி நிலையம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:20 பொன் மாலை பொழுது வாடாமலர் நேயர் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரைப்படத்தில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகாணம். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் நந்தகோபால். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 தோட்டமும் தொழிலும். நீலகிரி மாவட்டம் கெந்தூரை பகுதியைச் சேர்ந்த உழவர் கே நந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 திரைகாணம். 9:30 மகரிஷி தீக்ஷி அகில பாரத நாடகம். 10:00 ரவிவாஸ்ரியா அகில் பாரதிய சங்கீத் சபா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
0: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
0: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
0: கேட்க தவறாதீர்கள்.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
1: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: Asia, warning of possible rapid escalation, flight disruptions and attacks targeting US interests. On to sports. In Asian Games 2026, India's campaign continues strongly on day two in Japan today. India secured the silver medal in the women's 10-meter air rifle team event with Elavenil Valarivan, Sonam Muskar and Vidarsha Vinod combining to deliver the country's first medal of the Games. The Indian trio finished with a team total of 1,898 points, placing them behind China in the standings. Union Minister for Youth Affairs and Sports Dr. Mansukh Mandavia congratulated the team on winning the medal. In a social media post, Dr. Mandavia wished the champions and the entire Indian contingent many more moments of glory. India's Elavenil Valarivan clinched a silver medal in the women's 10-meter air rifle event at the Aichi Nagoya Asian Games in Japan today. She added the individual silver to the team silver she won earlier in the day. In hockey, the Indian women's team began the Asian Games 2026 campaign with a dominant 19-0 win over Uzbekistan in the Pool B opener at the Gifu Prefectural Green Stadium in Japan today. In women's cricket, India set a target of 196 against Bangladesh in the second semi-final of the Asian Games at the Korogi Sports Park in Japan. Earlier, India won the toss and opted to bat first. Shefali Verma has made history as she brings up a maiden white ball international 100 and becomes the first batter to score a century in the Asian Games. Meanwhile, opener Smriti Mandhana has become the leading run getter in the women's T20Is, surpassing New Zealand great Susie Bates' tally of 4,758 runs. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:10. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். நேயர்களே, இந்த ஸ்நேகிதி நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் ஒரு அருமையான நிகழ்ச்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டேங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ இந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக ஒர்க்லாம் போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், வீட்டில் நிறையா வேலைகள்லாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒன் ஹவர் கடை நீங்கள் இன்றைக்கி வந்து சண்டே நமக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம ஒன் ஹவர்லாம் பேசினோம். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து உங்களுக்கு நிறைய டேலண்ட்லாம் இருக்குது, உங்கள் டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள், அப்புறம் நாம் எப்படிலாம் சேமிக்கலாம், அப்புறம் நம்ம வீடு தோட்டங்களை எப்படிலாம் அழகாக பராமரித்து வச்சுக்கலாம், இந்த மாதிரியான அருமையான உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸையும் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்த நிறைய டிப்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. உள்ளூர் நேயர்களாக இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9349101018. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342901018. புதிய நேயர்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 8300019108. இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து விதமான டிப்ஸையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்நேகிதே நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலக்ஷ்மி. ஓகே நேர்களே, நம்ம நேயர்கள்லாம் வரதுக்கு முன்னாடி இப்போ சொல்லியாச்சு, டைம் ஆகிடுச்சு, ஓகே கால் பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நாம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்நேரம் எல்லாமே மொபைல் எடுத்து டைப் பண்ண கால் பண்ண தொடங்கியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலையும் கேட்டலாம். இணையதளங்கள் இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களை கேட்ட அந்த அருமையான பாடல் மது பாலகிருஷ்ணன், சாதனா சர்கம் ஆகியோர் இணைந்து பாடியது வித்யாசாகர் இசையில் மதுரை திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே. இந்த நிகழ்ச்சியில நம்மளோட பேச போற ஸ்நேகிதி, அவங்களோட நம்ம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் மகா தாராபுரத்திலிருந்து பேசுறேன் மேடம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகேங்க, ஓகேங்க. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில நேயர்களுக்காக நீங்க என்ன மாதிரியான குறிப்புகள் தரப்போறீங்க?
1: அதாவது குடும்ப நலம் மேடம்.
0: ஓகேங்க, சொல்லுங்க.
1: அதாவது மேடம், நம்ம வந்து பண்பானவங்களா அன்பானவங்களா கலாச்சாரத்தை உயிரை விட அதிகமா நேசிக்கிறவங்களா இருந்தோம்னா நம்ம பிள்ளைக்கோ இல்ல நம்ம பையனுக்கோ அதே மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்களதான் நம்ம திருமணம் செஞ்சு கொடுக்கணும். மாறுபட்டவங்களை நம்ம திருமணம் செஞ்சு கொடுத்தோம்னா, இப்ப கூட சமீபத்துல ஒரு பொண்ணு எப்படி தற்கொலை பண்ணிக்கிச்சு, அந்த மாதிரிதான் நடக்கும். ஏன்னா சின்ன வயசு அவங்களுக்கு வந்து பக்குவம் இருக்காது, நம்ம எடுத்து வாழலாம் அப்படிங்கிற பக்குவம் எல்லாம் இருக்காது. அதனால இழப்பு தான் ஏற்படும். அதனால நம்ம அதை தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் கரெக்டா தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்ந்தாதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும், இல்லைன்னா வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வந்து கற்பு நெறி கலாச்சாரம் நீதி நேர்மை நியாய தர்மம் ஒழுக்கம் பண்பாடு கலாச்சாரம் கற்பு நெறி அப்படின்னு என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. ஏதோ வாழ்வாங்க, படிக்கணும், இவ வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்க அப்படின்னு ஒரு இதா ஒரு கொள்கை இல்லாம வாழ்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம என்ன எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, தெரியாது, விரும்ப மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி போய் நம்ம மாட்டிக்க கூடாது. நம்மளுக்கு மேட்சானவங்களை மாட்டிக்கணும். அப்போ இப்ப நம்ம வந்து அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்ல நம்மளே வந்து ஒரு நல்ல வரண நம்ம சுயமரம் நடத்தி தேர்ந்தெடுக்கணும் நம்ம நினைச்சாலும் நம்மளுக்கு என்ன பிடிக்கும், நம்மளுக்கு இந்த கலாச்சாரம் தான் உயிர்னா அதே மாதிரி கலாச்சாரம் உள்ளவங்களதான் நம்ம திருமணம் செய்யணும். அப்படி இல்லாம நம்ம செஞ்சிட்டோம்னா அவங்க வந்து நம்மளை அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்காது, நம்மளும் பிடிக்காது. பாருங்க, நம்ம பண்பா இருப்போம், நம்மள அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க வேற டிகிரியா இருப்பாங்களா, அதனால அவங்கள அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிரும், வாழ்க்கை வந்து வீணா போயிரும். அதாவது வாழ்க்கை வந்து ஆயிரம் காலத்து பயிர், அது ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல முறிக்க கூடாது. அதனால ஒருத்தவங்களோட நம்ம மேரேஜ் பண்ணிக்கோன்னு நினைச்சாலும் அவங்களோட நம்ம பழகணும். சும்மா பழகுறதுன்னா ஃப்ரெண்டா பழகணும், சும்மா எக்கச்சக்கமாவெல்லாம் பழகக்கூடாது. சினிமாவுக்கு போகக்கூடாது, கடற்கரை போகக்கூடாது, அங்கே இங்க எல்லாம் சுத்த போகக்கூடாது. பழகுறதுல தப்பே கிடையாது. இதுல என்ன இருக்கு, அப்பாவும் ஒரு ஆணுதான், அண்ணனும் ஒரு ஆணுதான். அதனால அந்த மாதிரி நம்ம பழகலாம். சில பேர் கதை கட்டி விடுவாங்க, கட்டி விட்டா கட்டி விட்டு போட்டா அது சீதையவே கதை கட்டி விட்டவங்க உலகம் தானே இது. அதனால அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது, பழகி பார்க்கணும். பழகி பார்த்தோம்னா குணம் மனம் நிறம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஒரு கெட்டிக்காரின்னு பொய்யும் பற்றி 8 நாளைக்கு தான் நடிக்க முடியும், 9வது நாள் நடிக்க முடியாது. அவங்க ஒரிஜினல் படம் வெளியே வந்துடும். அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஆகா இது நம்மளுக்கு ஆகும் அப்படின்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். இது ஆகாதுன்னா கழட்டி விட்டுறலாம். டாட்டா பாய் பாய் அப்படின்னு. ஏன்னா உன்னுடைய ரகம், நீ ஒரு ரகம்னா உனக்கு ரகமா ஆண்டவன் கொடுத்தா போயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே ஆயிரங்காலத்து பயிரா 1000 நாள் நோக்கி போகணும். ஒரே நாளில போய் எடுத்து கவனத்தினு பாத்தீங்கன்னா கலாச்சாரம் இது பொதுவா ரேடியோல வந்து மேடம் நான்
0: கருத்துக்கள் தாங்க
1: பண்பலதான் இருக்கணும் அப்படின்னா பண்பு ரேடியா மட்டும் நான் ஒருத்தங்க கேக்குறாங்கன்னு ஒரு பெண்ணு கேக்குதுன்னா அந்த பெண்ணுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நாட்டுல என்ன நடக்குதுன்னே எதுவுமே தெரியாம போயிரும். அப்படி தெரியாம போகும்போது பொள்ளாச்சியில் போய் பொத்து பொத்துன்னு விழுந்தாங்க, டாக்டர் கூட விழுந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விழுந்துருவாங்க. அப்படி இல்லாம நல்லதையும் சொல்லி கொடுக்கணும், கெட்டதையும் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தாங்க அந்த கெட்டல இருந்து தப்பிக்க முடியும். பண்பலைன்னா ரேடியாக்குள்ள மட்டும் பண்பலை வீசி என்னங்க மேடம் பிரயோஜனம், நாடு
0: கேவலமா
1: இருக்குதுன்னு வெளியே வந்து பாருங்க அப்ப தெரியும்.
0: மேம் ஓகே மேம், ஓகே மேம், நன்றிங்க, நன்றி, சரிங்களா, ஓகேங்க, ஓகேங்க. நேயர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்நேகிதி நிகழ்ச்சியிலேயே நம்மளோட பேசின நேயர் பாத்தீங்கன்னா பண்பாடை வச்சு அவங்க சொன்னாங்க. நம்ம நிகழ்ச்சியில நம்ம ஜாலியா எடுத்துட்டு போற நிகழ்ச்சி, உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம கொண்டு போறோம். லாஸ்ட்லாம் பேசின நேயரும் பேசினாங்க, அவங்க பேசின கருத்து என்ன அப்படின்னாக்க பண்பாடு பத்தி பேசினாங்க. சரிங்களா, இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாருமே எதுவுமே தெரியாம எல்லாத்தோடையும் பழகுறாங்க, கொள்றாங்க, அந்த மாதிரி ஒரு டாபிக்ல அவங்க அவங்களுடைய கருத்துக்களை. பெண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து மேரேஜ் பண்ணி பார்த்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறவங்க, அந்த மாதிரியான மேரேஜஸ் பண்ணா லைஃப் நல்லா செட்டிலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ல வந்து அவங்க நமக்கு சில கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகே, நேர்களை நிலையத்தில் நேரம் பாத்தீங்கன்னா 12:21 ஆயிடுச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான ஹெல்த் டிப்ஸ், குக்கிங் டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அருமையான ஒரு பாடலையும் கேட்டலாம், இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களை கேட்ட அந்த பாடல் ஹாரிஸ் ராகவேந்திர கங்கா ஆகியோர் இணைந்து பாடியது தேவாவின் இசையில் தேவதையை கண்டேன் திரைப்படத்திற்காக.
1: இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: ஓகே நேர்களே, நம்மளோட பேச போட அடுத்த ஸ்நேகிதி யாருன்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம். ஓகே ஸ்நேகிதி லைன்ல இருந்தாங்க, ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் தொடர்ந்து. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன் மேம்.
0: ஓகே தீபா, சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு சண்டே?
2: அப்படியே போயிட்டு இருக்குங்க மேம்.
0: பரவாயில்லாம போயிட்டு இருக்குங்களா? ஓகே ஓகேங்க. உங்க சண்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக நீங்க லைன்ல வந்து என்ன குறிப்புகள் சொல்ல போறீங்க சொல்லுங்க.
2: நம்ம வந்து அரிசி மாவு எடுத்துக்கணும் மேம். நம்மளுக்கு தேவையான அளவு அரிசி மாவு,

0: அந்த அரிசி மாவுல வந்து நம்ம வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி எல்லாமே பொடி பொடியா நறுக்கி மிக்ஸ் பண்ணிடணும் மேம். அப்புறம் தேவையான அளவு உப்பு
1: ஓகே
0: எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிசைஞ்சிடணும் மேம். பிசையும் போது நாம கொஞ்சம் சூடான பால் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி.
1: ஓகே
0: இதுல எது வேணாலும் நமக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்ல பதமா வந்து பிசைஞ்சு வச்சிடணும் மேம். ரொம்ப சாஃப்டாவும் இல்லாம ரொம்ப ஹார்டாவும் இருக்கும், நம்பிக்கை ஹார்டாவும் இல்லாம இருக்கணும் மேம். நம்பிக்கை அந்த பதம் தெரியும் இல்லைங்களா, அது இது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருந்தோங்க மேம், ஒரு ஹாஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ அப்படியே வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து வடை மாதிரி தட்டி அதை வந்து இது பண்ணிக்கலாம் மேம், ஃப்ரை பண்ணிக்கலாம்.
1: பொரிச்சு எடுத்தா சுவையான வடை ரெடி.
0: இதுக்கு வந்து சைட் டிஷ் பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சுக்கலாங்க மேம், அது நல்லா இருக்கும். அப்படி இல்ல தேங்காய் சட்னி செய்ய டைம் இல்ல அப்படின்னா தக்காளி சாஸ் அந்த மாதிரி கூட நம்ம வச்சு
1: சாப்பிட்டா யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்க, ஓகே, ஓகேங்க, ரொம்ப நன்றி, அருமையான டிப்ஸ் சொல்லிருக்கீங்க, தேங்க் யூ. ஓகேங்க, ஓகே ஓகே. நேர்களே, நம்மளுடைய நேர் சொன்னாங்க பார்த்தீங்களா, இப்போலாம் வடை சுடணும் அப்படின்னாலே பருப்பை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஹவர் ஒன்றரை ஹவருக்கு நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம செய்யவே தொடங்கணும். அதுக்கெல்லாம் நீங்கள் டைமே எடுக்க வேணாம், அரிசி மாவுலேயே நம்ம சூப்பராக ரொம்ப சூப்பராக சீக்கிரமாகவே வடை செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அருமையான டிப்ஸ் சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஓகே நேர்களே, தொடர்ந்து நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய டிப்ஸ் எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னா உடனே உங்களுடைய மொபைல் எடுங்க, எங்களுக்கு கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கஜினி திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களே, கஜினி திரைப்படத்துல இருந்து சூப்பரான அந்த பாடலை எல்லாருமே கேட்டு ரசிச்சிங்க. ஸ்ரீராம், பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ ஆகியோர் இணைந்து பாடியிருக்காங்க. அந்த பாடலுக்கு இசை கொடுத்திருக்காங்க ஹாரிஸ் ஜெயராஜ். ஓகே நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்மளோட பேச போற சிநேகிதி என்ன டிப்ஸ் சொல்ல போறாங்கன்னு சொல்லி பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் கனகாம்பாளையத்துல இருந்து சசிகலா பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் சசிகலா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க, நீங்க எங்களுக்காக என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க நேயர்களுக்காக?
1: எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு.
0: எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சொல்லுங்க பார்க்கலாம். என்னாச்சு? நம்மளோட சிநேகிதி ரொம்பவே அழகா, நான் என்ன கத்திரிக்காய் குழம்பு டிப்ஸ் சொல்ல போறேங்க உங்களுக்காக அப்படின்னு சொன்னாங்க லைன்ல. அதுக்குள்ள என்னவோ டவர் ப்ராப்ளம் வந்துருச்சு போலுங்க, அதனால அவங்க லைன் அப்படியே கட் ஆயிடுச்சு. ஓகே, திரும்ப அவங்க லைன்ல வரட்டும். அவங்க லைன்ல வந்தா என்ன கத்திரிக்காய், அவங்க ஸ்டைல்ல எப்படி அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, அதுக்கு முன்னாடி உங்களுக்காக நானும் ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல இப்ப இருக்கிற எல்லா பெண்களுக்குமே பாத்தீங்கன்னா, முடி கொட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமாயி போயிடுச்சுங்க. எல்லாத்துக்குமே ஏன் முடி கொட்டுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு 14-15 வயசு அப்படின்னு சொல்லி ஆயிட்டாலே பாத்தீங்கன்னா, பொண்ணுங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா தலையில சீப்ப வச்சாலே கையில வந்து முடியை மட்டும்தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. எதனால அந்த அளவுக்குலாம் முடி கொட்டுது அப்படின்னா, அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களே இல்லைங்க. இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டாலே நம்ம வந்து எங்க வெயிட் போட்டுருவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே சாப்பாடெல்லாம் ரொம்ப கண்ட்ரோலா, டயட்டா, ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாம ஏதோ கடமைக்கு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்லை. இதை நான் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அடுத்த நேயர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: சசிகலா கணக்கமுடியும்.
0: என்னாச்சு சசிகலா, என்ன கத்திரிக்கான்னு சொன்னீங்க, அதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு, சொல்லுங்க பாக்கலாம் சீக்கிரமா.
2: கத்திரிக்காய் வந்து சின்ன சின்னதா எடுத்துக்கணும், கழுவி நாளா கட் பண்ணிக்கணும். துண்டு துண்டா வைக்காம காம்போ இருக்கிற மாதிரியே கட் பண்ணி வச்சுக்கணும். அதனால எண்ணெயில வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கணும். அப்புறம் அதே எண்ணெயில கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், சீரகம், அப்புறம் சோம்பு, குழம்பு பொடி எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கணும். நல்லா வணக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊத்தி தனியா, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊத்தி அதுல கடுகு, வெந்தயம், சீரகம் நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கணும்னு நாம அரைச்சு வச்சிருக்கிறத உள்ள ஊத்தணும். நல்லா வணக்கினதுக்கு அப்புறம் புளியை கரைச்சி அதுல ஊத்தி நல்லா கொதிக்கும் போது அந்த முதல்ல நாம கத்திரிக்காயை வணக்கி வச்சோம்ல, அதே எடுத்து அதுக்குள்ள போட்டு உப்பு போட்டு உப்பு கார கரெக்டா இருக்கா, புளி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி நல்லா குடிச்சு வந்த உடனே கொஞ்சம் எண்ணெய் வந்து மேல நிக்கும். அந்த வந்த உடனே ஆஃப் பண்ணணும்னா நல்லா இருக்கும்.
0: சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும். சாப்பிடுற லஞ்ச் டைம்ல சுவையான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப அருமையாவே

0: நேயர்களுக்காக சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.
1: நன்றி.
0: ஓகே நேர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நேர்கள் கால் பண்ணாங்க, அவங்கவுங்க கருத்துக்களை சொன்னாங்க. என்ன கத்திரிக்காய் எப்படி செய்யணுங்கிறதையுமே ரொம்ப அருமையாக சசிகலா சொல்லிட்டாங்க, நன்றி அவங்களுக்கு. ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் முடிவுதிரத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. 14-15 வயது குழந்தைகள், பெண்கள் எல்லாத்துக்குமே, பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுக்குமே பசங்களுக்குமே முடி கொட்டுறதுன்றது சகஜமான ஒரு விஷயமாய் போயிடுச்சு. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெல்த்தான ஃபுட்டை சாப்பிடணுங்க. நம்ம வந்து வெயிட் போட்டோன்னு பயந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. சாப்பிட்ற வயசில் குழந்தைங்க எல்லாமே நல்லபடியாக சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் வந்து கொட்டுறது எல்லாமே நின்றுடும். ஓகேங்களா? ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டை எல்லாருமே சாப்பிடுங்க. உங்களுடைய முடியை முடிஞ்ச வரைக்குமே நல்லபடியாக பராமரிங்க. இதோடைய தொடர்ச்சியை நான் அடுத்த வாரம் உங்களுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ப்ரோக்ராமுடைய எண்டுக்கு நாம் வந்துட்டோம், அதனால் கண்டினியூ பண்ணி சொல்ல முடியாது. ஸோ அடுத்த வாரம் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த சண்டே ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் சொல்கிறேன். ஓகே நேர்களை, இன்றைக்கி ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப அருமையான தகவல் எல்லாம் சொன்னாங்க. இந்த அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஸ்நேகிதிகள் அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியினை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜி ஜெயலட்சுமி.

ஏர் ரைபிள் மகளிர் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் நேற்று தொடங்கிய இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நாகரத்னா, தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இதில் 17 நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகளும் சட்ட வல்லுநர்களும் கலந்து கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பான சட்டங்கள் குறித்து கலந்துரையாடினர். உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள், அமைச்சக செயலர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தினர். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில், செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முன்னணி நாடாக வளர்ந்து வரும் நிலையில் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் சைபர் தாக்குதலில் ஈடுபடும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். நமது நாட்டின் தொழில் நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஊடகவியலாளர் என்று பாராட்டினார். அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அவரது மறைவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகளை அவர் வெளியிட்டுள்ளதை நினைவு கூர்ந்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊடகவியல் துறையில் பாயல் மேத்தா சிறப்பாக செயல்பட்டதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டார் என்று பதிவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் சாகச குழு இளைஞர்களுக்கு உத்வேகம் அளி

0: வருவதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் சூரிய கிரண் குழுவின் விமான சாகச நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த குழு இதுவரை 800 சாகச நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளதாக கூறினார். கடந்த 30 ஆண்டுகளாக விமானப்படையின் இந்த சாகச குழு பல்வேறு நாடுகளில் விமான சாகச நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். மீரட்டில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியில் 9 விமானப்படை விமானங்களும் விமானிகளும் பங்கேற்றதாக ஸ்குவாட்ரன் லீடர் விக்ரம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஜார்க்கண்டை சேர்ந்த நக்சல் தலைவர் பிரிஜேஷ் காஞ்சுக் வாரணாசியில் இன்று அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் மீது கொலை வழக்கு, சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்துள்ளது உள்ளிட்ட 39 பிரிவுகளில் வழக்குகள் இருந்ததாக உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரிஜேஷ் காஞ்சு குறித்து தகவல் அறிவிப்பவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை மைதானம் அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் கொல்லப்பட்டதாக அதிரடிப்படை துணை காவல்துறை கண்காணிப்பாளர் விபின் ராய் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் எல்லை மாவட்டங்களான அம்ரிட்சர், ஃபர்திகாட் மாவட்டங்களில் காவல்துறையினர் இந்த வாரத்தில் மட்டும் 101 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஃபர்திகாட்டில் இன்று 47 கிலோ போதைப் பொருட்களும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்ததாக பஞ்சாப் காவல்துறை கூறியுள்ளது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று 17 கிலோ போதைப் பொருட்களும் கடந்த 16 மற்றும் 18 தேதிகளில் 37 கிலோ போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது. இதில் தொடர்புடைய மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேதார்நாத் கோவிலில் இந்த புனித யாத்திரை காலத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக உத்தரகாண்ட் அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ருத்ரபிரயாக் மாவட்ட ஆட்சியர் திரு விஷால் மிஸ்ரா, பருவமழை காலம் முடிவடைந்ததை அடுத்து கூடுதல் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மும்பையில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மரைன் டிரைவிலிருந்து ஹாஜி அலி சென்று கொண்டிருந்த கார் விபத்துக்குள்ளானதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி அருகே கனமழை காரணமாக தண்டவாள பகுதியில் ஏற்பட்ட மண்ணரிப்பால் மலைச்சரிவிலிருந்து பாறை உருண்டு விழுந்ததில் நாகர்கோவிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலின் சக்கர பகுதியில் சேதமடைந்தது. ரயில்வே தொழில்நுட்ப வல்லுநர்கள் பழுதடைந்த பாகங்களை விரைவாக சரிசெய்த பின்னர் ரயில் பெங்களூரு புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி மாவட்டத்தில் நேற்று இரவு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது. சில பகுதிகளில் கனமழையும் பெய்தது. இதன் காரணமாக இன்று காலை நாகர்கோயிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்று தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி சிவாடி ரயில் நிலையங்களுக்கிடையே மண்ணெரிப்பு காரணமாக குன்றின் மீது இருந்து பாறைக்கல் ஒன்று விழுந்ததில் பழுதானது. இந்த ரயிலின் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் பகுதியில் உள்ள சக்கரம் பழுதாகி நின்றது. இந்த ரயில் தருமபுரி ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு ரயில்வே ஊழியர்களால் சரி செய்யப்பட்டு மீண்டும் பெங்களூருக்கு புறப்பட்டு சென்றது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் மோஷன் ரிசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அமெரிக்கா நிபந்தனைகளை நிராகரித்தால் போருக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 7 நிபந்தனைகள் விதித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓமன் கடற்பகுதியிலும் அரபிக்கடலிலும் உள்ள அமெரிக்காவின் படகுகளை தாக்கும் என்று கூறிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையேயான சண்டையை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச மத்தியஸ்தர்கள் மூலம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப படையை அமைக்கவுள்ளதாக அந்நாட்டு அதிபர்

0: டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அடுத்த தொழில் புரட்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தியில் 25% இதன் மூலம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறும் இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன், சோனம் மாஸ்கர், விதர்சா வினோத் ஆகியோர் அடங்கிய குழுவில் 1898 புள்ளிகளுடன் வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஜப்பானின் காக்கா மிகாஹாரியில் இன்று நடைபெற்ற போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி 8 கோல்களும் லால்ரம் சியாமி இஷிகா தலா 3 கோல்களும் அடித்தனர். இப்போட்டியின் மகளிர் டேபிள் டென்னிஸ் குழு பிரிவில் இந்தியா 3-0 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் வெற்றி பெற 196 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் மகளிர் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: இந்தியா AI இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். 21ஆம் நூற்றாண்டின் அதிநவீன பொருளாதார மற்றும் பாதுகாப்பு சூழலில் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு நாட்டின் வளர்ச்சி திறனை தீர்மானிக்கும் மைய உந்து சக்தியாக உருவெடுத்துள்ளது. இந்தியாவை வெறும் சர்வதேச தொழில்நுட்ப நுகர்வோராக வைத்திருக்காமல் உலகளாவிய AI உற்பத்தியாளராகவும் முதன்மை கண்டுபிடிப்பாளராகவும் நிலைநிறுத்த மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தேசிய பெருந்திட்டமே இந்தியா AI இயக்கம். அனைவருக்குமான AI, இந்தியாவின் வளர்ச்சிக்கான AI என்பதே இந்த திட்டத்தின் கொள்கை கோட்பாடு. 5 ஆண்டு கால செயல்பாட்டிற்காக மத்திய அமைச்சரவையால் இந்த திட்டத்திற்கு ஒரு பெரும் பகுதி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. MEITY அமைச்சகத்தின் டிஜிட்டல் இந்தியா கார்ப்பரேஷன் அமைப்பின் கீழ் இயங்கும் இந்தியா AI சுயாதீன வணிகப் பிரிவு, அதாவது இண்டிபெண்டன்ட் பிசினஸ் டிவிஷன் மூலம் பொது தனியார் கூட்டுறவு முறையில் இத்திட்டம் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த இயக்கம் ஒரு முழுமையான தொழில்நுட்ப சூழல் அமைப்பை உருவாக்குவதற்காக 7 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தூண் 1, இந்தியா AI கணினி திறன். செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளை உருவாக்குவதற்கும் பயிற்றுவிப்பதற்கும் அதிவேக கணினி செயலிகள் மிக முக்கியமானவை. அரசு மற்றும் தனியார் துறை பங்களிப்புடன் 10,000-க்கும் மேற்பட்ட அதிநவீன GPUக்கள் கொண்ட உள்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. கிளவுட் சேவை வழங்குநர்கள் மூலம் இந்த திறன் ஒருங்கிணைக்கப்பட்டு கல்வி நிறுவனங்கள், ஆய்வாளர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்களுக்கு சலுகை கட்டணத்தில் கணினி நேரம் வழங்கப்படுகிறது. தூண் 2, இந்தியா AI புத்தாக்க மையம். உலகளாவிய பெரும் மொழி மாதிரிகளை மட்டுமே சார்ந்திருக்காமல் இந்தியாவின் பன்முக தேவைகளுக்கான உள்நாட்டு அடித்தள மாதிரிகளை உருவாக்குதல் இதன் முக்கிய நோக்கமாகும். இந்திய அரசின் பாஷினி திட்டத்துடன் இணைந்து இந்தியாவின் 22 அதிகாரப்பூர்வ மொழிகளையும் கையாளும் பன்மொழி AI மாதிரிகளை உருவாக்குவது இதன் தலையாய பணியாகும். தூண் 3, இந்தியா AI தரவுத்தளம். துல்லியமான AI மாதிரிகளை உருவாக்க தரமான தரவுகள் மிக அவசியம். தனிநகர் பாதுகாப்பிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் தனிநபர் அல்லாத தரவுகளை ஒரே டிஜிட்டல் தளத்தில் திரட்டி இந்திய ஆய்வாளர்களுக்கு கிடைக்கச் செய்தல் இதன் பணியாகும். தூண் 4 பயன்பாட்டு மேம்பாட்டு முன்முயற்சி. சமூக பொருளாதார ரீதியாக அதிக தாக்கம்

0: தாக்கம் செலுத்தக்கூடிய துறைகளில் AI தீர்வுகளை புகுத்துதல். உதாரணமாக வேளாண்மையில் பூச்சி தாக்குதல் முன்னறிவிப்பு, வானிலை மற்றும் மண் வள பகுப்பாய்வு, சுகாதாரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எக்ஸ்ரே அல்ட்ராசவுண்ட் ஆய்வுகளுக்கு AI பயன்பாடு மற்றும் துல்லிய நோய் கண்டறிதல், காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மையில் வெள்ளம் மற்றும் புயல் அபாயங்களை முன்கூட்டியே கணித்தல் ஆகியவை இதன் முக்கிய பணிகளாகும். தூண் 5, இந்தியா AI வருங்கால திறன்கள். இளநிலை, முதுநிலை மற்றும் பட்டய படிப்புகளில் AI பாடத்திட்டங்களை ஒருங்கிணைத்தல், இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களின் கல்வி நிறுவனங்கள் மற்றும் ITIகளில் சிறப்பு பட்டய படிப்புகளை தொடங்குதல், AI துறையில் முனைவர் பட்ட ஆய்வுகளை மேற்கொள்ளும் இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கு நேரடி நிதியுதவி ஆகியவை இதன் நோக்கங்களாகும். தூண் 6, இந்தியா AI புத்தொழில் நிதியுதவி. அதிநவீன அல்காரிதம்கள் மற்றும் வன்பொருள் சாய்ந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபடும் ஸ்டார்ட் அப்களுக்கு நிதி ஆதரவு வழங்குதல், ஆரம்பகட்ட விதை மூலதனம் மற்றும் வளர்ச்சி மூலதனத்தை வழங்கி சர்வதேச அளவில் போட்டியிடும் யூனிகார்ன்களாக மாற்ற உந்துதல் அளித்தல் ஆகியவை இதன் அம்சங்களாகும். தூண் 7, பாதுகாப்பான மற்றும் நம்பகமான AI. போலி தகவல்கள், நெறிமுறையற்ற பக்கச்சார்புகள் மற்றும் இணைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை தடுத்தல், சர்வதேச வழிகாட்டுதல்களுக்கு ஏற்ப நெறிமுறை சார்ந்த AI பயன்பாட்டிற்கான சட்டத்திட்டங்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு சோதனை கட்டமைப்புகளை உருவாக்க ஆகியவை இதன் நோக்கமாகும். இந்தியா AI இயக்கம் என்பது வெறும் ஆராய்ச்சி கொள்கை மட்டுமல்ல, அது விக்சித் பாரதம் என்னும் வளர்ந்த இந்தியாவை நோக்கி பயணிப்பதற்கான தொழில்நுட்ப முதுகெலும்பு. உள்நாட்டு தயாரிப்புகள், விரிவான கணினி உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பான நெறிமுறைகள் மூலம் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு புரட்சியில் பாரதம் ஒரு முன்னோடி தேசமாக நிலை பெற்று வளர இந்த திட்டம் வழிவகுக்கிறது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை இந்தியா AI இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டு
1: நிலையத்தில் நேரம் 12:55. நேயர்களின் நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள் கேட்போம்.

கேட்ட அந்த கன்னட மொழி திரைப்பட பாடல் ஜக்கு திரைப்படத்திற்காக ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 1:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

கேட்ட அந்த ஹிந்தி மொழி பாடல் பாப்பா த கிரேட் திரைப்படத்திற்காக உதித் நாராயணன், அனுராதா ஸ்ரீராம் ஆகியோர் இணைந்து பாடியது.

நேயர்களை கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 1:45 மாநில செய்திகள் சென்னை நிலையத்தில்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலைய கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். இந்தியா உட்பட 17 நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள், உயரதிகாரிகள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்றுள்ள இக்கூட்டத்தில் சுற்றுச்சூழல் ஆளுமையை வலுப்படுத்துவது மற்றும் ஒருங்கிணைந்த நிர்வாக ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்கான கொள்கை முடிவுகளை உருவாக்கி அவற்றை முறையாக செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த அமர்வுகளும் இம்மாநாட்டில் இடம்பெற்றுள்ளன. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீலகிரி மாவட்டம் குன்னூர் தேயிலை ஆராய்ச்சி நிறுவன நூற்றாண்டு விழா கருத்தரங்கில் நாளை பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் தேயிலை உற்பத்தியில் தன்னிறைவு, உள்நாட்டு தேவைகள் மற்றும் சர்வதேச சந்தை வாய்ப்புகளில் உள்ள சவால்களை எதிர்கொள்வது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. காலநிலை மாற்றத்தால் தேயிலை உற்பத்தி தொழிலில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் தீர்வு காண்பதுடன் தேயிலை வர்த்தகம் மற்றும் தேயிலை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடைமுறை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். குடியரசு துணைத் தலைவரின் வருகையொட்டி கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களிடையே கல்வி மற்றும் அறிவு பரிமாற்றத்தின் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் ஸ்ரீபுரத்தில் இன்று நடைபெற்ற கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உலக நாடுகளுக்கு முன்னோடியாக இந்தியா திகழ்வதில் இளையோர் முக்கிய பங்களிப்பதாக கூறினார்.
1: அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு, லட்சியம், எண்ணம் எல்லாமே நம்மளுடைய நாடு வல்லரசாக இருக்க வேண்டும், நம்மளுடைய நாடு 2047 வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். இளைய சமுதாயம் தான் இந்த 2047 வழிநடத்துகின்ற சமுதாயமாக இருக்க போகுது. இன்னும் மேலும் மேலும் டாக்டராக, என்ஜினியராக, ஒரு கலெக்டராக, இப்படி நாம் பல்வேறு துறைகளில் ஒரு தலைசிறந்த நிபுணத்துவம் பெற்றவர்களாக மாற வேண்டும்.
0: கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் வரி வருவாய் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் பல மடங்கு அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விமான நிலைய கட்டமைப்பு கணிசமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காசி சவராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக கூறிய அவர், 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் வளர்ச்சியடைந்த இந்தியா இயக்கத்தின் கீழ் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் 1000-க்கும் மேற்பட்ட இடங்களில் கையெழுத்து இயக்கம், இளையோர் சார்ந்த விவாதங்கள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றின் மூலம் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பெற வரும் 1ஆம் தேதி முதல் ஆதார் பயோமெட்ரிக்

0: சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சரிபார்ப்பு செய்த வாடிக்கையாளர் மட்டுமே சிலிண்டர்களை முன்பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை மூலம் தேச சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சரக்கு சேவை வரி குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமரின் சீரிய தலைமையில் கடந்த 2017 ஆண்டு சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையிலேயே வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டன. ஒரே நாடு ஒரே வரி நடைமுறையை சாத்தியமாக்கியதன் மூலம் வர்த்தகர்கள், நுகர்வோர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயனடைந்து சேமிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட 2 கட்ட சரக்கு சேவை வரி சீர்திருத்தத்தால் விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டதுடன் வரி தாக்கல் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக திருச்சி மத்திய மண்டல சரக்கு சேவை வரி உதவி ஆணையர் திரு சங்கர் எமது செய்தி பிரிவிடம் தெரிவிக்கையில்,
2: விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் சரக்கு மற்றும் சேவை வரி படிவங்களை எளிதாக தாக்கல் செய்யவும் புதிய வழிமுறைகள் GST 2.0 மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரியின் சீர்திருத்தங்கள் மூலம் சாமானிய மக்கள் மற்றும் வணிகர்கள் பயன்பெற்றதோடு அரசின் வருவாயும் கணிசமாக கூடியுள்ளது. இந்த வரி சீர்திருத்தத்தை பொருளாதார நிபுணர்கள் பலரும் வரவேற்றுள்ளனர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் வருவாய், பேரிடர் மேலாண்மை, பொதுப்பணி, நீர்வளத்துறை, சுகாதாரம், மின்துறை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களின் ஆட்சியர்கள் பங்கேற்கின்றனர். எல்நினோ தாக்கத்தால் பருவமழை பாதிப்பு அதிகம் இருக்கும் என்று கண்டறியப்பட்ட நிலையில் போதிய நிவாரண மையங்கள், மின்சாரம், குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உறுதி செய்வது, மீட்புப் படையினரின் தயார் நிலை ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு இதுவரை 17,000 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் கொசு ஒழிப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், வீடுகளுக்கு அருகே நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பட்டு வளர்ச்சித்துறை மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இத்துறையின் நவீன தொழில்நுட்பங்கள் சிறந்த நடைமுறைகளை கண்டறியும் வகையில் தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற அறிவுசார் கண்டுணர்வு பயணத்தை பட்டுப்புழு வளர்ப்போர் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தமிழக ஆந்திர எல்லையில் பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் தடுப்பணை நிரம்பி உபரிநீர் முழுவதும் தமிழக பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதால் திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தமிழக ஆந்திர மாநில எல்லைப் பகுதிகள் மற்றும் பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் பெய்த கனமழை காரணமாக பாலாற்றின் குறுக்கே கட்டியுள்ள சுமார் 22 அடி உயர தடுப்பணை தற்போது முழுமையாக நிரம்பியுள்ளது. தடுப்பணை நிரம்பியதைத் தொடர்ந்து அதிலிருந்து வெளியேறும் உபரிநீர் வாணியம்பாடி அருகே பாலாற்றில் பெருக்கெடுத்து வருகிறது. ஓராண்டிற்கு பிறகு தடுப்பணை நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: காஞ்சிபுரத்தில் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு பேரணியை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ஆர் வி ரஞ்சித்குமார், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆறுகாணி 100 வயல் பகுதியில் பழங்குடியின மக்களின் அடிப்படை தேவைகளை மேம்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உதவித்தொகையுடன் கூடிய தேசிய தொழில் பழகுநர் சேர்க்கை முகாம் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் ரோப்கார் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததையடுத்து 64 நாட்களுக்கு பின்னர் நாளை மறுநாள் முதல் மீண்டும் இயக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விநாயகர் சிலை ஊர்வலம் இன்று மாலை நடைபெறுவதையொட்டி முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் தனிநபர் மற்றும் குழு பிரிவில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த இளவேனில் வாலறிவன் உட்பட சோனம் மாஸ்கர், விதர்ஷா வினோத் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். இவர்களின் சாதனை நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக கூறினார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா இந்திய குழுவினர் மேலும் பல வெற்றிகளை அடைய வாழ்த்தியுள்ளார். மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா உஸ்பெகிஸ்தானை 19-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்தியா பங்களாதேஷை 114 ரன் வித்தியாசத்தில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலைய கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. திரைகானம் கேட்போம். ஜெமினி திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் பாடிய பாடல்.

0: Next year, Sankalp Samaroh will organize at various locations across the country to eradicate drug abuse among youth. Tensions escalate in West Asia as Houthis launch missile and drone attacks in Saudi Arabia. Indian shooters shine at Asian Games with 2 silver medals in Nagoya, Japan. India storms into the finals of the Asian Games women's cricket after defeating Bangladesh in Nissin, Japan. Shefali Verma becomes first batter to score century. Smriti Mandhana becomes highest run scorer in the Women's T20 International. And IMD forecasts heavy rainfall of Andaman and Nicobar Islands, coastal Andhra Pradesh, Karnataka, Kerala, Tamil Nadu, Puducherry and Telangana today. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 2:15.
2: நீலமலை வாழ்வியல். நீலகிரி மாவட்டத்தில் தொன்மையான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து வரும் தொல் பழங்குடிகளின் வாழ்க்கை முறைகள் குறித்து பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி இது. பெரும்பாலான மக்கள் தாங்கள் இப்படியான ஒரு வழித்தோன்றல்கள் என்று சொல்வதுண்டு. அப்படி சொல்லக்கூடிய நிலை இன்றைய தலைமுறை வரையில் தொடர்கிறதா அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாகவே இருக்கு. அப்படியான மாற்றங்களைக் கண்டு நவீன எந்திரமயமான வாழ்வியல் முறையில் நாம் இருக்கும்போது அந்த கால கதைகள் வரலாறு எல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்வோர் ஏராளம். ஆனால் அதிலிருந்து மாறுபட்ட காலம் கடந்து அதை கடந்து செல்லாமல் பல காலங்களுக்கு அதை கடத்தி செல்லும் பழமையான மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா இருக்கிறார்கள். அவர்கள்தான் நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் தொன்மையான பழங்குடிகள் எனலாம். அவர்கள்தான் இந்த நீலமலையின் உயிர் நாடிகளாக வாழ்ந்து வரும் தோடர், கோத்தர், பணியர், இருளர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர், காட்டுநாயக்கர் ஆகிய இவர்களின் பழமையான வாழ்வியல், தங்களின் மரபு, தங்களின் தோன்றல் என என்ன என்பதை ஒரு வரலாறாகவோ கதையாகவோ இவர்களின் வாழ்வில் காலங்களில் அதை பகிர்ந்தே வருகின்றனர் எனலாம். நீலகிரி மாவட்டத்தோட பழமை மாறாமல் வாழ்ந்து வருகின்ற ஆளுக்குறும்பர் பழங்குடிகளின் பாரம்பரிய குலதெய்வ வழிபாட்டு முறைகள் மற்றும் விவசாயம் சார்ந்த வாழ்வியல் முறைகள் குறித்து சென்ற வாரம் நேயர்களே நிகழ்ச்சியில வந்து கேட்டீங்க. இன்றைய நிகழ்ச்சியில ஆளுக்குறும்ப பழங்குடி மக்களின் திருமண முறைகள் மற்றும் சடங்கு முறைகள் குறித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஆளுக்குறும்பர் பழங்குடிகளுக்கென்று தனியான ஒரு மொழியை பேசக்கூடியவங்க. இவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது. இருந்தாலுமே பழங்குடிகள் குறித்த ஆய்வுகள் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஆய்வுகள் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கும்போது, ஆளுக்குறும்பர்களின் மொழியானது கன்னடம் தமிழ் மொழியை சார்ந்து இருக்கு அப்படின்றாங்க. குறிப்பாக திராவிட மொழியினை போன்றதோர் மொழியாக குறிப்பிடுகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வருகின்ற பழங்குடிகளின் பழமையான கலாச்சாரங்களையும் வாழ்க்கை முறைகளையும் கடைபிடித்து வருவதில் முக்கிய பங்காற்றுபவர்கள் அப்படிங்கும்போது பெண்களே முன்னிற்கின்றனர் என்று பல நிகழ்ச்சிகள்ல நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில ஆளுக்குறும்ப பழங்குடி மக்களும் பெண்கள் குறிப்பாக தங்களுடைய பாரம்பரிய கலாச்சார முறைகளை, குறிப்பாக ஆடை அணிகலன்கள் மற்றும் வாழ்க்கை முறையில் தங்களுடைய கலாச்சாரத்தை தொடர்ந்து பின்பற்றுவதில் முன்னிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். வனங்களில் கிராமங்களில் வாழ்ந்து வருகின்ற ஆளுக்குறும்பர் பழங்குடி மக்கள் இவர்களுடைய திருமண முறையானது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு, மிகவும் எளிமையானதாகவும் நடைபெறுகிறது என்றே சொல்கின்றனர். குறிப்பாக திருமணத்திற்கு மாப்பிள்ளை வீட்டார் மணப்பெண்ணை அழைத்து செல்லும் முறையானது மிக எளிமையாக இருக்கிறது என்றும், பெண் வீட்டிலிருந்து எந்த ஒரு பொண்ணோ பொருளோ எதிர்பார்ப்பதில்லை அப்படின்னும், மாப்பிள்ளை வீட்டார் மணப்பெண்ணிற்கு தேவையான ஆடை அணிகலன்கள் இருந்து எல்லா விஷயங்களும் அவர்களே செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை பழமையான காலம் தொட்டு இன்று வரையும் கடைபிடித்து வருகின்றனர். முந்தைய காலகட்டங்கள்ல அணா என சொல்லக்கூடிய இவர்களுடைய மொழியில் நாணயங்களை கொடுத்து பெரியோர்களின் முன்னிலையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடைபெறுகிறது என்றும், தற்போது ரூபாய் 5.25 ரூபாய் அல்லது 10.25 ரூபாய் இதனைதான் 5 கால் அணா அப்படின்னும் 10 கால் அணா என்றும் கொடுக்கப்படுவதாக சொல்றாங்க. இந்த திருமண நிகழ்ச்சியில வந்து ஒரு பாயை போட்டு அந்த பாய் முன்னாடி வந்து ஒரு மண்பானையை அந்த திருமண நிச்சயத்தின் போது வைப்பதாக சொல்றாங்க, இன்றும் நடைமுறையில் இருப்பதாகவும், அதுக்கப்புறம்

கருப்பு மாலையை வந்து மாப்பிள்ளை விட்டார் பெண்ணுக்கு வந்து அணிவித்து அந்த மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று விடுவதே இவர்களுடைய திருமணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திருமணத்திற்கு பிறகு 30 நாட்கள் கழித்து திருமண பெண்ணை தாயார் வீட்டுக்கு விருந்திற்காக அனுப்பி வைப்பதாகவும் சொல்றாங்க. குறிப்பாக இவர்களுடைய திருமணம் இவர்களின் பாரம்பரிய இசைக்கருவிகளை கொண்டு ஆடல் பாடல் என கொண்டாட்டங்கள் நிறைந்ததாகவே அந்த கிராமத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பண்டைய காலம் தொட்டே இவர்களுடைய கிராமத்தில் குழந்தை பேறு என்பது வயதான மூதாட்டிகள் அந்த பிரசவத்தை பார்த்து வந்ததாகவும், திருமணமான பெண் கருத்தரித்த பிறகு தன்னுடைய தாய் வீட்டிற்கு அனுப்பப்படுகிறார் என்றும், அந்த சமயங்களில் தேவைப்படுகின்ற உணவு வகைகள் மற்றும் அந்த பெண்ணுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையுமே கணவன் வீட்டிலிருந்தே தர வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறை வந்து இன்றளவும் கடைபிடித்து வருவதாக சொல்றாங்க. பிரசவமான பிறகு தன்னுடைய கணவன் வீட்டிற்கு அந்த பெண் குழந்தையோடு வரும்போது 30 நாட்கள் அவர்களை தனியாக ஒரு அறையில் பாதுகாப்பாக வைத்திருப்பதாகவும் சொல்றாங்க. அந்த சமயங்கள்ல இவர்களை பாரம்பரிய உணவுகளை, அதாவது கேழ்வரகு, மூலிகை, மருந்துகளை வந்து அந்த தாய்மாருக்கு கொடுப்பதாகவும், அந்த சமயத்துல தாயையும் குழந்தையையும் பார்க்க வர வேண்டும் அப்படிங்கும் போது பார்க்க செல்பவர்கள் கை கால்களை நன்றாக கழுவிய பிறகு அந்த அறைக்கு வந்து அனுமதிக்கப்படுவதாக சொல்றாங்க. ஏன் அப்படிங்கும் போது பார்க்க வருபவர்களால் எந்த ஒரு நோய் தொற்றும் அந்த குழந்தைக்கோ தாயுக்கோ ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே இதனை பழங்காலந்தொட்டும் இன்று வரையும் கடைபிடித்து வருவதாக சொல்கின்றனர். இப்படியான ஒரு பாதுகாப்பு முறையினை தங்களின் பண்டைய காலம் தொட்டே கடைபிடித்து வரும் இவர்களின் வாழ்க்கை முறையில் இது ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கு. குழந்தை பிறந்த 30 நாட்கள் கழித்து அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலுமே மஞ்சளை வந்து தண்ணீரில் கலந்து எல்லோர் வீடுகளிலும் தெளிப்பதாகவும், இந்த முறையானது காலம் கடந்து இன்று வரையிலும் கடைபிடித்து வருவதாகவும் குறிப்பிடுகின்றனர். 30 நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கப்படுவதாகவும், அந்த சமயத்தில் பெண்ணின் தாய்மாமன்மார்கள் வந்து தங்களின் பங்களிப்பை செய்வதாக சொல்றாங்க. இது மட்டுமல்லாது வயது வந்த பெண் குழந்தைகளுக்கான தனியாக பழமையான பாரம்பரிய முறைகள் அப்படின்னு பல வாழ்வியல் முறைகளை வந்து கடைபிடித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி ஆளுக்குறும்ப பழங்குடி மக்களின் சிறப்புகள் பல இருக்கு. இதுபோன்ற சிறப்பான வாழ்வியல் முறையினை அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் பெட்டக்குறும்ப பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறைகளோடு மீண்டும் நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு கோ கனகராஜ்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

நிலையத்தில் நேரம் 2:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மேட்னி டைம், ஒரு படப்பாடல்கள்.

0: நேயர்களே, இன்னைக்கு மார்னி டைம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில நாம முத்து திரைப்படத்துல இருந்து பாடல்கள் கேட்க தொடங்கியாச்சு. இன்னைக்கு முத்து திரைப்படம் தாங்க ஒரு பட பாடல்களா உங்களுக்காக மார்னி டைம் நிகழ்ச்சியில கேட்ட அந்த பாடல பாடினது பாத்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம். பாடலுக்கு இசை கொடுத்திருக்காங்க ஏ ஆர் ரஹ்மான்.
1: ஒரு கெண்ட மீன கண்டு வெறதாடி சிரிச்சான். கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீன்.

நேர்களிக்கீட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், தேனி குஜராம்பால் ஆகியோர் இணைந்து பாடியது. இந்த பாடல்களுக்கு வரிகள் கொடுத்திருக்காங்க வைரமுத்து.

ஜிவி பிரகாஷ் ஆகியோர். நிலையத்தில் நேரம் 2:49. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 மேக்னே டைம் ஒரு பட பாடல்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: இசைப்பயிற்சியில் கற்பக மனோகரா ராகம் மலையமாரதம் கண்டச்சாபுதாளத்தில் அமைந்த பாபநாசன் சிவன் கீர்த்தனையை கற்றுக்கொண்டோம். கற்பித்தார் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:35. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெத்தமுகிலாலும் 15 சென்டிமீட்டர், புதுச்சேரி திருக்கனூர், தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி 12 சென்டிமீட்டர், புலிப்பட்டி 10 சென்டிமீட்டர், புதுச்சேரி 9 சென்டிமீட்டர், திருப்பத்தூர், வால்பாறை, உபாசி, திருபுவனம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், புதுச்சேரி பத்துக்கண்ணு, ஹோசூர், மேலூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், வாணியம்பாடி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாற்றாம்பள்ளி, பெண்ணாகரம், ஒகேனக்கல், விருதுநகர், உசிலம்பட்டி, ஊத்தங்கரை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், சீகூர், தானியமங்கலம், ராயக்கோட்டை, கீழச்செருவாய், ஆனைமடுவு அணை, காரியாக்கோவில் அணை, நேமூர், வேடசந்தூர், தென்கனிக்கோட்டை, முகையூர், நாகப்பட்டினம், மேலாலத்தூர், கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், லக்கூர், பாம்பாரணை, கேதண்டப்பட்டி, காரியாப்பட்டி, லபைக்குடிக்காடு, மூங்கில் துறைப்பட்டு, அண்ணாமலை நகர், பெரம்பலூர், கஞ்சனூர், பாடாலூர், கொள்ளிடம், ஜமனாமரதூர், நெய்வேலி, திருவெண்ணைநல்லூர், நெடுங்கல், பாலக்கோடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சிவகங்கை, சிதம்பரம், கெடார், கெளவரப்பள்ளி அணை, பரூர், மேலூர், ஸ்ரீமுஷ்ணம், பெனுகொண்டாபுரம், சின்கோனா, மேட்டூர், சேந்தூரை, குடியாத்தம், தேவக்கோட்டை, திண்டிவனம், முண்டியம்பாக்கம், செங்கம், திருப்பூண்டி, பரமக்குடி, தியாகதுர்கம், தண்டராம்பேட்டை, சீர்காழி, சிவகங்கை, சேத்தியாத்தோப்பு, புவனகிரி, புதுவேட்டக்குடி, வேளாங்கண்ணி, கடவனூர், கோலியனூர், கொடைக்கானல், ஆம்பூர், காரைக்குடி, தளி, கொடைக்கானல், படகு குழாம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவும் 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரிதளவில் மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. பாளையங்கோட்டையில் பதிவான மிக அதிகள வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், தருமபுரி பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 21.5 டிகிரி செல்சியஸ், கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ், அதிகள வெப்பநிலை மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முறை அறிவிப்பு. வடக்கு அந்தமான் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அப்பகுதியில் குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். நாளை மறுநாள் 22ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேற்கு வடமேற்கில் தொடர்ந்து நகர்ந்து மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு மத்திய வங்க கடற்பரப்பில், அதாவது வடகடலோர ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் 23ஆம் தேதி அன்று மையம் கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த முதல் மிக

0: விதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.4.
1: ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கசகஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. எகிப்தில் நடைபெற்ற ஃபரோஸ்கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை 15.2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 75 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நிலையத்தில் நேரம் 3:02 ஆயிடுச்சு. நேர்கள் இனி கேட்கலாம் ஹலோ ஊட்டி.

ஒவ்வொரு வாரமும் ஹலோ அவுட்டிங் நிகழ்ச்சியில் அதுவும் சண்டே அன்னைக்கு எல்லாருமே கண்டிப்பாக அப்படியே வெளியில் அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோட கிளம்புவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஆர்ஜிஎஸ் வந்துட்டு ஒரு ஏரியாவில் போய் இருக்காங்க. அந்த இடத்துலேருந்து அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய சுற்றுலா பயணிகள் எல்லாத்துக்கிட்டையும் சூப்பராக பேசி இன்னைக்கு அவங்களுடைய நாள் எப்படி போனது, எப்படியெல்லாம் ஊட்டியை ரசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களாம் இன்னைக்கு நம்ம கூட ஹலோ அவுட்டிங் நிகழ்ச்சியில் ஷேர் பண்ண போகிறாங்க. ஆர்ஜிஎஸ் சரவணன் அப்படியே சூப்பராக வந்துட்டு நம்ம ஊட்டியில் இருக்கக்கூடிய தேனிலவு படகு இல்லம் அப்படின்ற இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் வித் ஊட்டி FM 101.8.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 அப்படி சூப்பரா கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ ஊட்டி, இன்னைக்கு சூப்பரான ஒரு பாடலோட ஆரம்பிச்சிருக்கோம். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஆச்சி சரவணன் வந்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊட்டியில இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான் அந்த இடத்துல இருக்காங்க. எந்த இடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, தேனிலவு படகு இல்லம். சோ இந்த படகு இல்லத்துக்கு என்னென்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு அவரே நம்ம கூட பேச போறாங்க. ஹாய் சரவணன்.
1: வணக்கம் ரவிக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லம்மா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். ஒவ்வொரு வாரமும் இந்த சண்டே அப்படின்னு சொல்லும்போது 3-4 அப்படிங்கிறது வந்து நம்ம நேயர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருமே வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படியே விசிட் பண்ணின ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு தேனிலவு படகு இல்லம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கேன். நமக்கு லோக்கலை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஊட்டியில எல்லாருக்குமே போட் ஹவுஸ் அப்படின்னா அது ஒரே ஒரு மெயின் போட் ஹவுஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. பட் அந்த மெயின் போட் ஹவுஸ், ஏன்னா நம்மளுடைய ஏரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிஞ்ச ஒரு ஏரி.
0: ஆமா, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஏரி இருக்கும் இல்லையா, ரொம்ப அழகா இருக்கும் பாக்கறதுக்கு.
1: இந்த ஏரிய வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ரெண்டா பிரிக்கிறது வந்து நிறைய பேத்துக்கு தெரியறது இல்ல. அதுல ஒரு பார்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய தேனிலவு படகு இல்லம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பிரிச்சிருக்கு.

0: இந்த போட் ஹவுஸ்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா வெறும் மோட்டர் போட் மட்டும்தான் இங்க இருக்கும். நம்மளுடைய துடுப்பு படகுகளோ மிதி படகுகளோ இங்க இருக்காது. இங்க வந்து எல்லாமே விசை படகு மட்டும்தான். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப்பா வரவங்க எல்லாம் இந்த போட் ஹவுஸ்க்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஏரியனுடைய அழகை வந்து இன்னும் ரொம்ப டீப்பாவே பாக்கலாம். காரணம் என்னன்னா, அந்த பக்கம் இருக்கக்கூடிய மெயின் போட் ஹவுஸ்ல வந்து நிறைய விளையாட்டு உபகரணங்கள் இருக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கான உபகரணங்கள், அது இல்லாம நிறைய ஷாப்பிங் இருக்கு, பிளஸ் வந்து மினி தியேட்டரு, இந்த மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்கள் அங்க நிறைய இருக்கு. பட் தேனிலவு படசீலத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏரியனுடைய ஒரு ஆழமான பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ஒரு அடர்ந்த சோலைங்களுக்கு இடையில அமைந்த அந்த ஏரி ஒரு வனப்பு இங்க வந்தது. நார்மலான கூட்டம் இல்லாம, நார்மலான ஷாப்பிங் எல்லாம் இல்லாம, வெறும் இயற்கைய மட்டுமே ரசிக்கணும், தண்ணிய மட்டுமே ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த தேனிலவு படசீலத்துக்கு வராங்க.
1: அமைதியான ஒரு இடம்
0: இந்த இடத்துல. ஆமா, ரொம்ப அமைதியான ஒரு இடம். அதனாலதான் வந்து இதுக்கு பேரே தேனிலவு படசீலம் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப கப்பிள்ஸா வரவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இன்னும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கு. நமக்கு அந்த போட் ஹவுஸ்ல வந்து பெரிய புல்வெளிகள் மட்டும்தான் இருக்கும், இயற்கைகள் இருக்கும். ஆனா இந்த போட் ஹவுஸ்குள்ள பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கு. சோ அந்த இயற்கையோட இருக்கக்கூடிய இந்த காட்சி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கு. இங்க வந்து ஒரே ஒரு சிட் அவுட் மட்டும்தான் இருக்கும் அழகா. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே டூரிஸ்ட் எல்லாம் வந்து வெயிட் பண்ணி அந்த போட்டிங்ல போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரியினுடைய மறுக்கரை அப்படின்னு சொல்லலாம். ஏரியில வந்து தண்ணி ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த இடத்துலதான் அதுக்கான வடிகால் இருக்கு. இங்க இருந்துதான் அந்த ஓவர் ஃபுளோ ஆகக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து, ரொம்ப மழை பெஞ்சு நமக்கு ஏரியில தண்ணி வரத்து அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த தண்ணியினுடைய வடிகால் வந்து இந்த இடத்துலதான் இருக்கு. சோ இத பாக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, ஒரு அழகான செக் டேம் மாதிரி தெரியும், ஒரு டேம் மாதிரி இருக்கும் இந்த ஏரி இந்த இந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது. அந்த மாதிரி அழகான ஒரு ஏரி தான். இங்க வந்து நிறைய மலர் நாற்றுகள் வந்து விற்பனை பண்றாங்க. இப்ப நமக்கு அந்த போட் ஹவுஸ்ல வந்து மலர் நாற்றுகள் விற்பனை கிடையாது. அங்க வந்து முழுக்க முழுக்க ஷாப்பிங் மட்டும்தான். சாக்லேட்ஸ், நம்ம ஊட்டியினுடைய வெரைட்டிஸ், வர்க்கீஸ், சாக்லேட்ஸ், அந்த யூகலிப்டஸ் ஆயில்ஸ், இந்த மாதிரியான ஷாப்பிங், பிளஸ் உள்ளன் ஷாப்பிங், இதெல்லாம் அங்க இருக்கும். பட் இங்க வந்து நமக்கு மலர் நாற்றுகளையும் வந்து விற்பனை பண்றாங்க. அந்த இடமும் இங்க இருக்குது. சோ இந்த போட் ஹவுஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விதவிதமான மரங்கள், நம்ம கிறிஸ்துமஸ் ட்ரீல இருந்து பனை மரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மரங்கள்ல இருந்து பெரிய பெரிய யூகலிப்டஸ் மரங்கள், அந்த காலத்து யூகலிப்டஸ் மரங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஏரி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ரம்யமான சூழ்நிலையில அழகா அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல இருந்துதான் இன்னைக்கு நிறைய டூரிஸ்ட் எல்லாம் சந்திக்க போறோம். இப்பதான் அப்படியே ஒவ்வொருத்தரா வராங்க போறாங்க. ஒரு ரம்யமான வெயில் இப்பதான் கொஞ்சம் அப்படியே சுடீர்னு உரைக்கிற மாதிரி ஒரு வெயில் இருக்கு. இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்றதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க.
1: ஓகே, அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா அந்த இடத்தை பத்தி எங்களுக்கு வந்து சொன்னீங்க. அதாவது ஒரு கப்பிள்ஸ் வந்து அந்த இடத்தை எப்படி வந்து ரசிக்க முடியும், அந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு இடத்துல தான் இன்னைக்கு நீங்களும் இருக்கீங்க. எங்களுக்கும் ஆசையா இருக்கு அங்க வந்து பாக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுட்டு இருக்க நேர்களுக்கும் வந்து நிறைய விருப்பமா இருக்கும் இந்த இடம் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னும் நிறைய அங்க வந்திருக்கக்கூடிய நேர்கள்ட்ட தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்டலாம். ஓகே, ஒரு சூப்பரான பாடலுக்கு பிறகு மீண்டும் வந்து அந்த தேனிலவு படகு இல்லத்துக்கு நாமளும் வந்துட்டு சரவணன் கூட சேர்ந்து என்னதான் நடக்குது அப்படின்றத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். பிளஸ் அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த இயற்கை காட்சிகளை வந்து எப்படி ரசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம ஊட்டி அழக அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் இன்னைக்கு ஹலோ ஊட்டியில வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

நிலையத்தில் நேரம் 3:19 ஆயிடுச்சு. ஹலோ டி நிகழ்ச்சியில இன்னைக்கு தேனிலவு படகலத்தோட ஸ்பெஷல் எல்லாத்தையும் அப்படியே சரவணன் நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஊட்டிக்கு வரவங்களுக்கு வந்து இந்த தேனிலவு படகு இல்லாம எத்தனை பேர் விசிட் பண்றாங்க அப்படின்னு தெரியல. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இதை பார்க்க மிஸ் பண்ணியிருந்த அவங்களுக்கும் இது ஒரு தகவலா கூட இருக்கும். சோ

0: விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி சரவணன் மீண்டும் கேட்போம். ஹாய் சரவணன்.
1: சொல்லுங்க ரெபேக்கா.
0: அதாவது தேனில படகு இல்லம் பத்தி ரொம்ப அழகா வந்து எங்களுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய மரங்கள், அது மட்டும் இல்லாம அந்த அமைதி வந்து ரொம்பவே விரும்பக்கூடிய நிறைய பயணிகள் அந்த இடத்துக்கு வந்து வருவாங்க இல்லையா. சோ இன்னைக்கு நம்ம லீவ் டே அப்படின்னும் போது அங்க வந்து நிறைய சின்ன குழந்தைங்களையும் கூட்டிட்டு வராங்க, இல்ல ஃபேமிலியோட வருவாங்க, எப்படி இருக்கு இன்னைக்கு அந்த இடம் ஃபுல்லாவே?
1: எல்லாமே ஃபேமிலியோட வராங்க. பட் என்னன்னா, நமக்கு த்ரூ இயர் நீலகிரியில பொறுத்த அளவுக்கு டூரிஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து கேரளா கர்நாடகா பீப்புளை தாண்டி நம்மளுடைய நார்த்தன் சைட்ல இருந்து வரக்கூடிய நிறைய டூரிஸ்ட் இருக்காங்க. இப்போ நீங்க நார்த்தன் சைடு டூரிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, செல்ஃபி எடுக்கிறதுக்காகவும் போட்டோ எடுக்கிறதுக்காகவுமே இந்த இடத்துக்கு செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அழகான காட்சிகள் நிறைய இருக்கு. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த பக்கம் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறது இந்த பக்கம் பின்னாடி, நம்ம சொல்றோம் வெஸ்டர்ன்
0: கேட்ச்மெண்ட்னு,
1: அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறதுனால இதை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப மலைப்பகுதிகளான இடம், நிறைய மரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம். மான் பூங்கா மிக அருகில் இருக்கு. இந்த மான் பூங்கா இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி நம்மளுடைய காட்டு மாடுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, காட்டு எருமை அப்படின்னு நம்ம லோக்கல்ல சொல்லுவோம். இந்த காட்டு எருமைகள் எல்லாம் வந்து கண்ணு கெட்டின தூரத்துல பாத்தீங்கன்னா புல்வெளியில கேஷுவலா புல் மேஞ்சிட்டு இருக்கு.
0: ஆமா, இந்த படகுல போகும்போது கூட ஈஸியா பாக்கலாம் இல்லையா, மான்கள் கூட அந்த இடத்துல இருக்கிறது.
1: போகும்போதும் ஈஸியா பாக்கலாம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த போட் ஹவுஸ்ல நம்ம நடக்கக்கூடிய நடைபாதை அப்படிங்கறது வந்து ஏரியிலிருந்து சில அடி தூரங்கள் மேல் நோக்கி இருக்குது, அப்சர்லதான் இருக்கு.
0: சோ
1: நாம நின்னோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஏரி வந்து கீழதான் தெரியும். இப்ப நம்மளுடைய மெயின் போட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா, ஏரி தண்ணியும் நாம நிக்கிற இடமும் சரியா இருக்கும்,
0: சமமா இருக்கும்,
1: சமமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து நமக்கு ஹைட் பண்ணி ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்கிறதுனால ஏரி வந்து கீழே இருக்கும். இது வந்து வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது.
0: ஓகே,
1: இந்த வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தெரியறது மட்டுமல்ல, ஹைட்டா இருக்கிறதுனால சுத்தி இருக்கக்கூடிய புல்வெளிகள், மற்ற பூங்காக்கள் இதெல்லாமே தெரியுது. இந்த மான் பூங்கா அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நிறைய இப்ப காட்டு எருமைகள் வந்து நம்ம வீட்டு எருமைகள் மாதிரி அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் தூரத்துல இருந்துதான் பார்க்க முடியும். பட் ஆனா வந்து எல்லாருமே ரசிக்கிறாங்க, ஏன்னா அது ஒரு வனவிலங்கு, வனவிலங்கு அப்படிங்கறதுனால அதை ரசிக்கிறாங்க. இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல இருந்து நமக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியும். அதுலயும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மான் பூங்கால தற்பொழுது புள்ளி மான்கள் எல்லாம் இல்ல, ஆனா சருகு மான்கள் எல்லாம் இருக்கு.
0: சருகு மான்கள் இருக்கு.
1: ஆமா, இந்த சருகு மான்கள் எல்லாமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது, குறைக்கும் மான் அப்படின்னு சொல்லுவோம், குட்டி குட்டியா. இந்த மான்கள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும், அபூர்வமாகவும் இருக்கும். இதெல்லாமே வந்து பாத்துட்டு இருக்காங்க. நம்ம லோக்கல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கெஸ்டும் வந்து லோக்கல்ல இருக்காங்க. சோ அவங்க கிட்டயும் வந்து நாம பேசலாம்.
0: ஓகே
1: சார், வணக்கம்.
2: வணக்கம்,
1: உங்க பேரு?
2: என்னோட பேர் வந்து ஆண்டனி கிளமண்ட்.
1: சரி, நீங்க வந்து லோக்கல்ல இருந்தாலும் ஒரு சண்டே வந்து ஸ்பெஷலா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதனால?
2: எல்லாருடைய பசங்களுடைய அந்த ஒரு மன திருப்திக்காக தான். ஏன்னா வரும்போது ஸ்கூல் போறாங்க, அவங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணா அவங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா படிக்கிறதுக்கு எல்லா விஷயத்துல ஒரு கான்சென்ட்ரேஷனா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் இருக்கமா அப்படியே ஃபீல் பண்ணுவாங்க.
1: பாத்தீங்களா, உண்மையாலுமே நீங்க வந்து ஒரு அப்ரிசியேட் பண்ண வேண்டிய பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்.
2: உண்மைங்க, அவங்களுக்காக தானே நம்ம கஷ்டப்படுறோம், அவங்களுக்காக தான் நம்ம வாழ்றோம். நம்மள நம்பிதான் இந்த உலகத்துல இந்த குழந்தைங்க வந்திருக்காங்க. அவங்களோட அந்த மைண்ட் இப்ப இருக்கிற இந்த என்ன இந்த ஃபாஸ்ட் உலகத்துல வந்து நம்ம அவங்களோட மைண்ட் புரிஞ்சாதான் அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அவங்களுக்கு படிப்பு சில கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய டென்ஷன் அவங்க மேல திணிச்சா இந்த ஒரு நாள் கூட அப்ப எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணும், குழந்தைங்களை பெற்றுக்கணும்.
1: நிச்சயமாக, அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னு சொல்லலாம். எல்லா பேரண்ட்ஸும் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த சண்டே ஒரு நாள் மடமடன் ஹோம்ஒர்க் எழுதினியா, நீ யூனிஃபார்ம் எல்லாம் அயன் பண்ணி வச்சியா, ஷூ எல்லாம் பாலிஷ் போட்டு வச்சியா, நாளைக்கு காலையில கை தேடுறியா, ஐடி கார்டு தேடுறியா, இதெல்லாம் எடுத்து வச்சியா அப்படின்னு சொல்லி அதே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருப்பாங்க இந்த சண்டேஸ்ல. பட் அதை தாண்டி வந்து நீங்க அந்த குழந்தைங்களும் ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தாதான் அடுத்த ஒன் வீக் அப்படிங்கறது அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். ஒரு புதுமையான ஒரு விஷயத்த வந்து சிந்திச்சுக்கீங்க இல்லையா இருக்கா?
0: ரொம்ப உண்மையாவே கேட்கறதுக்கு கண்டிப்பா அவரை பாராட்டணும். நீங்க சொன்ன மாதிரி நம்ம இப்ப அதாவது ஒரு பேரண்ட்ன்ற ஒரு வியூல நீங்க சொன்ன மாதிரி சண்டேஸ்னும் போது ரொம்ப பிஸியா தான் இருப்பாங்க பேரண்ட்ஸும், வீட்டுல எல்லா வேலைகளும் அவங்களுக்கு வந்து இருக்கதான் செய்யும். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட். சோ இந்த ரெஸ்ட்ல வந்து நம்ம வேலையை முடிச்சு தூங்கணுமான்னு இல்லாம நம்ம குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு வந்து வரணும்னு நினைச்சிருக்காங்க பாருங்க. கண்டிப்பா நானும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன்.

0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறது. ஏன்னா நம்ம இந்த உலகத்துல நம்ம நம்பிதான் குழந்தைங்க வராங்க. அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் மைண்ட் தான் மெயின். அதை வந்து நம்ம ஸ்ட்ரீ பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களோட ஃபியூச்சர் அவங்க பாத்துக்கோங்க. நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். அதனால அந்த ஒரு நம்ம ஏன்னா நான் பட்ட கஷ்டமே நான் என் குழந்தைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மேம் எனக்கு இந்த அளவுக்கு இந்த பகுத்தறிவு இந்த அறிவு எப்படின்னா நான் ஏன் ஆயிருந்தேன் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். மத்த குழந்தைங்க மாதிரி இல்லாம நானே என்னோட வாழ்க்கையில அனுபவப்பட்டனால அதனால என்னை மாதிரி என் குழந்தைங்க வந்து ஒரு கஷ்டத்துல இருந்து வளரக்கூடாது. அவங்களுக்கு அந்த இந்த காலகட்டத்துல என்ன அவங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த மைண்ட் செட் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த படிப்பு சில கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். இதுதாங்க இது நான் பட்ட கஷ்டப்படக்கூடாது அதுக்காக மட்டும்தான் இந்த இது.
1: கண்டிப்பா சார், சூப்பர்.
2: அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்தது? நீங்க வீட்டுல இருந்து எடுத்து வந்துட்டீங்களா இல்ல வந்து இல்ல இன்னைக்கு ஒரு நாள் வந்து அவுட்டர்லயே சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சீங்க?
0: இல்லங்க, லஞ்ச் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்னோட மிஸ்ஸஸும் அவங்க வந்து ஒர்க் போறாங்க, அவங்களுக்கு ஒரு நாள் ஸ்லீப் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் பிளான் பண்றதுதான். சண்டே வந்து நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு இந்த சமையல் வேலை அதெல்லாம் வந்து அவங்களுக்கும் ரொம்ப டென்ஷன் இருக்கும். அவங்களுக்கு அந்த சமையல் கட்டுல இன்னைக்கு ஒரு நாள் ரிலீவ் கொடுத்து அவங்க ஹோட்டல்ல வந்து இப்பதான் சாப்பிட்டுட்டு எப்பவுமே இது ஆச்சு நடக்கிறது தான். நான் எப்பவுமே இதை பண்ற விஷயம் தான். நீங்க கேக்குறதுனால நான் சொல்லல, நான் டவுட் வந்து அவங்களை கூட கேட்டுக்கங்க.
2: ஒரு அழகான ஒரு தாட் இருக்குது அப்படிங்கறது இன்னைக்கு நமக்கும் தெரியுது.
0: இல்ல அதுதான் உண்மை. அதாவது நான் என்ன சொல்றேன், இதை பாக்குறேன், இதை கேக்குறது எல்லாம் வேற என்ன சொல்லுங்க. நான் சொல்றது என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த உலகத்துல வந்து நம்ம அடுத்த அடுத்த அடுத்த அடுத்துன்னு சம்பாதிக்கலாம். நான் சம்பாதிச்சு நம்ம ஆரோக்கியத்தை இழந்துட்டு அந்த ஆரோக்கியத்துக்காக சம்பாதிச்ச பணம் செலவு பண்றதுக்கு அது என்ன கடவுள் நமக்கு என்ன எழுதி வச்சிருக்காரு அதை வந்து கரெக்டா பார்த்து பிள்ளைங்களுக்கும் சரி ஒரு மனைவிக்கும் சரி அவங்களுக்கு கரெக்டா ஒரு பொறுப்புல ஒரு கணவரா இருந்தா இந்த லைஃப்ல அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நிம்மதியா அவங்களை கரை சேர்த்த ஒரு இதுல லைஃப்ல நம்ம அடுத்தடுத்து நம்ம லெவல் போகும். அதனால அவங்க மிஸ்ஸஸ்க்கு அவங்களுக்கு இன்னைக்கு எப்பவுமே சண்டே ரெஸ்ட் தான். அவங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு நாங்க எப்பவுமே ரேஷல இருக்கிறதா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு என்னோட ஒரு மனசுல இருக்கிற ஒரு ஒரு நல்ல விஷயத்த இந்த மாதிரி ஒரு சேனல் மூலமாக உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சரவணன் மிஸ் என்னோட ஃப்ரெண்ட் அவருக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சார். கண்டிப்பா ஒரு பெஸ்ட் அப்பாவா ஒரு பெஸ்ட் கணவரா இருக்கீங்க. உங்களுக்கும் ஊட்டி எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ மேம். இன்னொன்னு மேம், எல்லாமே இன்னும் ஒரே ஒரு விஷயம் சாரி. எல்லாத்துக்கும் மேம் என்ன வந்து என்னோட கடவுள் தான். அதாவது என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் அவங்கவுங்க கடவுள் பெருசு. எனக்கு என்னை பொறுத்தளவு என்னோட ஜீசஸ் நான் வேதம் படிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், அதுல இருந்து சில விஷயங்கள் நான் கத்துக்கிட்டதான். எனக்கு மத்தபடி நான் படிப்பறிவுல கம்மி, எல்லாமே அவர் கொடுக்குற ஞானத்துலதான் நான் இந்த விஷயத்துலாம் இந்த பைபிள்ல என்ன இருந்திருக்கோ அதை வந்து அப்படியே நான் என் லைஃபுக்கு நான் பிரதிபலிப்பு பண்றேன். அவ்வளவுதான். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி சார். சார் ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.
1: ரொம்ப அழகா வந்து ஷேர் பண்ணீங்க உங்களுடைய லைஃப்ல என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இதை கேட்டுட்டு நிறைய பேரும் வந்து நம்ம நினைப்போம் வாரம் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கோம், அந்த ஒரு நாளாவது நம்ம ஃப்ரீயா இப்படி வந்து சுத்தி பாக்கலாம்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்னைக்கு சரவணன் நிறைய ஜாலியா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருந்து, தேனிலவு படகு இல்லம் அப்படின்ற இடத்துல இருந்து.
2: சோ அதாவது ரெபிகா இப்ப இவர் பேசுறதை பாக்கும்போது நமக்கே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு இல்லையா?
1: ஏன்னா
2: சாதாரணமான பேரண்ட்ஸ் வந்து நம்ம எல்லாருமே நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த வரைக்கும் நம்ம என்ன யோசிப்போம், இந்த சண்டேஸ்ல வந்து காலையில கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எந்திரிப்போம், அதுக்கப்புறம் வந்து பிராக்டிக்கலான லைஃப் அப்படின்னு சொன்னா ஒரு நான்வெஜ் கண்டிப்பா சண்டேஸ்ல இருக்கணும். அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்பாக்கு கொஞ்சம் ரெஸ்ட், அம்மாக்கு கொஞ்சம் ரெஸ்ட், குழந்தைங்க இருக்கக்கூடிய ஹோம் ஒர்க் எல்லாம் முடிங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பிராக்டிக்கலான கேஷுவலான லைஃப்ல ஓடிட்டு இருக்கு. பட் ஆனா ஒரு திங்கிங் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. என் குழந்தை வந்து நான் சண்டேஸ்ல அவங்களோட மைண்ட ஃப்ரீயா இருந்தேன் அப்படின்னு வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த 1 வீக் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கான அந்த ஒர்க்கிங் டேஸ், அந்த 6 டேஸும் வந்து அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, என்டர்டைன்மெண்டோட இருப்பாங்க, படிப்புல கவனம் செலுத்துவாங்க. ஓகே, நம்மளா வாரத்துல ஒரு நாள் வெளியே போறமே அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ல இருப்பாங்க அப்படிங்கறது ஒரு டிஃபரெண்டான தாட் தான் இல்லையா?
1: கண்டிப்பா. ஏன்னா வீக் டே அதாவது வீக்கெண்ட்ஸ் மட்டும் போகிறது இல்லாம அதாவது லாங் வீக்கெண்ட் வந்துச்சுன்னா போலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பிளான் பண்ணுவோம். கண்டினியூவா இருக்கு நம்மளுக்கு லீவுன்னு. ஆனா இந்த சண்டே 1 டே கேப்ல கூட நம்ம இந்த மாதிரி ஒரு அவுட்டிங்கா ஃபேமிலியோட போனோம் அப்படின்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் எல்லாத்துக்குமே கிடைக்கும். எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்க சூழ்நிலை, அப்பாக்கும் சரி அம்மாக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி, அந்த ஒரு ஃபேமிலியை வந்து வெளியே ஸ்பெண்ட் பண்ற ஒரு டைமிங் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல. சோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ரிலாக்ஸேஷன் பண்ணனா ரொம்ப சூப்பரா தான் இருக்கும் சார். நான் இப்ப கேக்குறதுக்கு
2: இந்த மாதிரி ஒரு இனிமையான நேரத்துல ஒரு இனிமையான பாடலை கூட கேட்டோம்னா இன்னும்
1: கண்டிப்பா நம்ம சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாங் வந்து நான் பிளே பண்ண போறேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துவே, யூனிஃபார்ம் எடுத்துவே, இப்படிதான் ஓடிட்டு இருக்கும் சண்டே அப்படின் போது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான பாடல் உங்க ஊட்டி FM 101.8 எடுத்து வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
3: கொஞ்சம் லேசி கோஸ் லாஸ்ட் பெஞ்ச் மறவாண்டே.
4: டிஃபன் பாக்ஸ் சமையல் கட்டு அயன் பண்ணு யூனிஃபார்ம்.
3: மேட்ச் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு.
4: லேட் நைட் பாலிஷ் போடு அடுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு.
3: டெய்லி லேட் கெட் அவுட்.
4: தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு.
3: ஹோம் வர்க் எஸ்கேப்.
4: டெய்லி இதே வேலையா போச்சு.
3: பிச்சிலிக்கி பிச்சிலிக்கி.

0: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு at OTFM 101.8.
1: உங்களுடைய எஃப்எம் 101.8ல இன்னைக்கு சூப்பரா கேட்டுட்டு இருக்கோம் ஹலோ ஊட்டி. பொதுவாக சண்டேஸ் ஆனாலே அப்படியே ஊர் சுத்த போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பிடுவோம். எப்படியாவது வந்துட்டு ஒரு அவுட்டிங் போயிட்டு வந்தால் மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து இந்த நேரத்தில் நிறையா வந்து பயணிகளும் வந்து நம்ம ஊட்டியை ரசிச்சுட்ருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு நம்மளுடைய அதாவது உதகையில் இருக்கக்கூடிய பல ஃபேமஸான பிளேசஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருப்பாங்க. நிறைய பேர் வந்து நிறைய பர்ச்சேசிங் பண்ணலாம் அப்படின்ற அளவு கூட ஒரு மூடு வந்து எல்லாத்துக்குமே இருந்துகிட்ருக்கும் சண்டே அப்படின்னும் போது. ஸோ இன்னைக்கு

நம்ம சரவணன் வந்து அப்படியே சூப்பரா தேனிலவ படகு இல்லத்தோட காட்சிகள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஹாய், வணக்கம் சரவணன். ஹலோ. ஓகே, நம்ம இப்படியே சூப்பராக பேசிகிட்டு இருக்க நேரத்தில் லைனில் வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி தேனிலவ படகு இல்லம் அப்படின்ற இடத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையும், அதாவது நம்ம ஊட்டி பயணிகள் கூட நிறைய பேர், லோக்கலில் இருக்க பீப்புளும் இன்றைக்கி அந்த இடங்களில் வந்துட்டு குழந்தைங்களோட வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட்டு அவங்கக்கிட்ட சூப்பராக பேசணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் அந்த படகு இல்லத்தில் என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத வந்து சரவணன் நம்ம கூட தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க.

0: ஜிபூம்பா.
1: ஹாய் ஜிபூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-ல இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜிபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: திம்பல் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: உங்கள் ஊட்டி FM 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: நிலையத்தில் நேரம் 3:38 ஆயிடுச்சு. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 இன்னைக்கு நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி. இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நம்ம ஊட்டியில இருக்கக்கூடிய தேனிலவு படகிலத்தோட சிறப்பு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டே இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில வந்து சரவணன் கிட்ட மீண்டும் இணைவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சரவணன். சோ அடுத்து வந்து தேனிலவு படகிலத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்க பாக்கலாம்.
1: அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வரக்கூடிய டூரிஸ்ட் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்துல இருக்க குதிரைங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மத்த இடத்துல எல்லாம் வந்து இன்னைக்கு சமவெளி பகுதிகளில் குதிரை அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு அரிதான ஒரு விலங்கா இருக்கிற மாதிரி அவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க. இந்த டவுனுக்குள்ள இருக்கவங்க, பெரிய பெரிய நகரத்துல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிட்டி லைஃப்ல குதிரைங்கிறது டவுனுக்குள்ள எதுவுமே வராது.
0: ஆமா,
1: பட் நம்ம ஊர்ல வந்து

0: இந்த குதிரைங்கள பாக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அது மேல உட்காந்து போட்டோ எடுக்கிறது, அதுல கொஞ்சம் தூரம் வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்றது, இதெல்லாம் பாக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இங்க வந்து அந்த குதிரை பராமரிப்பு அப்படிங்கிறது நம்ம நீலகிரி மாவட்டம் உதகையில பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். அந்த குதிரைங்களுக்கு வந்து முடியெல்லாம் சீவி விட்டு கலர் கலரா அந்த குதிரைங்க வந்து ஒயிட் கலர்ல தனியா இருக்கும், ஃபுல் ஒயிட்ல இருக்கு, ஃபுல் பிளாக்ல இருக்கு, ஃபுல் ப்ரௌன்ல இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் கலந்துருக்கு. இந்த மாதிரியான குதிரைகள் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்கும். அது அந்த அந்த மெயின்டெனன்ஸ் பண்றதுங்கிறது ஒரு விஷயம், அதை தாண்டி அதை ரசிக்கிறது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த குதிரைங்களுக்கு கடிவாளம் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த குதிரைங்க அப்படியே வந்து அந்த காது ரெண்டும் தூக்கி நிறுத்தி அப்படியே அந்த ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அது நடக்கும்போது கேட்கக்கூடிய அந்த சத்தம், இது எல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்து வீரர்கள் எல்லாம் இந்த குதிரை வீரர்கள் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கறதே நம்ம இமேஜின் பண்ணலாம்.
1: கண்டிப்பா
0: அந்த அளவுக்கு அதனுடைய அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கும் போது அந்த சத்தங்கள் வந்து அவ்வளவு அழகா இருக்குது. இதையெல்லாம் கூட வந்து இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ரசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குதிரைகளை வந்து பராமரிக்கிறவங்க அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயங்க, அவங்க கிட்டே நம்ம வந்து பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேரு?
2: இறுதி சார்.
0: நீங்க எத்தனை வருஷமா இந்த குதிரைகள் பராமரிப்பு பண்றீங்க?
2: சார், நான் வந்து இங்க காந்தல்லயே பிறந்து வளர்ந்ததுதான். ஆனா ஃபேமிலியே
0: குதிரைதான். இப்போ இந்த குதிரைகள் அப்படிங்கறது வந்து நீங்க ஒரு குதிரைங்களுக்கு இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப அது எப்படி இருக்குது இன்னைக்கு ஊட்டி எப்படி இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க?
2: இப்போ வந்து ரொம்ப மோசமா இருக்குது சார். ஒரு கிலோ தவுடு 45 ரூபா சார். அதுக்கு அதில் அது கேரட்டு புல்லு லாகம் கட்டணும். அதுக்கு ரொம்ப இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இதாகிறாங்க சார். எல்லாம் அவங்களும் ஒண்ணு சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப இது எல்லா பக்கமும் ரேட்டு. ஒரு டீ கடைக்கு போகணுனாலே ஒரு டீ கொடுத்தாலே 50 ரூபா. அதனால இப்போ சும்மா எடுத்துக்கோங்க, இங்க 375 ரூபாய்க்கு ஒரே ஒரு காஃபி. இங்க
0: ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம இந்த குதிரைகளை பராமரிக்கிறது
2: கொஞ்சம் காசு கம்மியா எடுத்து வரவங்க என்ன செய்வாங்க சார்? எல்லாம் செலவாயிருது. இப்ப அந்த லேக்ல எனக்கா போயிட்டு வந்ததுமே காசு செலவாயிருது. குதிரையில போறவங்க போறாங்க, நம்ம என்ன செய்யறோம்னாக்கா இருக்கிறவங்கள்ட்ட வாங்குறோம். இருக்கிறவங்களுக்கு 200 ரூபா ரவுண்டு. இங்க உட்காருக்குதான் லாஸ்ட் கார்னர் இருக்குது. அந்த கார்னர் போய் திரும்பி இங்க வரும் 200 ரூபா. இல்லாதப்பட்டவங்களுக்கு 100 ரூபாய்க்கு அப்படியா சார்?
0: இப்ப இந்த குதிரைங்க எல்லாம் டெய்லி காலையில நீங்க குளிக்க வச்சு அவங்க கூட்டிட்டு வரும்போது உங்க மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்?
2: அப்புறம் அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது பில் சாப்பிட்டு நல்லா இருக்கிறதுனால இந்த வந்து வடிவல் படம் மாதிரி இந்த குதிரை ஏற்றி விட்டு அதே போயிட்டு அதே வந்து அதுக்கு மேலே தாண்டாது. கரெக்டா அந்த காரணம் இருக்குது. காரணம் போய் திரும்பிங்க வந்து
0: யாருமே இல்லைனாலும்
2: அந்த குழந்தையவே உட்கார வச்சு விட்டாலும் கரெக்டா அங்கே போயிட்டு அங்கிருந்து இங்கே வந்துடும். ஓட தெரிஞ்சவனா ஓடும், ஓட தெரியாதவங்க மொல்லமா போயிட்டு மொல்லமா வந்து
0: மெதுவா நடந்து போய் நடந்து வந்துடும்.
2: நடந்து வந்து
0: நீங்க கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்க இல்லைனாலும் கவலை
2: இல்லைன்னு சும்மா உட்கார வச்சு விட்டா போதும். நேரம் அந்த காரணம் இருக்குது. காரணம் ரொம்ப தாண்ட போயிட்டீங்க.
0: எவ்வளவு அழகா வந்து ட்ரைம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா ரபேக்கா? அதாவது ஒரு குழந்தைய கூட வந்து அந்த குதிரை ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவம், அந்த உருவத்துல உட்கார வச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைய கூட அதை சேஃபா கூட்டிட்டு வர அளவுக்கு ரொம்ப அழகா வந்து பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த குதிரைகள் எல்லாமே வந்து அந்த ஒயிட் கலர்ல அந்த கால் எல்லாம் மினுமினு போட ஒரு ஷைனிங்கோட வெல்வெட் கிளாத் மாதிரி அழகா இருக்குதுங்க. இதெல்லாம் அவங்க பராமரிக்கும் போது எவ்வளவு அவங்களுக்கு சிரமம் இருந்தா கூட என் வீட்டு குழந்தைய நான் எப்படி கவனிப்பேன் அந்த மாதிரிதான் கவனிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த குதிரைகள் எல்லாம் நீங்க எப்படி பர்சேஸ் பண்ணிட்டு வருவீங்க, எங்க இருந்து வாங்குவீங்க
2: சார்? இங்க இருந்து ஹைதராபாத்ல இருந்து வருது சார். ஹைதராபாத்ல இருந்து வருது. கோயம்புத்தூர்ல வந்து சத்தமங்கலம் இது இந்த சத்தமங்கலத்துல ஒரு இது சந்தை இருக்குது வருஷத்துக்கு ஒரு நாள். அங்க வந்து குதிரைங்க அங்க இருந்து வாங்கிட்டு வருது சார்.
0: இப்ப நீங்க எல்லாம் வந்து ஒரு குதிரை வாங்கினீங்கன்னா எந்த வயசுல வாங்குவீங்க
2: சார்? அது வந்து 4 வயசுல இருந்து வாங்கலாம் சார். 4 வயசு 2 வயசு அப்படியே லாஸ்ட் வந்து 20 வயசுல கட்ட முடியும். அதுக்கு மேல
0: மாதிரி ரெஸ்ட் கொடுக்குற குதிரைகள் எல்லாம் நீங்க எப்படி பாத்துக்குவீங்க?
2: நம்ம அதுக்கே தீனி, அது எப்படி நிக்கிறோமோ அதே மாதிரிதான். அது நிக்கிற வரையும் அதே தீனி, இந்த பராமரிப்பும் அதே மாதிரிதான்.
0: இப்ப இந்த 4 வயசுல ஒரு குதிரையை கூட்டிட்டு வரீங்கன்னா அது உங்ககிட்ட பழகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்?
2: பழகுறதுனா நம்ம பொறுத்த அளவுக்கு நம்ம குழந்தைங்க எப்படி பழகுது, ஒரு நாயே வாங்கி வச்சுட்டா எப்படி பழகுறது, அதே தான்.

0: இந்த மாதிரி அந்த மாதிரி. இப்போ தீனி வைக்கும் போது சார், தீனி எடுத்துமாக்க கிணத்து கூப்பிடும், இல்லை காலில் எடுத்து கூப்பிடும். அதே டைம் வச்சா காலில் அடிக்கும், தீனி கரைக்கிட்டு இருந்தாலும் காலில் அடிக்கும், பச்சையாச்சுன்னு அப்போ தெரிஞ்சுக்கலாம்.
1: ஸோ இந்த சைகை மொழி, இந்த விலங்குகளுடைய மொழி எல்லாம் வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆயிருக்கும்
0: தெரியுது. அந்த இதே ஒரு ஒய்க்கா இருக்குது, அது கரெக்டாக 6 மணிக்கு இங்கே கத்திடும், 6 மணிக்கு இங்கேருந்து போயிடும், கரெக்டாக 6 மணிக்கு கத்திடும், அப்போ சவுண்ட் வரும், அப்போ தெரிஞ்சிடும் 6 மணி ஆயிடுச்சு
2: கோபமாக்குது. இது வந்து டைனிங் பிரஸ் சொல்றாங்க.
1: ஒவ்வொரு விஷயமும் நாம நினைக்கிறோம் இந்த மாதிரி குதிரைகள் அப்படின்னு சொல்லும் போது வால்முடிங்கிறது
0: இது விட ரொம்ப இதா
1: இருக்கு. அதாவது ரேபேக்கா, நம்ம இங்க பாக்கும்போது சில ஆச்சரியங்கள் அப்படிங்கறது வந்து நமக்கு நம்மளுடைய ஆச்சரியங்கள் இருந்துகிட்டே இருக்கும்.
0: மருள கட்டி சும்மா பிரஸ் பண்ணாக்கா மருள் கொட்டிடு, அதனோடு வராது.
1: சோ இங்க பாத்தீங்கன்னா ரேபிகா, நானும் வந்து அந்த குதிரைங்க எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்கேன்.
3: கண்டிப்பா ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் தொடர்க்கேல சரவணன், அது ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான காரணம் என்ன சரவணன்?
1: அதாவது அவங்களுடைய பராமரிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய நேச்சர் அப்படிங்கறது விலங்குகளுடைய தோல் அமைப்பு அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தகவல்களா இருக்கு. ஏன்னா அதாவது அது நாட்காட்டி பாக்குறது இல்ல, கடிகாரம் பாக்குறது இல்ல, ஆனா 6 மணி அப்படிங்கறது அந்த விலங்குகளுக்கு உணர்த்துது பாத்தீங்களா, உணர்றது பாத்தீங்களா.
3: கண்டிப்பா
1: அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஊட்டிக்குள்ள குவிஞ்சு கிடக்கு. அத நாம ஒவ்வொரு பக்கமும் இந்த மாதிரி வெளியே வரும்போது சொல்லும் போதுதான் நமக்கே சில விஷயங்கள் வந்து தெரியாத விஷயங்கள் தெரிய வருகிறது.
0: ஆமாங்க, நாடு வந்து பழத்தை ரொம்ப தேஞ்சு பண்ணலாம் காய்க்கிறோம். அது வந்து மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து நிறைய பேர் வந்து அந்த லாடை வாங்கிட்டு போவாங்க, வாங்கிட்டு போய் நிலவு நிலவுல அடுத்து விட்டுருவாங்க. அது வந்து இப்படி அடிக்கணும், இப்படி அடிக்க கூடாது, இப்படி அடிக்கணும்.
1: இப்ப இந்த லாடு கட்டுறது வந்து குதிரைக்கு வலிக்குமா?
0: இல்ல சார், இந்த நகம் கட் பண்ண நகம் பெருசா கட் பண்றது இல்லையா, அந்த மாதிரி தான் அதுக்கு நகம் தான் அது. அது அதே வந்து ஆசை வந்து என்னன்னா, பறவை பத்து வந்து ஆண்டவர் ஸ்பீட்ல வந்து பறவை இது உயிரை வந்து பறந்துட்டு இருந்தது. ஆண்டவர் வந்து அதுக்கு ஒரு இது பண்ணி அப்ப வந்து அந்த பறவை செடி அந்த பறவை மாதிரி அது பார்த்து பாருங்க.
1: ஆமா,
0: இந்த காலில
1: அது வந்து அந்த ஒரு குறிகள் வந்து அந்த மாதிரி இருக்குது, பறவைக்கான குறிகள் மாதிரி. ஓ, அந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஆச்சரியப்படத்தக்க வகையில வந்து இருக்கிறவே காப்பு.
3: கண்டிப்பா நம்ம பார்க்கும் போது வெளித்தோற்றமா தான் அந்த குதிரைகளை வந்து பார்ப்போம் இல்லையா சரவணன், இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்.
0: நல்ல ஒரு போட்டோ
1: நிச்சயமாக நம்ம பார்க்கும்பொழுது எல்லாமே வந்து நமக்கு வெளி கண்ணோட்டத்துல ஒரு சாதாரண குதிரை அப்படின்னு மட்டும்தான் நம்ம பாக்குறோம். ஆனா அதற்குள்ள இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு அப்படிங்கறது வந்து நமக்கு சுவாரஸ்யமான தகவல்களாக இருக்கிறது இல்லையா?
3: கண்டிப்பாக
1: நிச்சயமா ஒரு இனிமையான பாடலை கேட்ட மீண்டும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நம்ம வந்துருவோம் நினைக்கிறேன் இல்லையா?
3: கண்டிப்பா ஒரு சூப்பரான பாடலை வந்து தொடர்ந்து கேட்கலாம் நிறைய தகவல்களோட.

0: சுப்புரா சரவணன் கூட வந்து தேனிலவு படகு இல்லத்தை வந்து சுத்தி பார்த்துட்டே இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நானும் வந்து அந்த குதிரை மேலேயே பயணப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். குதிரை மேல உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓ, சவாரியோட நம்மளுக்கு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கீங்க.
1: ஆமா, குதிரை மேலேயே இருந்து அந்த ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கேன்.
0: ஓகே, எப்படி இருக்கு அந்த பயணம் உங்களுக்கு?
1: ரொம்ப அழகா இருக்குது, நல்லா இருக்கு. இந்த பயணம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு.
0: கண்டிப்பா அந்த குதிரை உங்களை கரெக்டான எல்லைக்கு கூட்டிட்டு போகுமா இல்ல அப்படியே கடத்திடுமா?
1: இல்ல, அவர் சொன்ன மாதிரி கரெக்டா அந்த எல்லைக்கு வந்து அந்த குதிரை திரும்பிடுச்சு.
0: ஓகே,
1: ரொம்ப அழகா போயிட்டே இருக்கோம் நாம.
0: ஓகே, கண்டிப்பா வந்துட்டு இன்னைக்கு தேனிலவு படகு இல்லத்துல இருந்து ப்ரோக்ராம் பண்ணதோட இல்லாம ஒரு குதிரை சவாரிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா?
1: ஆமா, இன்னைக்கு அந்த கிட்டத்தட்ட நாம வந்து ஊட்டியிலேயே பிறந்து வளர்ந்துருக்கோம், ஆனா இதுதான் முதல் முறை நானும் வந்து இந்த குதிரை சவாரி அப்படிங்கறத இன்னைக்கு பண்ணிருக்கேன்.
0: ஓகே, கண்டிப்பா பயம்ன்றது இல்லல்ல, துணிச்சலாதான் இருக்கீங்க.
1: ஆமா, அப்படியே கூட அவங்க இருக்காங்க, அந்த குதிரையும் ரொம்ப அழகா என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்கு.
0: ஓகே, சூப்பர்.
1: நாம வந்து கிட்டத்தட்ட இந்த தேனிலவு படகு இல்லத்துல இருந்து ஒரு மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கணும். நிலையத்துல இருந்து நீங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுனீங்க.
0: ஓகே, கண்டிப்பா வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நிச்சயமாக தேனிலவு படகு இல்லத்தை மறக்க மாட்டாங்க.
0: கண்டிப்பா மறக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம குதிரை சவாரியும் அவங்க மறக்கவே மாட்டாங்க. உங்களை மாதிரி அவங்களும் வந்து படகு இல்லத்தோட சுத்தி பாக்குறதோட இல்லாம குதிரை சவாரியும் செய்யணும்ன்ற ஆசையோட வந்துட்டு இருப்பாங்க.
1: கண்டிப்பாக.
0: ஓகே, கண்டிப்பா சார்.
1: நிறைவான பாடலோடு இந்த நிகழ்ச்சியை வந்து நாம நிறைவு செய்யலாம்.
0: ஓகே, கண்டிப்பா. நன்றி, நன்றி. உங்களுக்கும் வந்து ரொம்ப அழகா எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொன்னதுக்கு தேங்க்யூ சரவணன். ஓகே, இன்னைக்கு சூப்பரா அப்படியே ஹலோட்டியில வந்து நம்மளும் அப்படியே நிலையத்திலிருந்து அந்த இடங்களை நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்க நேர்கள் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தேனிலவு படகு இல்லத்தை விசிட் பண்ண மறந்துருந்தீங்கன்னா அப்படியே ஊட்டிக்கு வந்தா அங்கேயும் போய் சுத்தி பாருங்க. ரொம்ப அருமையான அமைதியான இயற்கை காட்சிகளோட படகு சவாரி செய்யக்கூடிய ஒரு புதுமையான அனுபவம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த வரைக்கும் அப்படியே ஹலோட்டி நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தது நான் உங்கள் ஆச்சரியபேக்கா.

0: நாயக்க மகாதேவி நாடகம்.
1: இதனால நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறது என்னன்னா,
2: இதோ தண்டாரம் போடுறாங்களே, வாப்பை கேட்போம்.
1: தஞ்சை பேரரசரின் புதல்வி, நமது பாசத்திற்குரிய இளவரசி மோகனாங்கி இன்ப சுற்றுலா போயிட்டு நாடு திரும்புற வேளையில அடர்ந்த காட்டுல திசை மாறி போயிட்டதா தெரிய வருது.
2: இளவரசிய காணாமா?
1: இளவரசிய காணாததால நமது பேரரசர் விஜயராகவ நாயக்கர் துன்பத்துல ஆழ்ந்திருக்காரு. இளவரசிய பத்தின தகவல் கொடுத்தாலோ அல்லது இளவரசிய பாதுகாப்பா மன்னர்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சாலோ தகுந்த சன்மானம் வழங்கப்படும். இது தஞ்சை பேரரசரின் ஆணை.
3: இளவரசிக்கு இந்த கேள்வி நமக்கெல்லாம் என்னங்க? வாங்க போய் தேல, வாங்க வாங்க போல வாங்க.

0: தஞ்சை பேரரசருக்கு வணக்கம். இளவரசியார் வந்து கொண்டிருக்கிறார்.
1: அப்பா, அப்பா!
2: மங்கம்மா, மகளே, வந்து விட்டாயா?
1: ஆமாப்பா.
2: மலையேற்ற பயிற்சிக்கு சென்ற உன்னை 4 நாட்களாக காணாமல் நான் எப்படி பதறிவிட்டேன் தெரியுமா?
1: அப்பா, நான் என்ன சின்ன குழந்தையா காணாமல் போவதற்கு?
2: சின்ன குழந்தையாக இருந்திருந்தால் என் கண்காணிப்பில் அல்லவா இருந்திருப்பாய்? இப்போது நீ வளர்ந்து விட்ட பெண்ணாக இருக்கிறாய். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆண்மகனை போல் சுற்றி கொண்டிருக்கிறாய். அது சரி, இந்த பெண் யார் என்று நீ சொல்லவில்லையே.
1: என்ன, எங்கே சொல்ல விட்டீர்கள்? இவள் என் தோழி, பெயர் மோகனாங்கி.
2: இதுவரை நான் உன்னை பார்த்ததில்லையே, யாரம்மா நீ?
3: நான்
1: பயப்படாதே மோகனாங்கி, இவர் என் தந்தை லிங்கம நாயக்கர்.
3: நான் தஞ்சை மன்னர் விஜயராகவ நாயக்கரின் மகள் மோகனாங்கி.
2: என்ன, இளவரசி மோகனாங்கியா? நீங்கள் எப்படி இங்கே? என்னால் நம்ப முடியவில்லையே.
1: அப்பா, இன்று நான் மிகப்பெரிய சாகசம் செய்திருக்கிறேன்.
3: ஆமையா, உங்கள் மகள் மங்கம்மா இன்று என் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றி இருக்கிறாள்.
2: என்னம்மா சொல்லுகிறீர்கள்?
3: ஐயா, நான் கொல்லிமலை அழகை பற்றி கேள்விப்பட்டு அதை சுற்றி பார்க்க விரும்பினேன்.
2: சரி.
3: என் தந்தையிடம் என் விருப்பத்தை சொன்னேன். அது நம் ஆளுகைக்கு உட்பட்ட இடமில்லை, அங்கு செல்வது ஆபத்தானது என்று என் தந்தை மறுத்துவிட்டார்.
2: பிறகு?
3: மீண்டும் மீண்டும் நான் வற்புறுத்தியதால் மாறு வேடத்தில் சில வீரர்களுடன் என்னை அனுப்பி வைத்தார். நானும் கொல்லிமலை அழகை சில தினங்கள் ரசித்து பார்த்துவிட்டு திரும்பும் பொழுது மாலை மங்கி இருள் சூழத் தொடங்கிவிட்டது. சுற்றுப்பாதையில் சென்றால் நேரமாகிவிடும் என்பதால் விரைந்து சென்று விடலாம் என்று காட்டுப்பாதையில் புகுந்து விட்டோம். திடீரென்று பாதி வழியில் கள்வர்கள் சூழ்ந்து விட்டார்கள். அவர்களோடு போராட முடியாமல் வீரர்களும் என்னோடு வந்த தோழிகளும் அவர்கள் உயிரை காத்துக்கொள்ள ஓடிவிட்டார்கள்.
2: இளவரசி, ஏன் இந்த ஆபத்தான விளையாட்டு? இளவரசியின் உயிரை விட தங்கள் உயிரை பெரிதாக நினைத்தவர்களை நம்பி வெளியே வந்தது தவறல்லவா?
1: அப்பா, அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று கேளுங்கள்.
3: என்னை சேர்ந்தவர்கள் ஓடிய பிறகு அந்த கல்வர்கள் என்னை நெருங்கிய நேரம் அப்பப்பா நான் பயத்தில் அலறிவிட்டேன். அப்போது எங்கிருந்தோ ஒரு பெண் புலி சீறி பாய்ந்து வந்தது.
2: என்ன, பெண் புலியா?
3: ஆமையா, அந்த கல்வர்களோடு போராடி அவர்களை ஓட ஓட விரட்டி என்னை காப்பாற்றிய அந்த பெண் புலி இதோ உங்கள் மகள் மங்கம்மாள். மங்கம்மாள் மட்டும் அந்த நேரம் அங்கு வராது இருந்திருந்தால் கடவுளே, என் கதி என்னவாகி இருந்திருக்கும்?
1: அப்பா, இப்போது சொல்லுங்கள், உங்கள் கண்களுக்கு நான் ஆணாக தெரிகிறேனா இல்லை பெண்ணாக தெரிகிறேனா?
2: என் மகள் வீரம் மங்கம்மாளாகவே தெரிகிறாள்.
3: ஐயா,

0: மங்கம்மாளை மகளாக பெற்ற தாங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்.
1: நானும் ஒப்புக்கொள்ளுகிறேன் அம்மா. இளவரசி, தாங்கள் என் விருந்தினராக சில தினங்கள் இங்கே தங்கிச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் உங்களை காணாமல் தஞ்சை அரசர் சொல்லொன்னா வேதனையில் இருப்பார். உடனடியாக தங்களை உரிய இடத்தில் பாதுகாப்பாக சேர்ப்பதுதான் நல்லது என்று நினைக்கிறேன்.
0: ஆம், என் தந்தை மிகவும் கவலையுடன் இருப்பார். உடனே நான் தஞ்சை செல்ல வேண்டும்.
2: இல்லை இல்லை மோகனாங்கி, என்னோடு தங்கி இருந்து விட்டுத்தான் செல்ல வேண்டும்.
0: மங்கம்மா, என் உயிருள்ள அளவும் உன்னை என்னால் மறக்கவே முடியாது. இதற்கு கைமாறாக உனக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. மங்கம்மா, இன்று நாம் பிரிந்தாலும் என் இதயத்தை விட்டு உன்னை யாராலும் பிரிக்க முடியாது.
2: மோகனாங்கி,
0: ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன். நிறைவேறாத ஆசை என்று உனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல். உன் மனக்கோட்டையை மலைக்கோட்டையாக மாற்றக்கூடிய உன் தோழியாக இந்த மோகனாங்கி நான் இருப்பேன். இது உறுதி மங்கம்மா, உறுதி.
2: மோகனாங்கி, என்னை பிரிந்து செல்வது என்று முடிவெடுத்து விட்டாய். மீண்டும் நாம் எப்போது சந்திப்பது?
0: மங்கம்மா, நீங்கள் இருவரும் எங்கள் அரண்மனைக்கு வந்து என்னோடு நீண்ட நாள் தங்கியிருக்க வேண்டும். நடந்த அனைத்தையும் சொன்னால் என் தந்தை உங்களை பார்க்க விரும்புவார். மங்கம்மா, இப்போது நான் புறப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இதோ பார் மங்கம்மா, எங்கே எனக்கு விடை கொடு.

0: அப்பா.
1: மகளே, மோகனாங்கி வந்து விட்டாயா? உன்னை காணாமல் தவித்து போய்விட்டேன் அம்மா. அப்பாடா, உன்னை பார்த்ததும் தான் என் மனம் சற்று நிம்மதி அடைந்திருக்கிறது. உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே?
0: இல்லை அப்பா, எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. எப்படி போனேனோ அப்படியே உங்கள் மகளாகவே திரும்பி வந்திருக்கிறேன் அப்பா.
1: என்னம்மா இது? சிறுபிள்ளைத்தனமான உன் நடவடிக்கையால் எனக்கு எவ்வளவு அபகீர்த்தி தெரியுமா?
0: என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா, என் தவறை நான் உணர்ந்து விட்டேன்.
1: பெற்ற மகளையே பாதுகாக்க தெரியாத அரசன் எப்படி மக்களை காப்பாற்றுவான் என்ற ஏளன பேச்சிற்கு என்னை ஆளாக்கி விட்டாய் மகளே.
0: அப்பா, இனி உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன். இது சத்தியம் அப்பா.
1: மோகனா, உன்னை காப்பாற்ற முடியாமல் நிர்கதியாய் விட்டுவிட்டு வந்த காவலர்களையும் உன் தோழிகளையும் சிறையில் அடைத்து விட்டேன்.
0: அப்பா, அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை. சுற்றுப்பாதையில் செல்ல இருந்த அவர்களை காட்டுப்பாதையில் செல்ல வற்புறுத்தியதே நான் தான்.
1: அப்படியா?
0: அதோடு எதிரிகளின் வளமறியாது அவர்களோடு போரிட்டு மாழ்வதில் என்ன பயன்? அப்பா, எனக்காக அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள்.
1: அது சரி, நீ எப்படியும்மா அங்கிருந்து தப்பி வந்தாய்?
0: அப்பா, என்னை காப்பாற்றியது ஒரு பெண்.
1: என்ன, பெண்ணா?
0: ஆமாப்பா, இடது கையில் கட்டாரியும் வலது கையில் குத்தீட்டியுமாய் எங்கிருந்தோ பாய்ந்து வந்து குதித்தாள். குன்றுகளின் சந்து பொந்துகளில் மறைந்து பின் தாவி எதிரிகளை தாக்கியதை பார்த்து நான் பிரமித்து விட்டேன். நிச்சயம் அவள் முழு பயிற்சி பெற்றவளாக இருக்க வேண்டும். கல்வர்களில் என்னை நெருங்க விடாமல் தடுத்து சாதுரியமாக அவள் போரிட்ட விதம் ஆண்களையும் மிஞ்சுவதாக இருந்தது. சற்று நேரத்தில் அவளோடு சேர்ந்த சில வீரர்களும் அங்கு வந்துவிட்டார்கள். உயிர் பிழைத்தால் போதும் என்று கல்வர்களும் ஓடிவிட்டார்கள்.
1: யாரம்மா அந்த பெண்?
0: மங்கம்மாள்.
1: மங்கம்மாளா?
0: ஆமாப்பா, அவள் தந்தையின் பெயர் லிங்கமன் நாயக்கர்.
1: லிங்கமன் நாயக்கர்? ஒருவேளை மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கரின் முன்னாள் படை தளபதியாக இருப்பாரோ? சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். பொண்ணும் பொருளும் பரிசாக பெற வேண்டியவர்கள்.
0: ஆமாப்பா, என் உயிர் காத்த தோழியையும் அவளை வீராங்கனையாக வளர்த்த அவள் தந்தையையும் இங்கு அழைத்து வந்து

0: விருந்தினர்களாக தங்க வைக்க வேண்டும். அப்பா, அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள். அப்பா,
1: உடனடியாக ஆக வேண்டியது செய்கிறேன். அம்மா, நீ போய் ஓய்வெடுத்துக்கொள்.
0: சரி அப்பா.
2: அரசே, தங்களை காண மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கரின் தூதுவர் வந்திருக்கிறார்.
1: மதுரை மன்னரின் தூதுவரா? விருந்தினர் மாளிகையில் அவர் தங்க ஏற்பாடுகளை செய்.
2: உத்தரவு அரசே.
1: என் மீது பகைமை பாராட்டுபவன் மதுரை மன்னன் சொக்கநாதன் இன்று தூது அனுப்புகிறான் என்றால்

0: மகளே மங்கம்மா, உன் தந்தை லிங்கம்மனையே வாழ்வீச்சில் வீழ்த்தி விட்டாயே. வெற்றி உன் பக்கமே.
1: அப்பா, நான் வீழ்த்தி விட்டேனா? இல்லை, நான் வீழ்த்த நீங்கள் காரணமா? எதுவாயிருந்தாலும் தாங்கள் எனக்கு தந்த பயிற்சிக்குத்தான் வெற்றி.
0: வாழ்வீச்சில் மட்டுமல்ல மகளே, உன் வாய்வீச்சிலும் உன்னை வெல்வது கடினம்.
1: மொத்தத்தில் என்னை வாயாடி என்கிறீர்கள்.
0: குழந்தைகள் எப்படி பேசினாலும் பெற்றவர்களுக்கு அது பெருமையாகத்தான் தெரியும்.
1: அப்படியானால் இன்னும் நீங்கள் குழந்தையாகவே என்னை நினைக்கிறீர்களாப்பா?
0: உன்னை ஒருவன் கையில் ஒப்படைக்கும் வரை நீ எனக்கு குழந்தைதானடா.
1: அப்படியானால் நான் எப்போதும் உங்களிடமே இருந்து விடுகிறேன் அப்பா.
0: அது எப்படி அம்மா முடியும்? கடவுள் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாகவே கொடுத்திருக்கிறார். அழகு, அறிவு, ஆயுதம் தாங்கிய கல்வர்களையே விரட்டி அடித்த உன் வீரம், அனைத்தும் உன்னை கைப்பிடிக்க போகும் உன் மணாளனுக்கு போய் சேர வேண்டாமா?
1: போங்கள் அப்பா. அப்பா, அப்பா, நேற்று நான் ஒரு கனவு கண்டேன்.
0: என்னம்மா கனவு?
1: சொன்னால் பரிகசிக்க மாட்டீர்களே.
0: அடாடா, பரிகாசத்திற்கு அப்பாற்பட்டவள் அல்லவா என் மகள் மங்கம்மாள். கண்டது நல்ல கனவுதானே?
1: அப்பா, ஒரு பேரரசன் இரு கரங்களையும் வேகமாக வீசிக்கொண்டு வீருநடை போட்டபடி என் அனுமதியின்றி என் அறையில் புகுந்து.
0: என்ன தைரியம்? பரவாயில்லை, கனவுதானே. அப்புறம்?
1: ஏ மங்கம்மா, நான் உனக்காகவே காத்திருக்கிறேன். எப்போது என்னிடம் வரப்போகிறாய்? வருகிறாயா, இல்லை உன்னை கடத்தி கொண்டு போகவா என்றபடி என்னை இருக்க.
0: என்ன, யார் அந்த காமுகன்? ஓஹோ, கனவுதானே. சரி, பேரரசன் என்றாயே, முகம் தெரிந்தவனா அல்லது புதியவனா?
1: முகம் தெரிந்தவர்தான் அப்பா. தாங்களும் அறிந்தவர்தான்.
0: நான் அறிந்தவரா? யாரம்மா அந்த பேரரசர்?
1: அவர் மதுரை மன்னர் சுக்கநாத நாயக்கர்.
0: என்ன ஆச்சரியம்! என் நீண்ட நாள் கனவும் நேற்று நீ கண்ட கனவும் ஒன்றாகவே இருக்கிறதே.
1: என்னப்பா சொல்கிறீர்கள்?
0: ஆம், மன்னர் சொக்கநாதருக்கு ஏற்றவள் நீ என்று என் உள்மனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது.
1: அப்பா,
0: முடவன் கும்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுதான். ஆனால் நீ சகல சௌந்தரியங்களும் நிறைந்தவள். அன்பின் உறைவிடம், வீரத்தின் விளைநிலம், அழகின் அவதாரம். நீ சேர வேண்டிய இடம் சொக்கநாதரின் அரண்மனை என்று யாரோ என் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
1: அப்பா,
0: இப்போது நீ கண்ட கனவும் என் எண்ணத்தின் பிரதிபலிப்பாகவே இருக்கிறது. இது என்ன, தற்செயலான ஒரு நிகழ்வா அல்லது தெய்வத்தின் வழிகாட்டலா?
1: அப்பா, எதுவாயிருந்தாலும் மறந்துவிட வேண்டியதுதான்.
0: ஏனம்மா அப்படி சொல்லுகிறாய்?
1: ஆமாப்பா, நடக்காததை நினைத்து ஏமாறுவதை விட நடப்பதை நினைத்து திருப்தி அடைவதுதான் மேல் என்று நீங்கள் தானே சொல்வீர்கள்?
0: இல்லை அம்மா, இல்லை. இது தெய்வத்தின் கட்டளை. எண்ணெயில் மூழ்கிய திரியை வெளியே எடுத்து விட்டிருக்கிறாய். இனி தீபத்திற்கு ஒளி தர வேண்டியது என் வேலை. அதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நீ போய் ஓய்வெடுத்துக் கொள்ளு.

0: தஞ்சை மாமன்னருக்கு வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரின் வணக்கம்.
1: வாருங்கள் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கர் அவர்களே, விருந்தினர் மாளிகையில் சகல வசதிகளும் கிடைத்தனவா?
0: எந்த குறையும் இல்லை அரசே, நன்றாக கவனித்துக் கொண்டார்கள்.
1: மதுரை பேரரசர் சொக்கநாத நாயக்கரின் மிகவும் நம்பிக்கைக்குரிய பிரதான அமைச்சர் தாங்கள். தாங்களே இங்கு தூதுவராக வந்திருப்பதால் தங்கள் வருகையில் ஏதோ முக்கியமான தகவல் இருக்கும் என எண்ணுகிறேன்.
0: ஆம் அரசே, நல்ல செய்திதான்.
1: நல்ல செய்தியா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியவன் நான். விவரத்தை சொல்லுங்கள்.
0: நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் இதுவரை திருமணத்தில் விருப்பமின்றி இருந்தார் எங்கள் அரசர் சொக்கநாதர். தங்கள் குமாரத்தி இளவரசி மோகனாங்கியின் அழகிய தோற்றத்தை ஓவியத்தில் பார்த்த பிறகு இப்போது திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்.
1: என்ன,
0: இளவரசியார் எங்கள் நாட்டின் பேரரசியாக வருவதை எங்கள் நாட்டு மக்களும் விரும்புகிறார்கள். மதுரை அரசும் தஞ்சையும் திருமண ஒப்பந்தத்தால் ஒன்றுபடும் நன்னாளை நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். என்ன அரசே, சிந்தனையில் அழிந்து விட்டீர்கள்?
1: அமைச்சரே, இந்த விதத்திலாவது சொக்கநாதன் என்னை பணிய வைத்து விடலாம் என்று கனவு காண்கிறானா?
0: அரசே, பொறுமை காக்க வேண்டும். இந்த திருமண பந்தம் நம்மிடையே உள்ள பல மனவேற்றுமைகளுக்கு விடை கொடுத்துவிடும். போர் மேகங்களின் வேகம் கூட தணிந்துவிடும்.
1: நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். போரில் பணிய வைக்க முடியாத என்னை திருமணத்தின் மூலம் பணிய வைத்து விடலாம் என்பதுதானே சொக்கநாதனின் திட்டம்.
0: அரசே, தங்களிடமிருந்து இந்த அளவு கோபத்தை நான் எதிர்பார்க்கவில்லை.
1: நடந்ததை மறப்பது மற்றவர்களுக்கு எளிதாக இருக்கலாம், அடிபட்ட வலி எனக்குத்தான் தெரியும். என்னை எதிர்த்து போரிட்ட மராட்டிய தளபதி சாக்கோஜிக்கு உதவியவன் சொக்கநாதன். உதவி கேட்ட என்னை புறக்கணித்து விட்டதும் அல்லாமல் சாக்கோஜிக்கு படைபலம் தந்து உதவியதன் மூலம் என் முதுகில் குத்தியவன் சொக்கநாதன்.
0: அரசே, நடந்ததற்கான காரண காரியங்களை கூறி விவாதிக்க விரும்பவில்லை. முரண்பாடுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் தவிர்க்க வேண்டிய நேரம் இது. கனிந்து வரும் வேளையில் சினம் தவிர்ப்பதே சாலச் சிறந்தது. தங்கள் அரசுக்கும் இளவரசியார் மோகனாங்கிக்கும் எல்லா வகையிலும் பொருத்தமானவர், தகுதி படைத்தவர் எங்கள் அரசர் சொக்கநாதர்.
1: என் மகளை மனம் புரிய எந்த வகையில் தகுதி படைத்தவர் உங்கள் அரசர்?
0: அரசே, தங்கள் பேச்சின் உள் அர்த்தம் எனக்கு விளங்கவில்லை.
1: இன்று சொக்கநாதன் மதுரை அரசனாக இருக்கலாம், அரச வம்சமாக நீங்களும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சொக்கநாதனின் முன்னோர்கள் யார்? விஜயநகர மன்னரிடம் அடப்பக்காரனாக கை கட்டி வாய் பொத்தி சேவகம் புரிந்த வம்சம் தானே.
0: அரசே, உண்மைக்கும் உழைப்பிற்கும் கிடைத்த பரிசாகத்தானே நாடாளும் மன்னர்களாக உயர்ந்திருக்கிறார்கள்.
1: அடித்தளம் அடிமைத்தனம் என்பதுதானே உண்மை.
0: அரசே, எங்கள் மாமன்னர் அரச குடும்பத்தில் பிறந்தவர்தான். இந்த திருமண உறவும் புதியதல்லவே. இதற்கு முன்னதாகவே தஞ்சை மாமன்னரின் மகளை எங்கள் திருமலை நாயக்க மாமன்னர் மனம் புரியவில்லையா?
1: அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். எங்கள் அரசகுமாரி திருமலை நாயக்கரிடம் பட்ட அவமானம் என் மகளுக்கும் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை.
0: அரசே, தாங்கள் ஒரு முடிவோடு பேசுவதாக நான் எண்ணுகிறேன். திருமலை நாயக்கர் காலத்து அவமரியாதைக்கும் எங்கள் மன்னருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.

0: ஒரு உண்மையை நீங்கள் மறுக்க முடியாது. மதுரையும் தஞ்சையும் ஒரு மரத்திலிருந்து பிரிந்த கிளைகள். நமக்கிடையே உள்ள பகைமை எதிரிகளின் ஊடுருவலுக்கு வழிவகுத்து விடக்கூடாது. இதை தங்களின் சொந்த பிரச்சனையாக பாராமல் நாட்டின் நலங்கருதி பார்க்க வேண்டும். இருமனம் கலந்ததுதான் திருமணம். எங்கள் மன்னரின் இசைவை நான் தெரிவித்து விட்டேன். இளவரசியாரின் மனதையும் தாங்கள் புரிந்து கொண்டால் நலம் பயக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
1: ஆடு பகை குட்டி உறவாகி விடுமா என்ன? என் கருத்துத்தான் என் மகளின் கருத்தாகவும் இருக்கும். ஆனாலும் இது பற்றி என் மகளிடம் பேசுகிறேன்.
0: அரசே, தங்கள் குமாரத்தி மீது நீங்கள் கொண்ட பாசம் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. நல்ல செய்தியோடு மதுரை செல்ல வழியும் கிடைத்திருக்கிறது. நன்றி அரசே.
1: விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுங்கள். மீண்டும் சந்திப்போம். அமைச்சரே.
0: என்ன அரசே?
1: உறங்கி ஓய்வெடுங்கள். கனவுகளுக்கு அங்கு இடம் வேண்டாம்.

0: மாமன்னருக்கு வணக்கம். தஞ்சையில் இருந்து அமைச்சர் வேங்கடகிருஷ்ணப்பர் மன்னருக்கு ஒரு லிகிதம் அனுப்பியிருக்கிறார்.
1: கொடு. மாமன்னர் சொக்கநாதருக்கு சிரம் தாழ்ந்த வணக்கம். தஞ்சையிலிருந்து வேங்கடகிருஷ்ணப்பர் வரையும் நிருபம்.
2: மன்னரிட்ட ஆணைப்படி தஞ்சை அரசர் விஜயராகவ நாயக்கருடன் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறேன். தங்களின் சுமூகமான எதிர்பார்ப்புக்கு மாறாக தஞ்சை மன்னரின் அணுகுமுறை சற்று ஏமாற்றம் தருவதாகவே இருக்கிறது.
1: என்ன?
2: மன்னரின் கோபம் சற்றும் தணியவில்லை, பிடிவாத போக்கும் மாறவில்லை. ஆனாலும் இளவரசி மோகனாங்கியின் விருப்பத்திற்கு மாறாக அரசர் எந்த முடிவும் எடுக்க மாட்டார் என்று அவர் பேச்சிலிருந்து அறிந்து கொண்டேன். மகள் மீது அவர் கொண்ட அளவு கடந்த பாசம் நான் தூது வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் சக்தி படைத்ததாகவே இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இன்றைய நிலை காய் என்றாலும் அதுவே நாளை கனியாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. நல்ல செய்தியோடு மன்னரை நேரில் சந்திக்கிறேன்.
1: விஜயராகவா,
3: அப்பா அழைத்தீர்களாமே. என்னப்பா வழக்கமான உற்சாகத்தை காணும்? தஞ்சை மன்னருக்கு ஏதும் குழப்பமா?
4: ஆம் மோகனா, சற்று குழப்பத்தில் தான் இருக்கிறேன்.
3: ஓ, என்னை பற்றி உங்களுக்கு கவலை வந்துவிட்டது. இன்னும் என்னப்பா குழப்பம்? நான் தான் கிடைத்து விட்டேனே.
4: நீ கிடைத்து விட்டாய். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும் அல்லவா?
3: அப்பா, எதை பற்றி சொல்கிறீர்கள்?
4: உன் திருமணத்தை பற்றி சொல்லுகிறேன்.
3: அதற்கென்னப்பா இப்போது அவசரம்?
4: ஆண்டவன் உனக்கு அழகை அள்ளி தந்திருக்கிறார். ஆளும் அரசர்கள் சும்மா இருப்பார்களா? தூது அனுப்புகிறார்கள்.
3: நீங்கள் சொல்வதை பார்த்தால் மதுரையிலிருந்து வந்த தூதுவர்?
4: உன் கணிப்பு சரிதான். சொக்கநாத நாயக்கருக்கு நீ வேண்டுமா? என்னம்மா அமைதி காக்கிறாய்? எனக்கு தெரியும், என் எதிரியை நீயும் எதிரியாகத்தான் நினைப்பாய்.
3: அப்பா,
4: ஆனாலும் மகளே, இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. உன் மனதை திறந்து பதில் சொல்லலாம்.
3: அப்பா, இது நான் எதிர்பார்த்ததுதான்.
4: என்னம்மா சொல்கிறாய்?
3: ஆமப்பா, பசிப்பினி போக்க தாங்கள் ஒரு யாகம் நடத்தினீர்களே. பொன்னால் பசு உருவம் செய்து அதன் வயிற்றினுள் அமர்ந்து வேத மந்திர உச்சாடனங்களை ஓதி பிறகு வெளியே வந்து எண்ணற்ற ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்து அதன் நினைவு

0: சிறப்பாக நம் அரச குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் ஒரு ரத ஊர்வலம் நடத்தினோமே.
1: ஆமாம், அரசன் பசுவின் கர்ப்பத்திலிருந்து மீண்டும் மறுபிறப்பு எடுத்தால் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள துன்ப துயரங்கள் நீங்கும் என்று வேத விற்பனர்கள் கூறிய அறிவுரையின்படி செய்தேன்.
0: அந்த ஊர்வலத்தில் ஒரு தனி ரதத்தில் நான் அமர்ந்திருந்தேன். நாட்டின் பல பகுதியில் இருந்தும் மக்கள் திரண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மண்டபத்தின் தூண் அருகே ஒரு எளியவரை போல் உடையணிந்து மதுரை மன்னர் சொக்கநாதர் வைத்த கண் வாங்காது என்னையே பார்த்து கொண்டிருந்தார்.
1: என்னமா சொல்கிறாய்? சொக்கநாதனாவது இங்கே வருவதாவது? அப்படியே இருந்தாலும் அவன் தான் சொக்கநாதன் என்று உனக்கு எப்படி தெரியும்?
0: அருகில் இருந்த என் தோழி மதுரையை சேர்ந்தவள். அவள்தான் அடையாளம் காட்டினாள். அவரை பார்த்ததும் நானும் சற்று தடுமாறிவிட்டேன்.
1: என்ன?
0: அன்றிலிருந்து அவர் நினைவு இன்னும் என் மனதை விட்டு அகலவில்லை என்பதுதான் உண்மை.
1: என் பல தோல்விகளுக்கு காரணமானவன் சொக்கநாதன். நான் முதல் எதிரியாக நினைப்பதும் அவனைத்தான்.
0: அப்பா,
1: உன் மனதில் அவன் ஒரு பகைவனாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு எந்த உருவத்தில் இருந்தாலும் என் மனதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
0: அப்பா, எதிரி எப்போதும் எதிரியாகத்தான் இருக்க வேண்டுமா? எதிர்த்து நிற்கும் போது பகைவனாக இருக்கட்டும், நெருங்கி வரும்போது உற்றவனாக ஏற்றுக்கொள்வதில் தவறில்லையே.
1: தவறுதான். என் விருப்பத்திற்கு மாறாக நீ பேசிக் கொண்டிருப்பதும் தவறுதான்.
0: நான் தவறு செய்யும் நோக்கத்தில் பேசவில்லை. அப்பா, உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று தங்களுக்கு சத்தியம் செய்திருக்கிறேன். சத்தியம் தவறமாட்டேன் அப்பா.
1: மகளே.
2: அரசே, வணங்குகிறேன். லிங்கமநாயக்கரும் அவர் மகள் மங்கம்மாளும் தங்களை காண விருந்தினர் மாளிகையில் காத்திருக்கின்றனர்.
1: மோகனா, நீ சென்று அவர்களை கவனித்துக் கொள். நானும் சற்று நேரத்தில் அங்கு வந்து விடுகிறேன்.

0: மங்கம்மா.
1: மோகனா
0: வா, மங்கம்மா வா. உன்னை இவ்வளவு சீக்கிரத்தில் மீண்டும் சந்திப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை.
1: நானும் தான். திடீர் என்று அப்பா என்னிடம், நாம் உடனே தஞ்சை அரண்மனைக்கு செல்கிறோம், புறப்பட தயாராயிரு என்று சொன்னவுடன் என்னால் நம்பவே முடியவில்லை.
0: உன்னை பற்றி அப்பாவிடம் சொன்னதிலிருந்து அவரும் உன்னை காணும் ஆவலில் இருக்கிறார்.
1: மகிழ்ச்சியாக இருக்கிறது இளவரசி. தாங்கள் நலமாக இருக்கிறீர்கள் அல்லவா?
0: என்ன இது மங்கம்மா? இளவரசி, தாங்கள், போங்கள் என்று. மங்கம்மா, நான் என்றும் உனக்கு மோகனாங்கிதான். இந்த மரியாதை எல்லாம் வேண்டாமே.
1: இருந்தாலும்
0: இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் உன் உயிர் தோழிதான். மரியாதை கொடுத்து உயிரை எடுத்து விடாதே. மங்கம்மா, சற்று முன் வரை நான் மிகுந்த குழப்பத்தில் இருந்தேன். உன்னை பார்த்த பிறகுதான் என் மனம் சற்று தெளிவடைந்திருக்கிறது.
1: ஓ, அரசகுமாரிகளுக்கு கூட குழப்பம் வருமா என்ன?
0: அரசகுமாரிகளுக்கு என்ன, இதயம் கல்லாலானது என்றா நினைக்கிறாய்? அதிக குழப்பங்களே மேல்மட்டத்தில் தானே.
1: மோகனா, குழப்பம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
0: அது எனக்கும் என் தந்தைக்கும் இடையே சின்ன வாக்குவாதம்.
1: அப்படியானால் விருந்தாளியாக நான் வந்த நேரம் சரியில்லை என்று நினைக்கிறேன்.
0: இல்லை இல்லை, நீ வந்த நேரம்தான் சரி. காயத்திற்கு மருந்து போல.
1: அப்படியானால் நான் உன் விருந்தாளி இல்லை,
0: பிறகு
1: மருந்தாளி.
0: மங்கம்மா, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு வியப்பாகவும் பொறாமையாகவும் இருக்கிறது.
1: அப்படியா? ஏன்?
0: விகல்பமில்லாத உன் பேச்சு, நகைச்சுவை உணர்வு, கள்ளம் கபடமற்ற உன்னுடைய சிரிப்பு, அதே நேரத்தில் சீரிப்பாயும் சிங்கத்தின் போர் குணம், வட்டமிடும் வானத்து பறவை போல் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த சுதந்திரம்.
1: ஓ,
0: மனதை விட்டு சொல்கிறேன் மங்கம்மா, உன்னை அடைய போகும் மணாளன் மிகவும் கொடுத்து வைத்தவன். அவன் எங்கே இருக்கிறான் என்பதுதான் இன்னும் தெரியவில்லை.
1: மோகனா, ஆனால் எனக்கு தெரியும்.
0: ஓ, காதல் வயப்பட்டு விட்டு

0: என்று சொல்.
1: மோகனா, இது ஒருதலை காதல்.
0: அது வேற. ஆனால் என்ன மங்கம்மா, உன் மனதை திருடிய அந்த மன்மதன் யார் என்று சொல். என் தந்தையிடம் சொல்லி நானே அவனை இழுத்து வந்து உன் கழுத்தில் மாலையிடச் செய்கிறேன்.
1: மோகனா, அவரை அடைவது அத்துணை சுலபமல்ல.
0: அப்படியா? ஏன், உன் அவர் இந்த பூமியில் தானே இருக்கிறார்? பிறகு என்ன, என் உயிர் தோழிக்காக நான் எத்தனை தியாகங்கள் வேண்டுமானாலும் செய்து உன் மனதில் குடிகொண்டிருக்கும் அவரை உன்னிடம் கொண்டு வந்து நிறுத்துகிறேன்.
1: மோகனா, வானத்து நிலவை கையில் ஏந்த முடியுமா?
0: முடியாது.
1: என்னை பொறுத்தவரை அவர் வானத்து நிலவு.
0: மங்கம்மா, என்னை அருகில் வைத்துக் கொண்டு நம்பிக்கை இழந்து பேசுவதை முதலில் நிறுத்து. இதோ பார், அவர் பெயர், ஊர், அனைத்து விவரங்களையும் சொல். மற்றவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
1: மோகனா, மோகனா, அவர் ஊர் மதுரை. பெயர் சுக்கநாதர்.
0: மதுரை சுக்கநாதரா? நீ யாரை சொல்கிறாய்?
1: ஆம் மோகனா, மதுரை மாமன்னர் சுக்கநாத நாயக்கரைத்தான் சொல்கிறேன்.
0: மங்கம்மா,
1: பார்த்தாயா, பெயரை சொன்னவுடன் அதிர்ச்சியில் உறைந்து விட்டாய். இது நிறைவேறாது என்பது இப்போதாவது தெரிகிறதா?
0: மங்கம்மா, நிறைவேறாது என்று ஏன் நினைக்கிறாய்? இதுதான் நடக்கும் என்று விதி இருந்தால் அது நடந்தே தீரும். மங்கம்மா, நான் வணங்கும் தெய்வத்தின் சாட்சியாக சொல்கிறேன், உன் மனதில் இருப்பவனே உனக்கு மாலையிடுவான்.
1: மோகனா,
0: இந்த மோகனாங்கியின் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை.
1: மோகனா,

0: மோகனாங்கி.
1: அப்பா.
0: என்னம்மா இது? உவப்பும் உற்சாகமும் பொங்கி வழியும் இந்த மன்னர் விஜயராகவன் மகளின் முகம் இன்று களையிழந்து இருள் பொழிந்து காணப்படுகிறதே. ஒரு வகையில் உன் முகவாட்டத்திற்கு நானே காரணமாகிவிட்டேனா மோகனாங்கி? என் மீது உனக்கு கோபம் தானே?
1: இல்லை அப்பா, இல்லை. உங்கள் மீது கோபம் கொள்ளும் அளவிற்கு நீங்கள் என்னை வளர்க்கவில்லை. நான் கேட்டது எதையும் தர மறுத்ததில்லை. நான் கேட்காமலேயே தங்களிடமிருந்து பெற்றதுதான் அதிகம். அப்பா, உங்கள் உணர்வுகளை நான் மதிக்க பழகிவிட்டேன். பின் கோபத்திற்கு இடமேது?
0: உண்மைதான் மகளே, என் உணர்வுகளை நீ மதிப்பது போல் உன் உணர்வுகளையும் நான் மதித்திருக்க வேண்டும். என் கோபம், என் பிடிவாதம், சுயநலம் என்னையும் தாண்டி உன்னை பாதிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மோகன். நான் தவறிழைத்து விட்டேன்.
1: அப்பா,
0: என்னை மாற்றிக்கொள்வது என்ற முடிவுக்கு நான் இப்பொழுது வந்துவிட்டேன். இப்போதே அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரை அழைத்து பேசுகிறேன்.
1: அதற்கு அவசியமே இல்லை அப்பா. நான் மதுரை மன்னரை மறக்க முடிவெடுத்து விட்டேன்.
0: மகளே, என்னால் தானே இந்த முடிவு?
1: இல்லை அப்பா, இதுதான் நடக்கும் என்று விதி முடிவு எடுத்து விட்டால் மனிதனின் மதி கூட தரிகிட்டு போகும் என்று நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே. அந்த விதி எடுத்த முடிவு,
0: விதி எடுத்த முடிவாக இருந்தாலும் சரி, இல்லை நீ எடுத்த முடிவாக இருந்தாலும் சரி, என் மனம் இப்போதுதான் அம்மா அமைதி அடைந்திருக்கிறது. அந்த சொக்கநாதனிடம் மண்டியிட வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்று கலங்கி நின்றேன். மோகனாங்கியாய் முடிவு எடுக்காமல் என் மகளாய் நீ எடுத்த முடிவு என் தன்மானத்தை காப்பாற்றிவிட்டது. எனக்கு ஏற்பட இருந்த அவமானம் தவிர்க்கப்பட்டு விட்டது. சொக்கநாதன் வைத்த குறி தப்பிவிட்டது. இப்போதே அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரை அழைத்து வெறுங்கையோடு வந்த வழி பார்த்து போ என்று சொல்லிவிடுகிறேன். யாரங்கே?
2: அரசே, வணங்குகிறேன்.
0: விருந்தனர் மாளிகையில் தங்கியிருக்கும் மதுரை அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரை உடனே அழைத்து வா.
2: அரசே, மதுரை அமைச்சர் விருந்தினர் மாளிகையை காலி செய்துவிட்டு மதுரைக்கு சென்று விட்டாராம். அந்த தகவல் இப்போதுதான் வந்தது.
0: என்ன ஆணவம்! என்னிடம் கூட தெரிவிக்க

0: மதுரை மாமன்னர் சொக்கநாதருக்கு வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரின் வணக்கம்.
1: வாருங்கள் அமைச்சரே, வாருங்கள். உங்கள் வருகையைத்தான் நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறேன். என்ன, இனிய செய்தியோடு தானே வந்திருக்கிறீர்கள்?
0: மன்னிக்க வேண்டும் அரசே, என்னால் தங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வர முடியவில்லை.
1: என்ன சொல்கிறார் விஜயராகவ நாயக்கர்?
0: மன்னா, தங்கள் மீது தனியாத கோபத்தில் இருக்கிறார் தஞ்சை மன்னர்.
1: யார் மீது யார் கோபம் கொள்வது? இவர் மதுரைக்கு இழைத்த தீங்குகள் அனைத்தையும் மறந்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தூதுவிட்ட என்னிடம் என்ன குறை காணுகிறார் தஞ்சை மன்னர்?
0: மன்னா, விஜயநகர மன்னர்களின் பரம்பரையைச் சேர்ந்த அவருக்கு தாங்கள் சமமான தகுதி படைத்தவர் இல்லையாம்.
1: தகுதி இல்லை என்றால்?
0: விஜயநகர அரசர்களிடம் கைகட்டி வாய்ப்பொத்தி சேவகம் செய்த அடிமை வம்சத்திலிருந்து வந்தவராம் தாங்கள்.
1: என்ன,
0: அடப்பக்காரர்களாக வாழ்ந்தவர்களின் வாரிசுக்கு தன் பெண்ணை கொடுப்பது அவமானம் என்கிறார்?
1: சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறார் விஜயராகவர். ஏன், என் பாட்டனார் திருமலை நாயக்கருக்கு பெண் கொடுத்த போது இந்த அவமானம் கண்ணில் படவில்லையா?
0: அதற்கும் ஒரு கதை சொல்கிறார். திருமலை நாயக்கர் மன்னர் தஞ்சை அரசியை கொடுமைப்படுத்தி கொன்றுவிட்டாராம்.
1: ஓ, வீணர்கள் பரப்பிய கட்டுக்கதையை நம்மிடமே அவிழ்த்து விடுகிறாரா விஜயராகவர்?
0: மன்னா, இளவரசி மோகனாங்கியின் மீது தாங்கள் கொண்ட காதலை கொச்சைப்படுத்தி தஞ்சை மன்னர் தங்களை பழிவாங்க பயன்படுத்திக் கொண்டதாகவே நான் நினைக்கிறேன். மன்னா, தாங்கள் கொடுத்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார் தஞ்சை மன்னர். கேடு வரும்போது சிந்தனையும் தடுமாறும் என்பதற்கு அவர் மட்டும் விதிவிலக்கா என்ன? நடந்தவை அனைத்தையும் கெட்ட கனவாக எண்ணி மறந்து விடுங்கள் மன்னா.
1: மறப்பதா? என்னையும் என் முன்னோர்களையும் இழித்தும் பழித்தும் பேசியவனை மறப்பதா? பெண் பித்தனாக இந்த சொக்கநாதனை எண்ணி எள்ளி நகையாடியவனை மறப்பதா? சொந்த நாட்டு மக்கள் சோற்றுக்கு வழியின்றி தவிப்பதை மறந்தவனை மறப்பதா? அமைச்சரே.
0: மன்னா,
1: என்னையும் என் நாட்டு மக்களையும் அவமானப்படுத்திய விஜயராகவ நாயக்கர் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். இன்றே நம் படை அணிவகுக்கட்டும். நாம் யார், நம் சக்தி என்ன என்பதை தஞ்சை மன்னன் புரிந்து கொள்ளட்டும். நானே தலைமை ஏற்று தஞ்சை நோக்கி புறப்படுகிறேன். புறப்படுங்கள் சேனையோடு. என்னை ஆட்கொண்ட தெய்வம் மதுரை மீனாட்சி மீது ஆணை.

0: அமைச்சர் வெங்கடகிருஷ்ணப்பரே.
1: மன்னா,
0: நாளைய போருக்கான வியூகம் என்ன?
2: அரசே, அரசே.
0: என்ன?
2: ஒரு பெண் உளவாளியை பிடித்திருக்கிறோம்.
0: என்ன, போர் முனையில் பெண் உளவாளியா?
2: துணியால் முகத்தை மறைத்தபடி கையில் கத்தியோடு தாங்கள் தங்கியிருக்கும் இந்த பாசறையை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தால் கையும் களவுமாய் பிடித்து விட்டோம். அரசே, அவளை இங்கே அழைத்து வர தங்களின் அனுமதி வேண்டும்.
0: அழைத்து வாருங்கள். பெண்ணே, யார் நீ?

0: அச்சுறுத்தும் இந்த போர்ச்சூழலில் தனியொருத்தியாக வந்திருக்கிறாய். உனக்கு என்ன வேண்டும்?
1: தாங்கள் தான்.
0: நானா? என் காவலர்கள் கணித்தது சரிதான். நீ என்னைத்தான் குறிவைத்து வந்திருக்கிறாய். உனக்கு நான் வேண்டுமா அல்லது என் உடைமைகள் வேண்டுமா?
1: உயிர்ப்பிச்சை வேண்டும்.
0: போர் முனையில் உயிர்ப்பிச்சையா? ஆராய் ஓடும் செங்குருதி, மரண ஓலங்கள், பகை தீர்க்கும் ஓங்கார குரல்கள், எங்கும் உயிரற்ற உடல்கள். இந்த யுத்த பூமியில் உயிர்ப்பிச்சை கேட்டு வந்திருக்கிறாய். பெண்ணே, உனக்கே இது வேடிக்கையாக தோன்றவில்லை?
1: சிதைந்து போன சடலங்கள், மண்ணோடு மண்ணாய் மக்கிவிட்ட இரத்த வாடை, யாருக்காகவோ போரிட்டு தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்யும் வீர மறவர்களின் அவலக் குரல்கள், இவையெல்லாம் தங்களுக்கு மட்டும் வேடிக்கையாக தெரிகிறதா?
0: பெண்ணே, நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் தெரியுமா?
1: தெரியும். மதுரை மண்டலத்தின் ஏகபோக அதிபதி, ஆட்சி அதிகாரத்தை கையிலேந்தி கோலோச்சும் மாமன்னர் சொக்கநாத நாயக்கர் பெருமானிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: என்னிடமே இத்தனை துணிச்சலாக பேசும் நீ ஒரு சாதாரண பெண்ணாக இருக்க முடியாது. யார் நீ? முதலில் முகத்தை மூடியிருக்கும் முகத்திரையை அகற்றிவிட்டு பேசு. நீ இளவரசி மோகனாங்கிதானே? ஆமாம், உன் அரண்மனை அங்கே சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. நீ எப்படி இங்கு வந்தாய்?
1: தஞ்சை எல்லையில் இருக்கும் இந்த போர்முனை பகுதிக்கும் அந்த புறத்திற்கும் ரகசிய வழி உண்டு.
0: இருக்கட்டும், அதற்காக ஆபத்து நிறைந்த இந்த போர்ச்சூழலில் தனித்து நீ இங்கு வந்திருப்பது சரியான செயல் அல்ல. மரணத்தை விலைக்கு வாங்குவதை போன்றது. விவேகமற்ற இந்த செயல் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். உடனே இந்த இடத்தை விட்டு வெளியேறு.
1: நான் வெளியேறுவது இருக்கட்டும். எந்த நோக்கத்திற்காக இந்த போரை துவங்கினீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன்.
0: என்ன சொல்கிறாய்?
1: இந்த மோகனாங்கியை பெண் கேட்டு வந்த ஆரம்பம்தான் இன்று இந்த போரில் வந்து முடிந்திருக்கிறது. இதோ நானே இங்கு வந்துவிட்டேன். நீங்கள் விரும்பிய மோகனாங்கி தங்கள் முன் நிற்கிறேன். முதலில் போரை நிறுத்துங்கள்.
0: தவறிழைத்து விட்டாய் மோகனாங்கி. பெண் கேட்ட படலம் வஞ்சம் தீர்க்கும் அவலம் அல்ல. நட்புறவினை புதுப்பித்துக் கொள்ளவில்லை உன் தந்தை. பெண் மறுப்போடு நிறுத்திக் கொண்டிருந்தால் என் வழி பார்த்துக் கொண்டிருப்பேன். அதையும் தாண்டி என் தன்மானத்தை சீண்டி என்னையும் என் வம்ச வழியையும் அற்ப பதராக எண்ணி அவமானப்படுத்தி விட்டார் தஞ்சை மன்னர். இன்று நடக்கும் யுத்தம் உன்னிமித்தம் அல்ல, என் மீது உமிழப்பட்ட எச்சில் கரையை துடைக்கும் சபதம். இதில் உன் பங்கு எங்கே இருக்கிறது? வீண் சிந்தனைக்கு இடம் தராமல் முதலில் இந்த இடத்தை விட்டு வெளியேறு.
1: அரசே, என்னை வெளியேற்றுவதில் தாங்கள் காட்டும் ஆர்வத்திற்கு மிக்க நன்றி. என் தந்தையின் செயல்களுக்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். போதும் அரசே, போதும் வீழ்ந்த உயிர்கள். இருப்பவைகளையாவது விட்டு வையுங்கள் அரசே. அரசே, தாங்கள் எத்தனை விளக்கங்களை எடுத்து வைத்தாலும் இந்த போரின் முளை குறித்து நான் தான். என் பொருட்டு நிகழும் எந்த இழப்புகளும் என் இதயத்தை வாட்டி வதைக்கவே செய்யும். இனியும் என் இதயம் தாங்காது. நிறுத்துங்கள் அரசே, போதும் மனித வேட்டை, போரை நிறுத்துங்கள். போதும் அரசே, போதும்.
0: எழுந்திரு மோகனாங்கி, எழுந்திரு. என்னை ஒரு நர வேட்டைக்காரனாகவே நினைத்து விட்டாய். இல்லை, மனித மனங்களை என் வசப்பு

0: நடத்தவே விரும்புகிறவன் நான். உன் இளகிய மனம் ஏனும் தந்தைக்கு இல்லாமல் போய்விட்டது. பகையை தேடி அலைவதற்கா நாம் பிறப்பெடுத்தோம்? கூடும் உறவுக்காக தேடி வந்த என்னை புரிந்து கொண்டிருந்தால் எல்லாம் நலமாக முடிந்திருக்கும். கைமீறி காரியங்கள் நடந்துவிட்ட பிறகு உன் கூக்குரலால் நடக்கப் போவது என்ன? ஆனாலும் உன் மனசாட்சிக்கு மதிப்பளிக்கிறேன். நிறுத்துகிறேன், உடனே போரை நிறுத்துகிறேன்.
1: நன்றி அரசே, நன்றி. உங்கள் எதிரியின் மகள் என்று தெரிந்தும் மனமிறங்கி என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க நன்றி.
0: மோகனாங்கி, இப்போதும் கூட உன் தந்தையை நான் எதிரியாக நினைக்கவில்லை. நான் போர் தொடுத்தது உன் தந்தையின் வெற்றியை தோற்கடிப்பதற்காக அல்ல, என்னை தீண்டிய தோல்வியை தோற்கடிப்பதற்காகத்தான். உன்னை போன்ற ஒரு நல்மகளை பெற்றவரை நான் புறக்கணிக்க முடியுமா? மோகனா, உன் மேன்மையான இதயத்தை போற்றுகிறேன். உயிரை துச்சமாக மதித்து எதிரியின் கோட்டைக்குள்ளேயே நுழைந்து போர் வீரர்களுக்காக உயிர்ப்பிச்சை கேட்ட பெண்ணே, உன்னை அடைய முடியாத நான் உண்மையில் துர்பாகியசாலி.
1: காலம் கடந்த வார்த்தைகளால் என்ன பயன்? ஆனாலும் தங்களுக்காக ஒரு பாக்கியசாலி காத்திருக்கிறாள்.
0: என்ன சொல்கிறாய் மோகனா?
1: ஆமரசே, தங்களுக்கு மிகவும் பொருத்தமானவள். அழகு, அறிவு, வீரம், பண்பு இவை அனைத்தும் நிறைந்த ஒரு பெண் தங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். என்னால் இழந்த தங்கள் அமைதியின் வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய சக்தி படைத்தவள் அவள்தான்.
0: அப்படியா? யார் அந்த பெண்?
1: மங்கம்மாள்.
0: மங்கம்மாளா?
1: தங்கள் பார்வையின் அர்த்தம் எனக்கு புரிகிறது அரசே. பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமற்ற கோரிக்கை வைக்கும் இவள் பைத்தியக்காரியா என்றுதானே பார்க்கிறீர்கள்? நீங்கள் நினைப்பது கூட சரியாக இருக்கலாம். நாளை அரண்மனையை எட்டியவுடன் ஒரு செய்தி தங்களுக்கு வந்து சேரும். தாங்களும் என்னை புரிந்து கொள்வீர்கள். நான் போகிறேன், நான் போகிறேன் அரசே, போகிறேன்.

0: அமைச்சரே.
1: மன்னா,
0: உங்களைத்தான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். போரை நிறுத்திவிட்டீர்கள் அல்லவா? நமது படைகள் திரும்பிவிட்டனவா?
1: மன்னா, போர் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனால் படைவீரர்களை திரும்ப பெறவில்லை.
0: ஏன்
1: மன்னா? ஒரு துன்பகரமான செய்தி.
0: என்ன?
1: தங்கள் உத்தரவு எங்களுக்கு கிடைத்த சற்று நேரத்திற்கு முன்பு தஞ்சை மன்னர் விஜயராகவர் நமது படைத்தளபதி அழகிரி நாயக்கரால் கொல்லப்பட்டு விட்டார்.
0: என்ன, விஜயராகவர் இறந்து விட்டாரா?
1: ஆம் மன்னா, நாங்களும் அவரை சரணடைந்து விடும்படி பலமுறை எச்சரித்தோம். ஆனால் அவர் மூர்க்கத்தனமாக போராடி தன் மரணத்தை தானே தேடிக்கொண்டு விட்டார்.
0: மாமன்னர் விஜயராகவருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிப்பதை தவிர வேற என்ன செய்வது? எந்த நோக்கத்திற்காக போர் நிறுத்தத்திற்கு உத்தரவிட்டேனோ அந்த நோக்கமே நிறைவேறாமல் போய்விட்டது.
1: அது மட்டுமல்ல மன்னா, இன்னும் ஒரு துக்ககரமான செய்தி. எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை மன்னா.
0: அமைச்சரே, நம் படைவீரர்களுக்கு பெரிய அளவில் ஆபத்து ஒன்றும் இல்லையே.
1: இல்லை மன்னா, தன் முடிவை நன்கு அறிந்து கொண்ட தஞ்சை மன்னர் தனக்கு பிறகு தன் அரண்மனையைச் சேர்ந்த பெண்கள் எதிரி

0: கைகளில் சிக்கிவிடக் கூடாது என்று.
1: கூடாது என்று?
0: அரண்மனை அந்தப்புறத்தையே தீக்கிரையாக்கிவிட்டார்.
1: என்ன?
0: வெடிபொருட்களால் நிரப்பி அந்தப்புறம் முழுவதையும் எரித்து சாம்பலாக்கிவிட்டார் மன்னா.
1: ஐயோ,
0: பெண்கள் யாரும் தப்பவில்லை.
1: அப்படியானால் மோகனாங்கி
0: மன்னா, இளவரசி யாரும் கொடிய தீயில் கருகிவிட்டார்.
1: மோகனா, மோகனா, என்ன கொடுமை, என்ன கொடுமை! நேற்று இரவு இதே இடத்தில் என்னிடம் கதறி அழுது, போரை நிறுத்துங்கள், போரை நிறுத்துங்கள் என்று மன்றாடினாளே மோகனாங்கி, மோகனாங்கி! போதும், நிறுத்து நரவேட்டையை என்று என்னை சாடிய அந்த மென்மையான உடல் இன்று எரிந்து சாம்பலாகிவிட்டதா? இருக்கும் உயிர்களையாவது காப்பாற்றுங்கள் என்று சொன்னாளே, அது அவள் உயிரை சேர்த்து இல்லையா? மனித உயிர்களை காக்க வேண்டிய மன்னர் பதவி மயானங்களை அல்லவா தேடிக்கொண்டிருக்கிறது?
0: மன்னா, இளவரசி மோகனாங்கி தங்களை சந்தித்தாரா?
1: ஆம், ஆம். ஆனால் சந்திக்காமலேயே இருந்திருக்க கூடாதா? சந்திக்காமலேயே இருந்திருக்க கூடாதா? தவறிழைத்து விட்டேன், மன்னிக்க முடியாத தவறிழைத்து விட்டேன்.
0: இல்லை மன்னா, நடந்தவைகள் அனைத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டியவர் தஞ்சை மன்னர்தான். இதில் தாங்கள் மனம் வருந்த ஏதுமில்லை என்பதே என் தாழ்மையான அபிப்பிராயம்.
1: உண்மைதான். என் மன வருத்தத்தால் விழுந்துவிட்ட உயிர்கள் மீண்டும் எழவா போகிறது?
0: மன்னா, தாங்கள் உத்தரவு கொடுத்தால் தஞ்சை அரண்மனைக்குள் நுழைந்து விடலாம்.
1: இல்லை, மோகனாங்கி என்ற அழகிய மலரை பொசுக்கி சாம்பலாக்கிய அந்த அரண்மனையில் என் காலை பதிக்க நான் விரும்பவில்லை. வந்த வேலை முடிந்தது. படை வீரர்களை மதுரைக்கு திருப்புங்கள்.
0: உத்தரவு மன்னா.
1: அமைச்சரே.
0: சொல்லுங்கள் மன்னா.
1: தங்களிடம் தனிப்பட்ட சில விஷயங்கள் பேச வேண்டும்.
0: சொல்லுங்கள் மன்னா.
1: மங்கம்மாள் என்ற பெண்ணை தாங்கள் அறிவீர்களா?
0: அரசே, இது பற்றி நானே தங்களிடம் பேச நினைத்தேன்.
1: அப்படியா? ஆமாம், மோகனாங்கிக்கும் மங்கம்மாளுக்கும் என்ன தொடர்பு?
0: மன்னா, இளவரசி மோகனாங்கியின் உயிரையும் கற்பையும் கழுவர்களிடமிருந்து காப்பாற்றியவர் சாகச மங்கை மங்கம்மாள்.
1: ஓ, அந்த பெண் அத்துணை வீரம் படைத்தவளா?
0: ஆம் மன்னா, இளவரசிக்கு இணையான அழகு மங்கை. சகல போர்ப்பயிற்சிகளும் கற்றுத் தேர்ந்தவர். எல்லா நற்குணங்களும் கொண்ட பணிவான பெண்.
1: ஆமாம், அந்த பெண் எங்கே இருக்கிறாள்?
0: மங்கம்மாள் தங்களின் முன்னாள் தளபதி லிங்கமன் நாயக்கரின் புதல்வி மன்னா. என் மனதில் பட்டதை சொல்ல விரும்புகிறேன். தங்களின் அனுமதி வேண்டும்.
1: சொல்லுங்கள்
0: மன்னா. இளவரசி மோகனாங்கியின் இடத்தை மங்கம்மாவால் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் என்பது என் தாழ்மையான கருத்து. குழப்பமும் வேதனையுமான இந்த தருணத்தில் தங்களுக்கு ஒரு துணை நிச்சயமாக தேவை. தங்களின் நலனையும் இந்த நாட்டின் எதிர்கால நலனையும் கருதி தாங்கள் லிங்கமனின் புதல்வியை அரசியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
1: யாருக்கு யார் என்பதை விதி முடிவு செய்த பிறகு நான் மாற்று கருத்தா சொல்ல முடியும்? நான் சம்மதிக்கிறேன். ஆவண செய்யுங்கள்.
0: உத்தரவு மன்னா, உத்தரவு.
1: அமைச்சரே, இது என் உத்தரவு அல்ல, மோகனாங்கியின் உத்தரவு. என் பொருட்டு தன் உயிரை மாய்த்துக் கொண்ட அந்த தியாக மங்கையின் ஆன்மா சாந்தியடைய நான் எடுத்த முடிவு. கசப்பான அனுபவங்களை மறந்து

0: ஒரு இனிய உதயம் புறப்பட இந்த திருமணம் வழிவகுக்கட்டும். நாயக்க மகாதேவி மங்கம்மாளை வரவேற்க மன்னன் சொக்கநாதன் காத்திருக்கிறார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாயக்க மகாதேவி நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்தவர்கள் எஸ் ராஜகுமார் மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கர், வி விஸ்வேஸ்வரன் அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்பர், பி நடராஜன் தஞ்சை மன்னர் விஜயராகவ நாயக்கர், லிங்கமன் ஆதி நெடுஞ்செழியன், மங்கம்மாள் பி மேரி பிரபா, இளவரசி மோகனாங்கி ஆர் கே ரேவதி. அமைப்பில் உதவி லக்ஷ்மி பாஸ்கரன். அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

மேடை நாடக பாடல் ஒன்று கேட்டீர்கள். நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 5 மணி. ஆகாஷ்வாணி

0: கரைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கஸ்கஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற பராஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 5:02.

0: நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கேட்கலாம். பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களது விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 9344-90108. உள்ளூர் நேயர்கள், வெளியூர் நேயர்களுக்கான எண் 9342-90108. புதிய நேயர்கள் 8300-119108 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் அனுப்பும் நேயர்கள் 8300-119108 என்ற எண்ணிற்கு உங்களது விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற படம், உங்களுடைய ஊர் பேர் எல்லாத்தையும் ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் டைப் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். மலர்கள் பலவிதமாக இருந்தாலும் ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு, ஒவ்வொரு நிறம் உண்டு. உங்கள் மனதில் வாடாமலரை போன்று வாடாமல் இருக்கும் அந்த இனிமையான பாடல்களை இன்றைய உங்கள் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர், ஹலோ, வணக்கம்.
1: மாலை வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடலோடு இன்றைக்கு வந்த முதல் நேயரா வந்திருக்கீங்க?
1: ஆமாங்க மேடம், அருமையான பாடல். மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்திலிருந்து தென்றலில் ஆடும் கூந்தலில் கண்டேன் மழை கொண்ட மேகம் என்ற பாடல்.
0: ஓகே, அந்த இனிமையான வரிகளோட அந்த இனிமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்க, கேட்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.

வாடாமல நிகழ்ச்சியில் ஒரு இனிமையான பாடலை கேட்டோம். கே ஜே எஸ்தாஸ் மற்றும் பி சுஷிலாவின் இனிமையான குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில். நிலையத்தில் நேரம் 5:09. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு விருப்ப பாடலை தெரிவித்திருக்கும் நேயர் செம்பனார் கோயில் ஸ்ரீராமலு அவர்களின் விருப்ப பாடலாக மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து அவரது விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு இனிமையான பாடல் வாடாமலர் நிகழ்ச்சியில் அடுத்ததாக

0: நிலையத்தில் நேரம் 5:12. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. பொன்மலை பொழுது நிகழ்ச்சி நேயர்கள் உங்களது விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வான்வெளியில் வர்ணகாலம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு மாலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை நரசீபுரம் என் கே கந்தசாமி.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்காக அப்ளை பண்ணலாம்
1: மேடம்? அழகு நிலா படத்துல உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் போடுங்க மேடம்.
0: ஓகே, அழகு நிலா திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடா மலர். இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேருக்கான பாடல், கோவையிலிருந்து அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன் மற்றும் பீலமேடு கிருஷ்ணவேணி இவர்களது விருப்ப பாடலாக ஒரு இனிமையான பாடலை கேட்கலாம்.

0: கல்யாணமாம் கல்யாணம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் இனிமையான குரலில் ஒலித்திருந்த பாடல். நிலைத்து நேரம் 5:22. நிகழ்ச்சி நடத்த நேயர் ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம், நான் குமரகுண்ட வடதில் இருந்து சுப்லட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சுப்லட்சுமி, என்ன பாடல் உங்களுக்காக பிளே பண்ணலாம்?
1: நினைத்ததை முடிப்பவன் இருந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து.
0: ஓகே, அப்படியே அந்த பாடலை கேளுங்க சந்தோஷமா. ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.

0: நேயர்கள் எல்லாரும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில்.
1: நினைத்தாலே இனிக்கும்.
0: விருப்ப பாடலை கேட்கலாம். இந்த விருப்ப பாடலை தெரிவித்திருக்கும் நேயர் நெகமம் சரவணகுமார், அனிதா வடிவேல் இவர்களது விருப்ப பாடலாக அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்கலாம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா அவர்களின் இனிமையான குரலில் ஒலித்தது அந்த பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து. நிலைத்த நேரம் 5:32. உங்கள் ஊட்டியஃபம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர். இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியிலிருந்து தேவி பாலசுப்ரமணியம். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நலமா இருக்கேன்.
0: ஓகே, என்ன பாடல் உங்களுக்காக இன்னைக்கு ப்ளே பண்ணலாம்?
1: எங்க வீட்டு பிள்ளை படத்துல இருந்து நான் மாந்தோப்பில் நின்றிருந்தால் அந்த பாட்டு.
0: ஓகே, மாந்தோப்பில் என்னைக்கா நின்றிருக்கீங்களா?
1: நின்றிருக்கேன் மேடம்.
0: ஓகே, அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
1: நல்லா இருந்துச்சு மேடம்.
0: ஓகே, மாம்பழத்தோட அந்த வாடையோட தென்றல் காற்றும் வீசும் இல்லையா? ஓகே, அதே மாதிரி அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்க, கேட்கலாம். நன்றி.
1: நன்றிங்க மேடம்.

இன்றைய பொன்மாலை பொழுது வாடமலர் நிகழ்ச்சி உங்க ஊடிஎஃப்எம் 101.8 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிலையத்தில் நேரம் 5:39 ஆயிடுச்சு. ஒரு இனிமையான பாடலையும் கேட்டு ரசிச்சோம் நிகழ்ச்சியில். அடுத்த விருப்ப பாடல் வாட்ஸ்அப் நேயர்கான பாடல். தர்மராஜ் கனியூர் மடத்துக்குளம் பகுதியிலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்டிருக்காங்க. வைர நெஞ்சம் திரைப்படத்திலிருந்து அந்த இனிமையான பாடலை கேட்கலாம்.

நிலையத்தில் நேரம் 5:43. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடா மலர். இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்த ஒரு நேயர், ஹலோ வணக்கம். ஓகே, இணைப்பில் வந்து தொடர்பு துண்டிக்கப்பட்ட அந்த நேயருக்கான ஒரு இனிமையான பாடலை கேட்கலாம்.

5:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான பாடல், ரவிச்சந்திரன் காளிப்பாளையம் பகுதியிலிருந்து விரும்பி கேட்ட அந்த இனிமையான பாடலை கேட்கலாம். கார்த்திகை தீபம் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.
1: கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு.
0: பொன்மாலை பொழுதில் இன்று தத்துவ பாடல்கள்.
2: நிலைத்த நேரம் 5:51.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
1: மடத்துக்குளவட்டம் கனியூர்லேருந்து அண்ணாதுரைங்க மேடம்.
0: ஓகே, என்ன விருப்ப பாடல் உங்களுக்காக?
1: எனக்காக மேடம், மனப்பந்தல் படத்தை விடுங்க மேடம். உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் ரகசியம் சொல்ல அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: ஓகே, யார்கிட்ட ரகசியம் சொல்லுங்க?
1: எல்லா நேயர்க்காக மேடம்.
0: யார்கிட்ட ரகசியம் சொன்னீங்க? ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.
1: சரிங்க, நன்றி.

நிலைத்து நேரம் 5:54. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்கலாம். வாட்ஸ்அப் நேருக்கான விருப்ப பாடல் இது. இன்றைய நிறைவு பாடலாக அக்பர் நிஷா அவர்களின் விருப்ப பாடலாக, ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களின் விருப்ப பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக.

கே ஜே எஸ்தாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் இனிமையான குரலில் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் ஒளித்தந்த பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியஃபம் 101.8. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. முதலில் இன்றைய மாலை நேர நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இடம்பெற கேட்கலாம். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமிழு படுகமொழி பாடல்கள். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர். நந்தகோபால். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், நீலகிரி மாவட்ட கெந்துரை பகுதியைச் சேர்ந்த உழவர் கே. நந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். இன்றிரவு 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம் இடம்பெறும். இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:30 மகரிஷி தீக்ஷி அகில பாரத நாடகம் இடம்பெறும்.

நலமுடன் வாழ உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் மற்றும் ஆரோக்கியம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம். மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சாவி சின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். நாளை காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் இடம்பெறும். தொடர்ந்து புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம், புதின தொடரின் 4 பருவம், நிறைவாக நுட்பம் கற்போம், மொபைலை அன்லாக் செய்ய பயன்படும் ஃபேஸ் ஐடி குறித்து மென்பொருள் பொறியாளர் சுவாதி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். காலை 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9 ரெட்ரோ ராகங்கள் மேஜிக் மெலடிஸ், காலை 9:15 ரெட்ரோ ராகங்கள் தொடர்ந்து இடம்பெறும். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், காலை 11:00 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள், தோல்வி மறக்க வேண்டிய ஒன்றா நினைவில் இருக்க வேண்டிய ஒன்றா நேர்களின் கருத்து பகிர்வு, பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் இடம்பெறும், 2:15 நீலமலை நேரம் காட்டுநாயக்கர் பாடல்கள், 2:30 பூவையர் உலகம். நாளை பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி, உலக அல்சைமர் தினத்தையொட்டி டாக்டர் மகாதேவன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 4:00 எதிரும் புதிரும் 1 தமிழில் பேசுங்கள். மாலை 5:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 7:00 9:15 திரைக்காணம் இடம்பெறும். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், 7:30 தோட்டமும் தொழிலும், 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:30 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி இடம்பெறும். நேர்கழுத்து வரை நிகழ்ச்சி நிரலில் இன்று மாலை மற்றும் நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இடம்பெற கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

கேட்ட அந்த பாடல் ஷியான் ரோல்டன் அண்ட் சத்யபிரகாஷ் இவர்களின் குரலில் ஷியான் ரோல்டன் அவர்களின் இசையில் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 6:14.

உங்கள் ஊட்டியபம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை. திரையில் பக்தி பாடல்கள். கேட்ட அந்த பாடல் லக்ஷ்மி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
2: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
1: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
2: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
1: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கியை அணுகி உங்க அக்கௌண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
2: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
1: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இயற்கையை பாதுகாப்பது நமது பாரம்பரியத்தின் அங்கமாக உள்ளது என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
6: சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் வர இருக்கிறது அப்படின்றது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்க

0: படும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். அந்த மீனவர்கள் எல்லாமே பூர்வீக குடிகள், கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட குடும்பங்கள் அங்கு பாதிக்கப்படுவாங்க. நான் மீனவத்துறை அமைச்சராக இருந்தேன், மீனவர்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவது என்பது மீனவர்களுக்கு இழைக்கப்படும் ஒரு மிகப்பெரிய துன்பம் துயரமாகத்தான் நான் பார்க்கிறேன். பட்டினம்பாக்கத்தில் தலைமைச்செயலகம் கட்டுவதை அவர்கள் கைவிட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது.
1: டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார்.
0: டெங்குவினுடைய கொடூர தாக்குதல்ல தமிழக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுகாதார சீர்கேடு, கிட்டத்தட்ட 16,830 பேர் டெங்குவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 9-10 பேர் டெங்குவால இறந்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் வந்து டெங்குவை கட்டுப்படுத்துவதற்கு தங்களுடைய நேரத்தை செலவு செய்யலாம். அதே போல மின்சார பற்றாக்குறையை தீர்வு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
1: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: டெங்கு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்றப்ப நம்ம கட்டுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லலாம். 2023 மொத்தம் 56,863 கேஸ் இருந்தது. 2024 46,971 கேஸ், 2025 25,585 டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் இருந்திருக்காங்க. இந்த ஆண்டு இதனால் வரை 17,049 டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் நம்ம ரிப்போர்ட் ஆயிருக்கு. டெங்கு கண்டிப்பாக கட்டுக்குள் தான் இருக்கு. ஆனா அதே சமயம் அரசு அலட்சியமா இல்ல, போதிய அளவுல கொசு ஒழிப்பு பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு வீடு வீடாக சென்று எங்கெல்லாம் அந்த மழைநீர் தேங்கி இருக்கு அப்படிங்கறத கண்டறிந்து அதில் அப்புறப்படுத்துற பணியில இருக்காங்க. டெங்கு கேஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது எந்த வகையில நம்ம அரசு மருத்துவமனையில அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால அனைத்து அரசு மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்களுக்கும் நாங்க ட்ரைனிங் மாதிரியும் கொடுத்துருக்கோம். அதனால கண்டிப்பாக உயிரிழப்புகள் டெங்குனால ஏற்படக்கூடாது என்பதுல அரசு ரொம்ப உறுதியா இருக்கு. டெங்கு கேசஸ் வராம இருக்கணும் அரசு உறுதியா இருக்கு.
1: தமிழகத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 24 மணி நேரத்தில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு, ஆவின்பால் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது குறித்து தவேக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: நேற்று மாலை 5.5 மணி அளவில் வடக்கு அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செப்டம்பர் 21 அன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செப்டம்பர் 22 அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும். மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில்

0: இரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டன. இதேபோல் மாநிலம் முழுவதும் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. இதற்கிடையே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி இன்று குதிரை வண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கண்ணன் தெரிவிக்கிறார்.
2: குமாரபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குதிரை வண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் சீறி பாய்ந்தன. இந்த ரேக்லா பந்தயம் குமாரபாளையம் காவேரி நகர் பகுதியில் தொடங்கி சங்ககிரி அருகே உள்ள அன்னமார் கோவில் வரை சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவை எல்லையாக கொண்டு நடைபெற்றது. இந்த ரேக்லா பந்தயத்தில் சின்ன குதிரை, புதிய குதிரை, 41 இன்ச், 43 மற்றும் 45 இன்ச் உயரமான குதிரைகள் என 5 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன. இதனைத் தொடர்ந்து குதிரைகள் சீறி பாய்ந்து எல்லைகளை கடந்து வந்து பரிசுகளை தட்டிச் சென்றன. வெற்றி பெற்ற குதிரைகளின் உரிமையாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது.
1: மாவட்ட செய்திகள். உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு பேரணி காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பெண்ணாக்கரம் சாலையில் மழை காரணமாக மரம் விழுந்ததால் அந்த வழித்தடத்தில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் பழனி மலைக்கோவில் ரோப்கார் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் 64 நாட்களுக்கு பிறகு நாளை மறுநாள் முதல் இதன் சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப்பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேரை காவல்துறை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. ஷெஃபாலி வர்மா அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 100 ரன் குவித்தார். 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.3 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. தீப்தி சர்மா மற்றும் நந்தினி சர்மா அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இப்போட்டியின் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற இளவேனில் வாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. அந்தமான் கடல்பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40.

0: நிறைய இருக்கு. ஏடிஎம் கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
1: ஆர்பிஐ சொல்கிறது பிஎஸ்பிடி அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம்

0: 91.8. பெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
1: சீமைய ஜனலாக எங்க சிரி தும்பித நமஸ்காரா. இதோ பெட்டத கமலு. நங்க படகு கலாச்சார பொறுத்த வரைக்கும் எத்தை அம்மனோ இரியோடையா மாலிங்கையா நங்க வந்து குலதேவரா வேண்டினா. இவக்க காந்தேகே மாடுவ வழிபாடு, அதாவது ஐயனா ஐய காலாந்தே நங்க முறை பீத்தா. எத்த குடிகை இத்தத்தா ஓப்புதோ, ஐய குடிகை இத்தத்தா ஓப்புதோ, பூஜ்ய இத்தத்தா மாடுதோ அத்தந்தேகி. அது நல்ல வழிவகையா மாடிந்தே வந்துந்தா ஆ பெருமையை பத்தி யோக வந்து பாட்டு. நங்க குன்ன வயசு வந்தா கேத்து தொட்டித வந்து பாட்டு. நங்க பஜனை பாடினவோ இல்ல வேற வந்து ஒளி விஷயம் வந்து பாட்டு பாடினவோ அத்தனில் இ பாட்டை வந்து நாங்கள் விரும்பி பாடினோம். இ பாட்டு மெட்டோ வந்து எளிமையாட்டுறா, எல்லாக புறப்பணங்க ஆட்டுறா. அந்த அருமையான பாட்டோ நாங்கள் காயே முதல் பாட்டாக வந்து நடுது கேட்டு நடுவோம்.

0: ಇಂದಿನ ಬೆಟ್ಟದ ಗಮಲೋನಿಗೆ ಚಿತ್ರಕ್ಕೆ ಬಂದ ಎಲ್ಲಾ ಪಾಟು ನಿಂಗ ಅಪ್ಪರ ಹಿಡಿತಟ್ರ ಅತ್ತಿಂದಿಗೆ ಹೆಂಗ ನಂಬಿನಿಯೋ ಇದೇ ಮಾಕೆ ಇನ್ನೊಂದು ಬೆಟ್ಟದ ಗಮಲೋನಿಗೆ ಚಿತ್ರಕ್ಕೆ ನಿಂಗ ಒಂದು ಸಂದಿಚನಿಯೋ. ನಮಸ್ಕಾರ
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர் பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நிலையத்தில் நேரம் 7 மணி. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: 7:10 நிமிடம். ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். நந்தகோபால்.
1: தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் விவசாயிகளுக்கான நிதிசார் விழிப்புணர்வு குறித்த ஒருநாள் சிறப்பு பயிலரங்கம் ஒரத்தநாடு வட்டம் ஈச்சங்கோட்டையில் உள்ள டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வரும் 23 காலை 10 நடைபெறவுள்ளது. விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்றுதல், முறையான வரவு செலவு பராமரிப்பு, அரசு மானியங்களை பயன்படுத்துதல் மற்றும் விவசாயத்தின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை முறையாக கையாளுதல் உள்ளிட்டவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் வங்கி சேமிப்பு திட்டங்கள், விவசாயிகளுக்கான முதலீட்டு வாய்ப்புகள், அரசு காப்பீட்டு திட்டங்கள், இணையவழி குற்றங்களில் இருந்து பாதுகாப்பு, உற்பத்தி செலவுகளை கட்டுப்படுத்துதல், வருமானத்தை திட்டமிடுதல் மற்றும் வேளாண் தொழிலுக்கான நீடித்த நிதி திட்டமிடல் ஆகியவை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இந்த பயிற்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நிதி மேலாண்மை தொடர்பான பயனுள்ள தகவல்களை பெற்று பயன்பெறுமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற தூய்மை பணியை அமைச்சர் திரு வினோத் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். தற்போதைய நீர்நிலை மற்றும் மாவட்டங்களின் தன்மைக்கேற்ப விளைச்சல் தரக்கூடிய மாற்றுப் பயிர்களை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் பல்வேறு ரக துணிகளை கொள்முதல் செய்து நாடு முழுவதும் உள்ள விற்பனை நிலையங்கள் மூலம் விற்பனை செய்து வருகிறது. இதன் மூலம் நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து கைத்தறி ரகங்களுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. கோவை, மென்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், ஆரணி, திருபுவனம் உள்ளிட்ட பகுதிகளில் தயாரிக்கப்படும் பட்டுப்புடவைகள், கோவை கோரா காட்டன் சேலைகள், பருத்தி சட்டைகள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி ரகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் வைரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் கடந்த ஆண்டு 1,68,74,000 ரூபாய் விற்பனை நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 2 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
2: தஞ்சாவூர் மாவட்டம் பொன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ஆவணி பெருந்திருவிழாவை

0: டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவின் நிறைவு நாளில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாரியம்மன் எழுந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் வடம்பிடித்து தேரை இழுத்துச் சென்றனர். தொடர்ந்து பக்தர்கள் அம்மனை தரிசித்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கூடுதலாக பெய்ய வாய்ப்புள்ளதால் புயல் உள்ளிட்ட பாதிப்புகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கஜா தானே உள்ளிட்ட புயல்களின் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மைக்காக மத்திய அரசிடம் இருந்து 1200 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாகவும், மாவட்ட பணிகளுக்கு 289 கோடி ரூபாய், கால்நடை பராமரிப்பிற்கு 10 கோடி ரூபாய், வருவாய்த்துறை பணிகளுக்கு 582 கோடி ரூபாய் நிதி தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் மேட்டூர் அணையில் இருந்து 12,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் நீர் வர வாய்ப்புள்ளதால் காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கும் சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2028ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள கும்பகோணம் மகாமக விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில், வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு வினோத் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் திரு ரமேஷ், மகாமகம் விழாவில் சுமார் 70 லட்சம் முதல் 90 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பல்வேறு துறைகளின் சார்பில் சுமார் 600 கோடி ரூபாய் அளவில் பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: இதுவரை இடம்பெற்றது தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். நந்தகோபால். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று மத்திய பட்டு வாரியத்தின் 77வது ஆண்டு விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், பட்டு விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் இத்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு 26,000 மெட்ரிக் டன்னாக இருந்த மல்பெரி சாகுபடி தற்போது 42,000 மெட்ரிக் டன் அளவிற்கு அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். 2031ஆம் ஆண்டுக்குள் இதனை 60,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் இந்திய பட்டு ஜவுளிகளின் தேவை அதிகரித்து வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நகோயாவில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தில் பங்கேற்ற பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் இந்திய வீரர்களுக்கு ஊக்கமளித்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுடன் கலந்துரையாடினார். தொலைத்தொடர்பு துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார்.

0: உள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் 5500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆசியாவின் முதலாவது தொலைத்தொடர்பு சாதன உற்பத்தி மண்டலம் அமைக்கப்படவுள்ள இடத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். இந்த தொழில் வளாகம் மூலம் 18,000 மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்திற்காக முதற்கட்டமாக 170 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் 24 சர்வதேச நிறுவனங்கள் இங்கு தொழில் தொடங்க முன்வந்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். இளம் பொறியாளர்கள் தங்களது படிப்புக்கு அப்பாற்பட்டு புதிதாக உருவாகும் தொழில்நுட்பங்களையும் அறிந்து கொள்வது அவசியம் என்று மிசோரம் ஆளுநர் ஜெனரல் வி கே சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய பொறியாளர் சங்கத்தின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவின் வளர்ச்சியில் பொறியாளர்களின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டினார். பொறியாளர்களின் அயராத பணி காரணமாக நாடு சுதந்திரமடைந்த பின் ஏராளமான புதிய அணைகள் எஃகு ஆலைகள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் மெட்ரோ ரயில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நெடுஞ்சாலை தொலைத்தொடர்பு விண்வெளி திட்டங்கள் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி டிஜிட்டல் பொது கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்துள்ள நிலையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி தற்போதைய இளம் பொறியாளர்களின் திறமையை நம்பியிருப்பதாகவும் ஜெனரல் வி கே சிங் தெரிவித்தார். அஸ்ஸாம் மாநிலத்தில் 48,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள புதிய அனல்மின் நிலையத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அடிக்கல் நாட்டினார். 3,200 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இந்த அனல்மின் நிலையம் துப்ரி மாவட்டத்தின் சபார் பகுதியில் தனியார் நிறுவனத்தால் அமைக்கப்படவுள்ளது. இதன் மூலம் கட்டுமான பணி காலத்தில் சுமார் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் பணிகள் நிறைவடைந்ததும் 1,000 பேருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலா 800 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 4 அலகுகளாக அமைக்கப்படும் இந்த அனல்மின் நிலையத்தின் முதல் பிரிவு 2030 ஆண்டு டிசம்பரில் உற்பத்தியை தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச காவல்துறையில் எழுத்தர் உள்ளிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாநிலத்தில் முந்தைய சமாஜ்வாதி கட்சி ஆட்சியின்போது காவல்துறை பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக ஏராளமான மக்கள் வேலை தேடி வெளிமாநிலங்களுக்கு செல்ல நேரிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போதைய பிஜேபி ஆட்சியில் அரசு பணி நியமனங்கள் வெளிப்படையான முறையில் நேர்மையாக நடைபெறுவதால் மக்களிடையே நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: இந்திய ஜப்பான் விமானப்படை தலைமை தளபதிகள் தேஜஸ் இலகுரக போர் விமானத்தில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்று வரும் வீர் கார்டியன் என்ற பெயரிலான இப்பயிற்சி நாளை மறுதினம் நிறைவடைய உள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் மற்றும் ரஃபேல் சுகோய் 30 MKI ரக விமானங்கள் இதில் பங்கேற்றுள்ளன. ஜப்பான் விமானப்படை சார்பில் அந்நாட்டின் F2A போர் விமானங்களும் பங்கேற்றுள்ளன. இந்த பயிற்சி பாதுகாப்புத்துறையில் இந்தியா ஜப்பான் இடையேயான நீண்டகால ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ள இருநாட்டு விமானப்படையினரும் அதிநவீன போர் விமானங்களை இயக்குதல், பராமரிப்பு உள்ளிட்ட தொழில் ரீதியான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 20 மேற்பட்டோர் காயமடைந்தனர். 1,000 மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின்போது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதேவேளையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் யுக்ரைன் ஏவிய 1,100 ட்ரோன்களை ரஷ்ய படையினர் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தாக்குதல் ரஷ்ய வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தாக்குதல் என்று மாஸ்கோ மாநகர மேயர் செர்கே சோபியானின் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் அதேவேளையில் தாக்குதல்

0: நடவடிக்கைகளும் தொடரும் என்று ஈரான் நாடாளுமன்ற தலைவர் திரு முகமது பாகர் காலிபாஃப் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், போர்க்களத்தில் வெற்றி அடைவதற்கு இத்தகைய அணுகுமுறை அவசியம் என்று கூறினார். ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதல் நிறுத்தப்படாதவரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க படைகள் உதவியுடன் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் 2000-க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 100 கோடி பீப்பாய்க்கும் அதிகமான கச்சா எண்ணெய் எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 28 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.4 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. இப்போட்டியில் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இளவேனில் பாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்புத் துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். இந்திய வானிலைத்துறை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோவை வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 96% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 92% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடெர்மா ஹஸ்பரெல்லாம் கிலோ ஒன்றிற்கு 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நிறுத்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்ய வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை. விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன்ட்ரானிலிப்ரோல் என்ற குறுணை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலைவலி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பரெல்லாம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் வேப்பம் பின்னாக்கு ஆகியவற்றை இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும்.

மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழைகளிலிருந்து உங்கள் கால்நடைகளை பாதுகாக்கவும். கால்நடைகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள்.

0: நிலையத்தில் நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். தோட்டமும் தொழிலும்.

இன்றைய நிகழ்ச்சியில் சுயற்சி முறையில் பயிர் சாகுபடி செய்வது குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

0: முதலில் சுயற்சி முறையில் பயிர் சாகுபடி செய்வது குறித்து நீலகிரி மாவட்டம் கெந்தொரை பகுதியைச் சேர்ந்த உழவர் கே. நந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஆர். முருகேசன்.
1: வணக்கங்க.
2: வணக்கங்க.
1: என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க?
2: நான் விவசாயம் பண்ணிட்டு
1: இருக்கிறேங்க. விவசாயத்தில் இப்போ என்னென்ன காய்கறிகள்லாம் சாகுபடி பண்ணியிருக்கீங்க?
2: நான் கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, புர்கோழி, சுவுனி, கீரை வகைங்க இதெல்லாமே போட்டிருக்குறேங்க.
1: எத்தனை ஏக்கர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறீங்க?
2: நான் ஒரு சும்மா 2 ஏக்கரை பண்ணிட்டு இருக்கிறேங்க.
1: எல்லா காய்கறிகளுமே சாகுபடி பண்ணுறீங்க, தொடர்ச்சியாக ஒரே பயிரை சாகுபடி பண்ணால் மகசூல் பாதிக்குதா எப்படிங்க?
2: ஆமாங்க, தொடர்ச்சியாக எந்த பயிர் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தாலுமே அது பாதிப்பு ஏற்படுதுங்க.
1: தொடர்ச்சி முறையில் எல்லா பயிர்களும் சாகுபடி பண்ணால் தான் நல்லா இருக்குன்றீங்க?
2: ஆமாங்க, மாற்றி மாற்றி போட்டிருந்தா தான் நல்லா இருக்குங்க. இப்போ ஒரே பயிர்னா, இப்போ கேரட்னா அதே கேரட்டை தொடர்ச்சியாக போட்டோம்னா அது நிறைய பிரச்சனை வருதுங்க. அது வந்து எப்படின்னா வேர்பூச்சி விழுந்துருது, உருண்டை வருது இல்லை, அந்த காரணம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனை வருதுங்க. அந்த மாதிரி எந்த பயிருமே வந்து சுயற்சி முறையில் இது ஒன்று போட்டால் அடுத்ததுக்கு உருளைக்கிழங்கு போடணும், உருளைக்கிழங்கு போட்டால் அதுக்கப்புறம் வேறு பயிர் மாற்றி போட்டால் தான் அது சரி வருதுங்க.
1: இப்போ ஒவ்வொரு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கேரட்டே தொடர்ச்சியாக வந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்குறாங்க, அது மகசூலில் எப்படி இருக்குதுங்க?
2: ஃபஸ்ட் டைம் போட்டு 2 டைம் போடும்போது ஒரு மாதிரி இருக்குங்க, தொடர்ச்சியாக போட்டால் கண்டிப்பாக மகசூல் பாதிப்படுதுங்க.
1: மகசூல் வந்து எப்படி பாதிக்குதுங்க?
2: அது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு பயிர் போடுறோன்னா 2 டைம் போட்டோம்னா கொஞ்சம் சத்து கம்மியாயிருது, அது போக அதே பயிர் மறுபடியும் வர்றதுனால அது வேறு பூச்சி விழுந்து பாதிப்பாகுதுங்க ஆரம்பத்துலேயே.

0: அதுக்கப்புறம் பார்த்தா முதல் டைமுக்கு நல்ல ஒரு உற்பத்தி நிறையா வந்திருக்கும், ரெண்டாம் டைம் பார்த்தா விளைச்சல் கம்மியாக வந்திருக்கு. அது எப்படி இருந்தாலும் வந்து ஒரே பயிர் ரெண்டாம் டைம் வரனால அவ்வளோ ஒரு மகசூல் இருக்காதுங்க. அதேமாதிரி எப்படின்னா இப்போ தொடர்ச்சியாக போடுறோம், சுயேட்சை முறையில் போட்டாலுங்க, இப்படிதான் மண்வளம் நல்லா இருந்தால் எந்த பயிர் போட்டாலும் நல்லா வருதுங்க. ரெண்டு டைம் மூணு டைம் எல்லாம் ஒவ்வொருத்தர் போடுறாங்கன்னா அந்த அளவுக்கு உரம் போட்டு அந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி மண் வளத்தை நல்லா தரப்படுத்தினதுக்கு அப்புறம் போட்டாங்கன்னா எல்லா பயிருமே கரெக்டா மகசூல் இருக்கலாங்க.
1: பூண்டு அதிக அளவில் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து தொடர்ச்சியா போட்டோம்னா எப்படி பாதிக்குதுங்க?
0: பூண்டு வந்து தொடர்ச்சியா போட்டா எப்படி இருந்தாலும் பாதிப்பாகுதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் போட்டா ரெண்டாம் டைம் அதே இது போட்டோம்னா அந்த காரத்தினாலே வேற ஒரு வெள்ளாமை போட்டால் நல்லா வருதுங்க. இப்போ பூண்டு போட்டு மறுபடியும் கேரட்டை போட்டால் நல்லா ஈல்டு நல்லா கிடைக்குது. அந்த காரை அதே மறுபடியும் அதே போட்டால் அது நல்லா பாதிப்பு ஆகுதுங்க. எப்படின்னா பஞ்சான அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன உரம் போட்டு மறுபடியும் பூண்டு மாதிரி மறுபடியும் பூண்டு போட்டாலும் அது மாற்று பயிர் தான் போட்டு தான் நல்லா வருதுங்க. இப்போ பூண்டு போட்டு மறுபடியும் வேற ஏதாவது உதாரணத்துக்கு பீட்ரூட்டு கேரட்டு அந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா அந்த காரத்துக்கு வந்து முதல்ல போட்ட பூண்டோட காரத்துக்கு வந்து வேர் பூச்சி இருக்கிறதுல அது மாதிரிலாம் செத்துறது கொஞ்சம் மண்வளம் நல்லா இதாகிருதுங்க. மறுபடியும் வேற வெள்ளம் எது போட்டாலும் நல்லா செட் ஆகுதுங்க.
1: அதாவது அந்த காரத்துக்கு ஏற்கனவே போட்ட உரத்துக்கும் விளைச்சல் நல்லா இருக்குங்க மற்ற பயிர்களுக்கு.
0: ஆமாங்க, மண் நல்லா இதாகிருதுங்க.
1: கேரட்டை வந்து தொடர்ச்சியாக போடுறாங்க, அதே மாதிரி மற்ற பயிர்களையும் தொடர்ச்சியாக போட முடியுங்களா?
0: அப்படியே ஒவ்வொரு பயிர் போடலாங்க, ஒவ்வொரு பயிர் போட முடியாது. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பட்டாணியெல்லாம் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு டைம் போட்டோம்னா அடுத்த டைம் மறுபடியும் பட்டாணி போட்டால் அது சரிப்பட்டு வரதில்லைங்க, அது வேர்பூச்சி விழுந்துருது. எப்படி என்ன நம்ம மண்வளம் என்ன உரம் போட்டு போட்டாலும் கூட அது வேர்பூச்சி விழுந்துருது, அதனால மறுபடியும் பட்டாணியெல்லாம் செட் ஆகுறதில்ல. அதே மாதிரி புற்கோழி போட்டாலும் அதே மாதிரி தாங்க. புற்கோழி போட்டாலும் ஒரு வருஷத்துக்கு இல்லாமல் அது போட்டால் கெண்டை விழுந்துருது, வேர்பூச்சி விழுந்துருது, பூ கட்டுறதில்ல, அப்படியே செடி காஞ்சி போயிடுது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. இது காரணம் எப்படின்னா வேர்பூச்சி தான். அதனால் அந்த மாதிரி வெள்ளாமெல்லாம் ஒரு வருஷத்துக்கு தான் ஒரு முறை தான் போட முடியுங்க. பட்டாணி போட்டால் அடுத்த டைம் தான் போட முடியும், தொடர்ச்சியாக போட முடியாதுங்க.
1: இடைவெளி விட்டு போடுறாங்க இல்லைங்களா, அந்த இடைவெளியில் போடலாமா?
0: ஆ, இடைவெளியில் போடலாங்க. இப்போ பட்டாணி போட்டால் பக்கத்து பாரிலே எடுத்து போடுறது போடுறோம், அது ஒவ்வொரு டைம் செட் ஆகுறது மறுபடியும் செட் ஆகுறது இல்லை. வேர்பூச்சியெல்லாம் இருந்தால் அது பக்கத்து பாரு தானங்க, அது மறுபடியும் செட் ஆகுறது இல்லை. என்ன வேர்பூச்சி மருந்து ஊற்றினாலும் கூட அது சரிப்பட்டு வரதில்லை. அதே நம்ம வேற வெள்ளாமை போட்டு கிழங்கும் கேரட்டை போட்டு மறுபடியும் பட்டாணி போட்டால் செட் ஆயிருது.
1: வேர்பூச்சி அப்படின்னு எப்படி பாதிக்குதுங்க பட்டாணியை?
0: நம்ம விதை போடுறோம்னா அந்த விதையவே பாதிப்பாயிருதுங்க. இப்போ விதை போட்டு ரெண்டாவது நாளே பார்த்தீங்கன்னா அந்த விதையவே அரிச்சு எடுத்துருதுங்க. அந்த முளைச்சி வர்றது முளைப்பு தண்ணி இல்லாதே பண்ணிடுது, முளைப்புலேயே ஆரம்பத்திலேயே இருக்கிறதுனால அது நமக்கு செட் ஆகிறது இல்லைங்க. முதல் டைம் போட்டால் நல்லா முளைப்பு தண்ணி வந்து நல்லா வளர்ந்துருதுங்க, ரெண்டாம் டைம் எல்லாம் போட்டோம்னா அது கொஞ்சம் பாதிப்பாயிருதுங்க.
1: கோஸ் வகைகளில் பார்த்தீங்கன்னா கெண்டை நோய் வருது நீங்க, அது எப்படி மகசூலை பாதிக்குதுங்க?
0: அது இப்போ எப்படின்னா நாற்று நம்ம ஊடிடுறாங்க, அது பார்த்தா நல்லா வர மாதிரி வருதுங்க. நல்லா 10-15 நாள் 20 நாள் எருவு போட்டு வெட்டுற வரைக்கும் நல்லா வருது. அதுக்கப்புறம் பார்த்தா காஞ்ச மாதிரி ஆயிடுது, வேறு மருந்தெல்லாம் அடித்தாலும் அது கேட்கறதில்ல. அதை பிடுங்கி பார்த்தோம்னா அந்த வேறு கடியில் நல்லா கட்டியாட்ட வேறு கட்டிடுதுங்க, அதுதான் கெண்டை உழுகுறது அப்படிங்கிறோம். அது என்னென்னா அதே போட்டதுலேயே மறுபடியும் போடுறதுனால அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஒரு வருஷம் கழிச்சு போட்டால் அந்த கெண்டை உழுகுறதில்ல, போடுறதுலேயே போட்டால் கெண்டை உழுந்துருது. இப்போ கோசு புற்கோழி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெண்டை உழுந்துருதுங்க. மகசூல் எந்தளவுக்கு பாதிக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ புற்கோழியெல்லாம் போட்டோம்னா நல்லா செடி வர மாதிரி இருக்கும், ஒரு 30 நாள் பார்த்தா கெண்டை விழுந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடையில நம்ம என்ன வெள்ளம் போட முடியும், வெள்ளம் போட முடியாது. அப்போ அந்த செடியை வேஸ்ட்டு, புற்கோழி கட்டாது வேற வெள்ளாமே போட முடியாது, அதனால மகசூல் வந்து பாதிக்குதுங்க. போட்டதுலேயே போட்டாலும் அந்த மாதிரி வரும். அதை தடுக்கிறதுக்குன்னு பார்த்தா வேற மருந்துக எல்லாம் கடையில் இருக்குதுங்கிறாங்க, அது கேட்கறதில்ல. நாங்கள் உப்பு சாப்பாட்டுக்கு செய்கிற உப்புவே போடுறோம், அது ஒவ்வொரு டைம் கரைஞ்சிருது, ஒவ்வொரு டைம் கரையிறது இல்லைங்க. உப்பு போட்டாலும் அது கேட்கறதில்ல.
1: இதுக்கு தீர்வு மாற்று பயிரா வந்து வேற பயிர்கள் சாகுபடி பண்ணா தான் தடுக்க முடியுங்க?
0: ஆமாங்க, கண்டிப்பா வேற பயிர் வந்து இதுக்கு மாற்று பயிர் பண்ணா மட்டும்தான் இந்த நோயிலிருந்து நம்ம காப்பாத்தி இப்ப இது பண்ண முடியுங்க. கோஸ் வகையிலே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா போடுறதுனாலதான் அந்த மாதிரி ஆகுதுங்க. இந்த டைம் போட்டுட்டோம்னா நல்லா வருது, ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் போட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வேற எல்லாமே போட்டு புற்கோழி போட்டோம்னா பிரச்சனை இல்லை, மறுபடியும் புற்கோழி போடுறதுனாலதான் பிரச்சனை வருது. அதுக்கு என்னன்னா ஒரு வருஷம் தள்ளி போட்டாதான் அது கொஞ்சம் நல்லா இதாகுதுங்க.
1: எல்லா பயிர்களும் எல்லா காலநிலைக்கு சாகுபடி பண்ண முடியுங்களா?
0: அப்படியே பண்ண முடியாதுங்க. அது எப்படின்னா ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒவ்வொரு காலநிலை பொறுத்து தான் போட முடியுங்க. இப்போ வந்து பனிக்காலத்துலனா பனிக்காலத்தில் போடக்கூடிய பயிர்கள் இருக்கு, மழை காலத்துலனா மழை காலத்தில் எது போடக்கூடாதோ அது போடக்கூடாது.
1: பனிக்காலத்தில் போடக்கூடிய பயிர்கள் அப்படின்னா என்ன பயிர்கள்?
0: பனிக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணியெல்லாம் போட்டால் நல்லா ஈல்டு கிடைக்குங்க. புற்கோழியும் போடலாம், ஆனால் அந்த அளவுக்கு இதாகாது, ஆனால் பட்டாணியெல்லாம் போட்டால் நல்லா ஈல்டு கிடைச்சி நல்லா இது கிடைக்குங்க.
1: பனி அதிகமாக இருந்துச்சுன்னா எந்தெந்த பயிர்கள் சாகுபடி பண்ண முடியாதுங்க?
0: பனி அதிகமாகிட்டாங்கன்னா பீன்ஸு சுகுனி அதெல்லாம் போட்டோம்னா வந்து பனி பட்டாலே அந்த செடி கருகி போயிடுதுங்க. அதெல்லாம் பனி காலத்துலலாம் பீன்ஸு சுகுனி இதெல்லாம் வந்து போட முடியாதுங்க.
1: காய்கறி பயிர்கள் இல்லாமல் கீரை வகைகள் அப்படின்னா என்னென்ன கீரைகள்லாம் சாகுபடி பண்ணுறீங்க?
0: கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை, கொத்தமல்லி, பாலாக்கீரை, வெந்தயக்கீரை, பசலக்கீரை, இந்த மாதிரி கீரையெல்லாம் நிறைய சாகுபடி பண்ணுறாங்க.
1: கீரைகளில் தொடர்ச்சி

0: சாகுபடி பண்ண முடியுங்களா, இல்ல மாற்றுப்பயிரை இதுல என்ன சாகுபடி பண்ணலாங்க?
1: கீரை தான் மெயினுங்க, கீரையில் வந்து தொடர்ச்சியாக பண்ண முடியாதுங்க. இப்போ மல்லி போட்டோம்னா மல்லி மல்லி போட்டால் வேர்பூச்சி வந்துடுது. அது ஃபஸ்ட் டைம் போட்டு நம்ம அதிகமாக நல்லா முளைச்சி நல்லா முளைத்து நல்லா நடத்தி நல்லா முளைச்சி வருங்க. ரெண்டாவது டைம் மல்லி அதே இடத்துல மல்லி போட்டோம்னா கண்டிப்பாக வரதே இல்லைங்க, வேர்பூச்சி வந்துடுது. கீரை வகை அதே மாதிரி தான், பருப்பு கீரை வச்சுட்டு மல்லி பருப்பு கீரை வச்சு அது அந்த அளவுக்கு வர்றதில்லைங்க.
0: கொத்தமல்லியெல்லாம் வேர்புழுவுனால பாதிக்குது அப்படின்னீங்க, அதை வந்து தடுக்க முடியாதுங்களா?
1: தடுக்க முடியறதில்லைங்க. வேர்பூச்சி மருந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேர்பூச்சி மருந்து அடிச்சுட்டு விதைங்க ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதே மருந்து மருந்து அடிச்சுட்டு மறுபடியும் விதைக்கிறோம், ஆனால் அந்த அளவுக்கு கேட்கறதில்லைங்க. மறுபடியும் வேர்பூச்சி தான் விழுந்துருதுங்க. மல்லியில் தான் மெயினாக வேர்பூச்சி விழுகிறது. பருப்பிக்கிறவங்க கூட ரெண்டு டைம் போட்டு மறுபடியும் அதே இடத்துல போட்டாங்க கூட ஏதோ ஒரு முளைச்சி அங்கங்கே பாதிப்பானா கூட வந்துடுதுங்க. ஆனால் மல்லி வந்து முளைக்கிறதே இல்லைங்க, அது மாதிரி நிறைய வேஸ்ட் ஆகிருக்குது.
0: வருஷம் பூராமல் கீரை வகைகள் சாகுபடி பண்ணலாங்களா?
1: வருஷம் முறை பண்ணலாங்க, ஆனால் ஒரே இடத்துல நம்ம பண்ண முடியாது. இப்போ மாற்றி பார்த்து இந்த பக்கம் ஒரு பட்டை விட்டோம்னா அடுத்த பக்கம் மாற்றி வேறு பக்கம் வேணால் விடலாம். ஆனால் வந்து ஒரே இடத்துல மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி போட முடியாதுங்க.
0: அதே இடத்துல எத்தனை மாதத்துக்கு அப்புறம் கொத்தமல்லியை மறுபடியும் சாகுபடி பண்ணலாம்?
1: ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் போடலாங்க.
0: இடையில பருப்பு கீரை வேறு கீரை வகைகள் சாகுபடி பண்ணிக்கலாம் இல்லைங்களா?
1: அப்படி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மல்லி போட்டோம்னா அடுத்த டைம் பருப்பு கீரை போடலாம், இல்லை வெந்தயக்கீரை போடலாம். அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லி போடலாங்க.
0: வருஷம் பூராமே சாகுபடி பண்ணலாங்களா?
1: வருஷம் பூராமே கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் பூராமே சாகுபடி பண்ணலாங்க. இப்போ எப்படின்னா அந்தந்த காலநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பாதுகாப்பு பண்ணணுங்க. இப்போ வெயில் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கீரை விதைச்சோம்னா தண்ணி அடிக்கணும், தண்ணி அடித்து பாதுகாப்பு பண்ணோம்னா நல்லா முளைச்சி வருது. அதே மாதிரி மழை டைமில் வந்து நல்லா மழை பெய்கிற டைமில் நம்ம விதை விதைக்கக்கூடாது. கொஞ்சம் மழை ஸ்டார்ட் ஆகி 2-3 நாள் மழை பேஞ்சதுக்கப்புறம் விதைக்கலாம். இப்போ விதைச்சதுக்கப்புறம் பெருமழை விழுந்ததுனாலுமே அது முளைக்காது. காலநிலைக்கு தகுந்த மாதிரி போட்டாலும் வருஷம் பூராவும் நம்ம கீரை வகைகள் சாகுபடி பண்ணலாங்க.
0: உருளைக்கிழங்கு ஆகட்டும், கேரட்டு, மற்ற பயிர்களாக இருந்தாலும் அதில் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது. ஒரு ரகத்தை சாகுபடி பண்ணிவிட்டு அடுத்து அதே பயிரை வேறு ரகத்தை மாற்றி பண்ணோம்னா அதோட விளைச்சல் எப்படி இருக்குங்க?
1: எப்படி என்ன ரகம் மாற்றி போட்டாலும் அது விளைச்சல் கம்மி கம்மியாயிருதுங்க. இப்போ கிழங்கு போட்டோம்னா அதே கிழங்கு தான், இப்போ வேறு ரகங்கள் நிறைய இருக்குது, அது போட்டாலும் அதுக்கு விளைச்சலும் கம்மி தான் ஆகுதுங்க. கேரட்டு அதே மாதிரி தான், இப்போ நிறைய வெரைட்டி சொல்கிறாங்க, வெரைட்டி மாற்றி அடுத்த டைம் வேறு போடலான்னாலும் அது கேரட்டு கேரட் தானே, அதனால் அது எப்படி இருந்தாலும் பாதிப்பாயிருதுங்க.
0: விதைகள் வந்து கடையிலிருந்து வாங்கி போடுறாங்க, இல்லை சொந்தமாக எடுத்து வச்சு கூட போடுறாங்க. எந்த மாதிரி விதைகளை தேர்ந்தெடுத்து போட்டால் நல்ல மகசூல் கிடைக்குங்க?
1: விதைகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம கடையில் போய் கேட்டால் அந்த எல்லா விதைகள் சொல்கிறாங்க. நம்மளுக்கு தரமாக எந்த விதை இருக்குதுன்னு நம்ம பார்த்து வாங்குகிறோம். அது தப்பில் விதைகள் வந்து விதை நல்ல விதையை தான் வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விதைகள் மட்டும் நல்லா வாங்கிட்டு வந்து போடுறோம், அது கரெக்டாக வரல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லை, மண் வளமும் அதே மாதிரி நல்லா பாதுகாப்பு பண்ணி மண் வளத்தையும் நல்லா நம்ம பாதுகாக்கணுங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேரட் போட்டுருவோம்னா கேரட்டு எடுத்துருவோம், எடுத்ததுமே ஒரு 2 நாள் கேப்பும் கூட இருக்காது, மறுபடி நம்ம விதை நல்ல விதை தானே, கிழங்கு விதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம போட்டுடலான்ட்டு உடனே போட்டுருவோம். அப்படி போடக்கூடாதுங்க. எந்த விதையாமல் போட்டாலும் 1 மாதம் கேப் விட்டு நல்லா மண் வளத்தை நம்ம பாதுகா, அதுக்கப்புறமா விதை எந்த விதை போட்டாலும் நல்லபடியாக முளைச்சி வருங்க. இப்போ ஒரு வெள்ளாமல் போடணும், ஒரு வெள்ளாமல் போட்டு அடுத்த வெள்ளாமல் போடுறதுக்கு ஒரு வெள்ளாமல் எடுத்ததுமே உழவு ஊட்டி விட்டு நல்லா 1 மாதம் நல்லா காய வச்சிடணுங்க. நல்லா காட்டு காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம விதை போட்டோம்னா நல்லா மகசூல் கிடைக்குங்க. எப்படின்னா ஒவ்வொரு வெள்ளாமெல்லாம் போடுறோம்னா இப்போ பட்டாணி கேரட்டு அந்த கிழங்கு அதெல்லாம் போட்டோம்னா ஒரு வேறு மாதிரி முடிச்ச மாதிரியெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நல்லா உழவு ஊட்டி விட்டு நல்லா பண்ணால் நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் வேறு வெள்ளாமல் போட்டால் நல்லா மகசூல் கிடைக்குங்க. வேறு பூச்சிங்க அந்த மாதிரி பூச்சிங்க இருந்தாலும் செத்துரும், அடுத்த வெள்ளாமைக்கு நல்லா பாதுகாப்பு நல்லா இருக்குங்க.
0: எந்த பயிர் சாகுபடி பண்ணாலுமே 3 மாதம் இல்லைனா 5 மாதம் 6 மாதம் இந்த மாதிரி காலகட்டத்தில் அறுவடை பண்ணலாம். இது இல்லாமல் குறுகிய காலத்தில் சாகுபடி பண்ணுற பயிர்கள் நிறைய இருக்கும், சுழற்சி முறையில் இந்த பயிர்களை மாற்றி சாகுபடி பண்ணலாங்களா?
1: பண்ணலாங்க. கேரட்டு 3 மாதம், கிழங்கு பார்த்தோன்னா 4 மாதம் ஆயிடுது, பூண்டு 4 மாதம், பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் 7 மாதம் ஆனாலும் ஆயிடுது. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படின்னா இப்போ பீட்ரூட்டில் போட்டோம்னா 6 மாதம் ஆயிடுதுங்களா, மறுபடியும் உழவு ஓட்டி மறுபடியும் அடுத்த வெள்ளம் பண்ணும்போது 7 மாதம் ஆயிடுது, அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு வெள்ளாமல் போட்டால் குறுகிய காலம் வெள்ளாமையாக எதுன்னு போட்டு விடலாம். இப்போ நம்ம கீரை கீரை போட்டுட்டு கூட அடுத்த மாதம் காலநிலைக்கு வந்த மாதிரி கிழங்கு போடலான்னா 1 மாதம் கேப் வரும். அந்த 1 மாதத்தில் குறுகிய கால பயிர்னா முள்ளங்கி இருக்குதுங்க, தர்ணாபீஸ் போடலாம், கீரை வகைகள் போடலாம். அந்த மாதிரி குறுகிய கால பயிர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிழங்கு அந்த மாதிரிலாம் வேணால் போடலாங்க. கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா 1.5 மாதத்தில் வந்துடும். இப்போ அதனால் பீட்ரூட் போட்டு 7 மாதம் ஆயிடுது, அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு வெள்ளாமல் போடணும், 1 மாதம் டைம் இருக்குதுன்னா நூல்கோல் போடலாம், முள்ளங்கி, தர்ணாபீஸு, சுகுனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2.5 மாதத்தில் விளைஞ்சிருந்தேன். அதனால் இந்த குறுகிய காலத்தில் போட்டுட்டு மறுபடியும் வேணால் 10 நாள் கேப் போட்டு வேறு வெள்ளாமல் போடலாங்க. அப்படி தான் போட்டுட்ருக்குறேங்க.
0: சுழற்சி முறை பயிர் சாகுபடினால அதில் வரக்கூடிய நோய்கள், பூச்சி தாக்குதல் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுதுங்களா?

0: ஆமாங்க, கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியுதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேரட் போடுறோம்னா ஃபஸ்ட் டைம் கேரட் போட்டுருக்குறோம். கேரட் போட்டுறோன்னா அதில் வரக்கூடிய சீக்குகள் எல்லாமே இருக்குது. அந்த மருந்து கருந்து அடித்து அதை கட்டுப்படுத்தி பண்ணுறோம். அதிகமாக மறுபடியும் அதே கேரட் போட்டோம்னா மறுபடியும் அதோட நோய் அதுக்கு தாக்குது. அதுக்கு மருந்து அடித்தாலும் அது கேட்கறதில்ல, மறுபடியும் அது சீக்கப்பட்டு அந்த மாதிரி ஆயிடுது. அதே வேறு வெள்ளம் போட்டோம்னா அதுக்கு தகுந்த மருந்து தான் அடிக்கிறோம். அதனால் நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியுதுங்க. அது எப்படின்னா, சுயற்சி முறைகளில் மாற்றி பயிர் போட்டோம்னா நம்ம நோய்களை வந்து கட்டுப்படுத்தி நம்ம நல்ல மகசூல் பெறலாம்.
1: விளைச்சல் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாங்க?
0: விளைச்சல் நல்லா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ என்ன போடுறோமோ அதனால நம்ம முடிவு பண்ணி அதான விதைகள் வந்து தேர்வு பண்ணணுங்க. கடையில் போய் நல்ல விதைகள் பார்த்து விதை நல்ல விதையை வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்தாலும் அதே மாதிரி மண் வளம் எந்த மாதிரி நம்ம மண் இந்த மண்ணுக்கு இந்த டைமில் போட்டால் என்ன செட் ஆகும் என்ன செட் ஆகாதுன்னு சொல்லி மண்ணுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளாமை போடணும். வெள்ளாமை போட்டாலும் கூட அந்த காலநிலைக்கு தகுந்த மாதிரி, இப்போ மழை டைமில் என்ன போடலாம் வெயில் டைமில் என்ன போடலாங்கிறது பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணி போடணுங்க. அதே மாதிரி வந்து வெயில் டைமில் நம்ம என்ன போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இருக்கா தண்ணி அடிக்கணும், மருந்துக்கு என்னென்ன மருந்து அடிக்கணுமோ அந்தந்த மருந்து அடித்து பாதுகாப்பு பண்ணணும். மழை டைம்லேயும் அதே மாதிரி தான். இப்போ மழை டைமில் கிழங்கு போடுறோன்னா அதிக சீக்கு போடுங்க. மழை டைமில் நிறைய மழை வந்தாலும் சீக்கு போடும், மழை இல்லை அப்படின்னாலும் கூட அதுக்கு சீக்கு போடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துக்கு வாங்கிட்டு வந்து அடித்து பாதுகாப்பு பண்ணி எடுத்தால் நல்லபடியாக மகசூல் பெறலாங்க. இப்போ நம்ம மருந்து அடிக்கிறோம் தோட்டத்துக்கு அப்படின்னா மழை டைமில் என்ன மருந்து அடிக்கிறோம் அப்படி கேட்டால் கடைக்காரரே சொல்லுவாங்க, இந்த இதுக்கு இந்த கிளைமேட்டுக்கு இவ்வளோ ஊற்றுங்க இவ்வளோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை மாதிரியே அடிக்கணும். நம்ம மழை அதிகமாக இருக்குது, நம்ம மருந்து கொஞ்சம் சேர்த்து அடிக்கலாம் அப்படின்னாலும் அடிக்கக்கூடாது, அது மகசூல் பாதிப்பாகுதுங்க. மருந்து ஓவர் டோஸ் ஆனாலும் அது உற்பத்தி பாதிப்படுதுங்க. அதனால் மருந்தும் பாதுகாப்பாக பார்த்து நல்லா மருந்து அடிக்கணுங்க. சீக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி அதிகமாக மருந்து ஊற்றினாலும் அது கேட்காது. அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மருந்து ஊற்றணுமோ அந்த மருந்தை ஊற்றி நம்ம பாதுகாப்பு பண்ணணும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விலங்குகள் எல்லாம் அதிகமாக வந்துருச்சு, காட்டெருமை பண்ணி அது இதுன்னு இருக்குது, அதுலேருந்து பாதுகாப்பு பண்ணுறனாலும் வேலி அடிக்கணும், அந்த மாதிரி இதுவும் பண்ணணும். இந்த மாதிரி மகசூல் பெறனாலும் கூட இந்த மாதிரி சுழற்சி முறையில் இப்போ இந்த வெள்ளாமை 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன வெள்ளாமை போடுறோம், கிழங்கு போட்டோம்னா அதுக்கப்புறம் வேறு வெள்ளாமை போடணும், அதுக்கப்புறம் வேறு வெள்ளாமை போடணும். அந்த மாதிரி மாற்றி சுழற்சி முறையில் போட்டாலும் நல்ல மகசூல் பெறலாங்க.
1: இது வரைக்கும் மகசூல் அதிகரிக்க சுழற்சி முறையில் என்னென்ன காய்கறி பயிர்கள் சாகுபடி பண்ணணும், இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: இதுவரை சுயற்சி முறையில் பயிர் சாகுபடி செய்வது குறித்து நீலகிரி மாவட்டம் கெந்தொரை பகுதியைச் சேர்ந்த உழவர் கே நந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர். முருகேசன்.
3: இனி கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம். பயிர் ஊட்டச்சத்து மேலாண்மைக்கான புதிய தொழில்நுட்பங்கள் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். பயிர் வளர்ச்சி மற்றும் விளைச்சலுக்கு 17 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. இந்த ஊட்டங்களை பேரூட்டங்கள் மற்றும் நுண்ணூட்டங்கள் என இரண்டு வகையாக பிரிக்கலாம். இயல்பான பயிர் வளர்ச்சிக்கு தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் மிகுந்த அளவில் தேவைப்படுகின்றன. இவற்றை முதல்நிலை ஊட்டங்கள் என்றும், மெக்னீசியம், சுண்ணாம்பு மற்றும் கந்தக சத்துக்களை இரண்டாம் நிலை ஊட்டங்கள் என்றும் குறிப்பிடுகின்றோம். நுண்ணூட்டங்கள் எனப்படும் துத்தநாகம், இரும்பு, தாமிரம், மாங்கனீஸ், போரான் மற்றும் மாலிப்டினம் போன்றவை மிக குறைந்த அளவில் பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்பட்டாலும், பயிர் விளைச்சல் மற்றும் உணவு தயாரிக்கும் வினைகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. பசுமை புரட்சிக்கு பிறகு தொடர்ந்து செய்து வரும் தீவிர சாகுபடி முறைகளாலும், அதிக விளைச்சல் தரும் பயிர் ரகங்களை பயிரிடுவதாலும், அங்கக உரங்களை போதுமான அளவு பயன்படுத்தாததாலும், பயிர் தேவைக்கேற்ற சமச்சீர் உரமிடாததாலும் தற்போது மண்வளம் அதிக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. மேலும் தொடர்ந்து நேரடி உரங்களை பயிர்களின் ஊட்டத் தேவைகளுக்கு பயன்படுத்தியதால் மண்ணில் நுண்ணூட்ட சத்துக்களின் கிடக்கை குறைந்து குறைபாட்டு அறிகுறிகள் பரவலாக தோன்றலாயின. தமிழக மண் வகைகளில் பொதுவாக அங்கக கரிமச்சத்து மற்றும் பயிருக்கு கிடைக்கக்கூடிய தழைச்சத்து குறைவாகவும், மணிச்சத்து குறைவானது முதல் அதிகமாகவும் மற்றும் சாம்பல் சத்து குறைவானது முதல் அதிகமாகவும் உள்ளது. சமீபத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு நுண்ணூட்ட சத்துக்களின் கிடக்கை ஆய்வு செய்யப்பட்டதில் துத்தநாக சத்து பற்றாக்குறை 20 லட்சம் ஹெக்டேர் சாகுபடி பரப்பளவில் காணப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கணிசமாக போரான் மற்றும் தாமிர சத்துக்களின் குறைபாடு தென்படுகிறது. கந்தகம், இரும்பு மற்றும் மாங்கனீஸ் போன்ற சத்துக்களின் குறைபாடு 10% கீழ் பதிவாகியுள்ளது. உலக அளவில் இயற்கை வளங்கள் மற்றும் பயிர் உற்பத்தி சூழ்நிலைகள் தொடர்ந்து சீர்கேடடைந்து வரும் நிலையில் உணவு உற்பத்தி தேவையும் வரும் காலங்களில் இருமடங்காக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இக்காலகட்டத்தில் உணவு உற்பத்தியை பெருக்கி மண் வளத்தை பாதுகாக்க வேளாண் பெருமக்கள் சொல்லப்படும் பயிர் ஊட்டச்சத்து மேலாண்மை

காண புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக விளைச்சல் பெறுவதுடன் மண் வளத்தினையும் மேம்படுத்தலாம். முதலாவதாக பேரூட்டச்சத்து மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மண் ஆய்வு மற்றும் விளைச்சல் இலக்கிற்கு ஏற்ற ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை, அதாவது பேரூட்டச்சத்து மேலாண்மை. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையில் ஒருங்கிணைந்த பயிர் சத்தூட்ட முறையில் மண்வளத்திற்கும் விளைச்சல் இலக்கிற்கும் ஏற்ப உர பரிந்துரைகள் வழங்கும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு 37 வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மண் வகைகளுக்கு ஏற்ற முதல்நிலை ஊட்ட உர பரிந்துரைகள் கண்டறியப்பட்டுள்ளன. சமீபத்தில் இத்தகைய உர பரிந்துரைகள் களர் மண்ணில் பயிரிடப்படும் நெல்லிற்கும், மேலும் மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, சாமை, குதிரைவாலி, திணை, மானாவாரி, கொண்டைக்கடலை, சாமந்தி மற்றும் சம்பங்கி பயிர்களுக்கும் பல்வேறு மண் வகைகளுக்கும் ஏற்றவாறு உருவாக்கப்பட்டுள்ளன. பொது உர பரிந்துரையின்படி உரமிடும்போது பயிரின் தேவைக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உரமிட நேரிடுகின்றது. இங்கனம் ஒருங்கிணைந்த பயிர் ஊட்டச்சத்து முறையில் மண் வகை மற்றும் பயிரின் தேவைக்கு ஏற்ப பயிர் சத்துக்களை அளிக்கும்போது திட்டமிட்ட விளைச்சல் அடைவதுடன் மண் வளமும் பாதுகாக்கப்படுகின்றது. குறிப்பாக மிக அதிக மணி மற்றும் சாம்பல் சத்துள்ள மண் வகைகளில் பரிந்துரைக்கப்பட்ட உர அளவுகளிலிருந்து 2.5 முதல் 5.0% வரை ரசாயன உரத்தேவையை இத்தொழில்நுட்பத்தால் குறைக்க இயலும். சமீபத்தில் முழுமையாக நீரில் கரையக்கூடிய தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் அடங்கிய உரம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை சொட்டுநீர் உரப்பாசனம், இலைவழி தெளிப்பு மற்றும் ஆளில்லா குட்டி விமானம், அதாவது ட்ரோன் மூலம் 2% அளவில் பயன்படுத்தும் போது 10-20% விளைச்சல் அதிகரிக்கின்றது. அடுத்ததாக விதை உரக்கட்டு தொழில்நுட்பம், அதாவது பயிர்களின் விளைச்சல் மற்றும் ஊட்டங்களின் செயல்பாட்டு திறனை அதிகரிக்கவும் மண் வளத்தை பாதுகாக்கவும் இந்த விதை உரக்கட்டு தொழில்நுட்பம் மிகவும் பயனுள்ளதாகும். இத்தொழில்நுட்பமானது நெல், மக்காச்சோளம், காலிஃபிளவர், பருத்தி மற்றும் பூ வகைகளான செண்டுமல்லி மற்றும் கார்னேஷன் பயிர்களில் பயன்படுத்தப்பட்டு விளைச்சல் அதிகரிப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. கரும்பில் சொட்டுநீர் உரப்பாசனம் செய்ய இயலாத இடங்களில் உரக்கட்டுக்களை ஒரு பயிருக்கு 4 என்ற கணக்கில் 2 டன் பயோ கம்போஸ்டுடன் சேர்த்து இடும்பொழுது அதிக விளைச்சல், வணிக சர்க்கரை விகிதம் மற்றும் வரவு செலவு விகிதம் பெற முடியும். அடுத்ததாக தெரிந்து கொள்வோம் இரண்டாம் நிலை மற்றும் நுண்ணூட்டச்சத்து மேலாண்மை பற்றி. சுண்ணாம்பு மற்றும் காரமண் வகைகளில் அதிக காரத்தன்மையும் சுண்ணாம்பும் காணப்படுவதால் இரண்டாம் நிலை மற்றும் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையும் பயிர் விளைச்சல் இழப்பும் தவிர்க்க முடியாததாகும். இவ்வகை மண்ணில் உரங்களை இடும்பொழுது பல்வேறு வினைகளுக்கு உட்பட்டு அவற்றின் பயன்பாட்டு திறன் குறைகின்றது. எனவே உரங்களின் பயன்பாட்டு திறன், பயிர் விளைச்சல் மற்றும் தரத்தை அதிகரிக்க ஊட்டச்சத்துக்களை திறம்பட பயன்படுத்துவது அவசியம். இவ்வகையில் சுண்ணாம்பு மண்ணில் கந்தகசத்து குறைபாடு உள்ள நிலங்களில் மண் ஆய்வுக்கு ஏற்ற முதல்நிலை ஊட்ட உர பரிந்துரையோடு ஹெக்டேருக்கு 60 கிலோ தனிம கந்தகத்தை இடும்பொழுது நிலக்கடலையில் விளைச்சல் மற்றும் எண்ணெய் அளவு அதிகரித்துள்ளது. மேலும் சுண்ணாம்பு மண்ணில் இரும்பு பச்சைய சோகையை தாங்கி வளரக்கூடிய நிலக்கடலை ரகங்களை கண்டறிய சொல்லப்பட்ட ஆய்வில் கோ 7, கோ 2 மற்றும் LLR 3 ஆகிய ரகங்கள் இரும்பு பச்சைய சோகையை தாங்கி வளரக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ளன. அதே சமயம் கோ 4, ALR 2 மற்றும் ALG 320 ஆகிய ரகங்கள் இரும்பு பச்சைய சோகையால் எளிதில் பாதிக்கப்படுவதால் இவற்றை தவிர்ப்பது சிறந்தது. மக்காச்சோளத்தில் வீரிய ஒட்டு ரகங்களான கோ 6, கோ 7 மற்றும் கோ 8 ஆகியவை சுண்ணாம்பு மண்ணில் ஏற்படும் இரும்பு சத்து பற்றாக்குறையை தாங்கி வளரும் திறன் கொண்டதாக உள்ளன. இவ்வகை மண்ணில் தனிம கந்தகத்தை ஹெக்டேருக்கு 40 கிலோ என்ற அளவில் 5 கிலோ இரும்பு கீலேட் அல்லது 50 கிலோ இரும்பு சல்பேட்டுடன் 12.5 டன் தொழு உரத்தை சேர்த்து பரிந்துரை செய்யப்பட்ட முதல்நிலை ஊட்டச்சத்துக்களுடன் இடும்பொழுது 20-25% அதிக விளைச்சல் கிடைக்கின்றது. தகவல் களஞ்சியத்தில் இதுவரை பயிர் ஊட்டச்சத்து மேலாண்மைக்கான புதிய தொழில்நுட்பங்கள் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அமைப்பில் உதவி R. முருகேசன், நிகழ்ச்சி அமைப்பு R. ராஜ்குமார்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு உழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்பை போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இயற்கையை பாதுகாப்பது நமது பாரம்பரியத்தின் அங்கமாக உள்ளது என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதாக கூறிய அவர், அதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். தேவையற்ற இடைத்தேர்தலை திணிப்பதை விட மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண தாவேக அரசு முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொசு ஒழிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இதனால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற போதிலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக செவிலியர் சங்கத்தின் மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செவிலியர்களின் நலனில் தாவேக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 896 கிராம சுகாதார செவிலியர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 24 மணி நேரத்தில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு, ஆவின் பால் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது குறித்து

0: வழங்கப்படாமல் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது தொழிலாளர் விரோத போக்காகும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. ஷஃபாலி வர்மா அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 100 ரன் குவித்தார். 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.4 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. தீப்தி சர்மா மற்றும் நந்தினி சர்மா அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இப்போட்டியின் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இளவேனில் வாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற பெரோஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 38.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நிலையத்தில் நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமை ஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: நினைக்கும் பொழுது இனிமையான நினைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த இனிமையான பாடல்களை நேர்கள் நீங்க கேட்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கால் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக உங்களது விருப்ப பாடலையும் தெரிவிக்கலாம். உள்ளூர் நேயர்கள் 93449901 என்ற எண்களில் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்கள் 93429101 என்ற எண்ணிற்கும், புதிய நேயர்கள் 83001918 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக விருப்பம் தெரிவிக்கும் நேயர்கள் 83001918 என்ற எண்ணிற்கு உங்களது விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற படம், உங்களுடைய ஊர் பெயர் எல்லாத்தையும் ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் டைப் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். இன்று நினைத்தால் இனிக்கும் நிகழ்ச்சி இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வாட்ஸ்அப் நேருக்கான பாடல் பூவே பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்டிருக்காங்க. சென்ட் மேரிஸில் பகுதியிலிருந்து ராஜு.

0: நிலையத்தில் நேரம் 8:12. இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்திருக்கும் நிகழ்ச்சியின் முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட ஊட்டி பண்பலைக்கு வணக்கத்துடன். நிகழ்ச்சியில் இணைவது ஊட்டி MP ரவிச்சந்திரன்.
0: உங்களது விருப்ப பாடல்?
1: என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி என்கிற ஒரு அருமையான பாடலை அனுப்புங்கள் அன்பு அறிவிப்பாளரே.
0: கண்டிப்பாக உங்களுக்காக அந்த இனிமையான பாடல் வந்துட்டே இருக்க, கேட்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும்.
1: நிலையத்தில் நேரம் 8:18. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் ஊட்டி மார்க்கெட் பகுதியிலிருந்து சிவாய். விரத விருப்ப பாடலாக ஆனலகன் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்கலாம்.

0: நிலையத்தில் நேரம் 8:23. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க?
1: நாமக்கல் மாவட்டம் பரமத்திலூர் ஜேடர் பேசுறது தீனதயலம் பேசுறேம்மா. நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லமா இருக்கோம், சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேம்மா, சாப்பிட்டுட்டே இருக்கிறேன்.
0: ஓகே, என்ன பாடல் உங்களுக்காக பிளே பண்ணலாம்?
1: வைதே காத்திருந்தால் இருந்து மேகம் கருக்கையில. எங்க ஊர்ல காவேரி அது ஓடுதுனால இந்த பாட்டு எனக்கு பிடிக்குமா.
0: ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்க, கேட்கலாம். நன்றி.
1: ஆ, நன்றிங்கம்மா.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான பாடலை கேட்கலாம். உதகையின் நொண்டிமேடு பகுதியிலிருந்து பேலு அவர்களின் விருப்ப பாடல், அரவிந்தன் திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். இன்று நிகழ்ச்சியை அடுத்த நேயர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நாமக்கல் தேடர்பாளையத்துல இருந்து ஜோதிமணிமா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கோங்கம்மா.
0: ஓகே, என்ன பாடல் உங்களுக்கு அப்ளை பண்ணலாம்?
1: கீதாஞ்சலி படத்துல இருந்து ஒரு ஜீவன் அழைத்தது அனைவருக்காகவும்.
0: அனைவருக்காகவும் அந்த இனிமையான பாடல் இதோ. நன்றி.
1: நன்றிங்கம்மா.

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும். காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: எட்டு மணி 40 நிமிடம் ஆயிடுச்சு. ஊட்டிஎஃப்எம் 101.8 சூப்பரா கேட்டுட்டு இருக்கோம். நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான விருப்ப பாடல். இந்த விருப்ப பாடல் சத்யநாராயணன் கோயம்புத்தூர் அவங்களுக்காக. கேட்க போறோம் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: நிலையத்தில் நேரம் 8:45. நினைத்தால் இணைக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க? இந்த
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் கனிவூர் இருந்து அண்ணாதுரைங்க மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் உங்களுக்காக அப்ளை பண்ணலாம்
1: மேடம்? ரயில் பயணங்கள் படத்துலங்க மேடம். அமைதிக்கு பெயர் தான் இந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்க கேட்கலாம்.
1: நன்றி.

0: மயிலிறகாய் மணதைவருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான இனிமையான பாடலை கேட்கலாம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திருப்பூர் மாவட்டம் அடத்துக்குளம் வட்டம் தாசரப்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியம். இவரது விருப்ப பாடலாக மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் இதோ.

0: இன்றைய நினைத்தாலே இருக்கும் நிகழ்ச்சி நிறைவு நேயரிடம் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க?
1: நீலகிரி மாவட்டம் இடக்காடு ரங்கநாதன் மேடம்.
0: ஓகே, என்ன பாடல்?
1: மனசுக்குள் மட்டப்பு படத்துல இருந்து ஓ பாடல் அந்த பாடல் மேடம்.
0: ஓகே, உங்களது விருப்ப பாடலை தொடர்ந்து கேட்கலாம். நன்றி.
1: ஓகே, மிக நன்றி மேடம்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: திரைகானத்தில் இனி காற்றினிலே வரும் கீதம் படத்திற்காக ஒலிப்பது பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி, குரல்கள்.

0: இதுவரை திரைகான முலிகுல அவரை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள், இப்போது மகரிஷி ததிச்சி அகில பாரத நாடகம் கேட்கலாம். ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீவாத்சவ் அவர்கள். ஹிந்தி மொழியில் நாடக அமைப்பு வினோத்குமார் அவர்கள். ஹிந்தி மொழியில் இருந்து தமிழாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் வி தாசரதி, எம் ராஜேந்திரன், டி எஸ் லலிதா, பி எம் எஸ் முரளி, பி கிருஷ்ணமூர்த்தி, கே பி குமார், எல் சிவலிங்கம், டி கோதண்டராமன், எஸ் ரமணன், ஆர் நடனசபாபதி, கே முத்துக்குமார் ஆகியோர். அமைப்பு ஜே ஜெயா. மகரிஷி ததிச்சி

பாரத தேசத்தின் வரலாற்றில் குறிப்பிடத்தகுந்த வள்ளல் பெருமக்கள் அநேகர் உண்டு. ஆயினும் மானுட நலனுக்காக தனது உடலையே தானம் செய்ய முன்வந்த பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த உள்ளன்பு மிக்க சிவபக்தர், வேத விற்பன்னர், தயாள குணம் மிக்கவர், பரோபகார சிந்தனையும் செயலும் கொண்ட மகரிஷி ததீச்சி அந்த வள்ளல்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார். வேத சூத்திரங்களிலும் இந்து தர்மம் சார்ந்த புராணங்களிலும் அஸ்வினி எனப்படும் இரு தேவகுமாரர்கள் குறித்த பதிவுகள் உண்டு. அவர்கள் அஸ்வினி தேவர்கள் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றனர். ரிக்வேதத்தின் பல பகுதிகளில் அஸ்வினி குமாரர்கள் என அவர்கள் அழைக்கப்படுகின்றனர். விடியலுக்கும் ஆயுர்வேத மருத்துவத்திற்கும் உடல் நலனுக்கும் கடவுள்களாக கருதப்படும் அஸ்வினி குமாரர்கள் இந்திரன் மற்றும் தேவாதி தேவர்களின் மருத்துவர்களாக கருதப்படுகிறார்கள். தயாள குணம் மிகுந்த மகரிஷி ததீச்சி அஸ்வினி குமாரர்களுக்கு பிரம்ம வித்தையை உபதேசிக்க கூடாது என இந்திர தேவன் கட்டளை பிறப்பித்தார். ஆயினும் மானுட நலனுக்காக பிரம்ம வித்தையை தங்களுக்கு போதிக்க வேண்டும் என அஸ்வினி குமாரர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டதால் மனமிறங்கி பரம ரகசியமாக கருதப்படும் பிரம்ம வித்தையை அஸ்வினி குமாரர்களுக்கு மகரிஷி ததீச்சி உபதேசித்தார். இந்த செயலால் பெரும் கோபமுற்ற இந்திரதேவன் தனது கோபத்தின் வெளிப்பாடாக மகரிஷி ததீச்சியின் சிரத்தை கொய்தார். எனினும் அஸ்வினி குமாரர்கள் தங்கள் ஆற்றலை பிரயோகித்து ஒரு குதிரையின் தலையை மகரிஷி ததீச்சியின் உடலோடு பொருத்தி அவரை உயிர்ப்பித்தார்கள். இதனால் மகரிஷி ததீச்சி அஸ்வசிரா என்ற பெயராலும் வழங்கப்படலானார். நல்லது, இனி காலச்சக்கரத்தின் ஓட்டத்தை சற்றே பின்னோக்கி திருப்புவோம். மகரிஷி ததீச்சி வாழ்ந்த காலத்தில் இருந்து இந்த கதையை துவக்குவோம். அஸ்வினி குமாரர்களுக்கு பிரம்ம வித்தையை உபதேசித்த பின்னர் மகரிஷி ததீச்சி ஒரு யாகம் வளர்த்து கொண்டிருந்தார். அச்சமயம்

0: विद्महे वासुदेवाय धीमहे तन्नो विष्णु प्रचोदयात्।
1: கொடியவனே, நன்றி கட்ட ததீச்சியே, தகுதியற்ற யாருக்கு நீ யாகத்தில் பங்களிக்கிறாய்?
0: விஷ்ணு பிரஜோதயா
2: யார்? ஓ, தேவேந்திரனா?
1: ஆ, சரியாக தெரிந்ததா? நான் தேவேந்திரன் தான். மறதியால் பீடிக்கப்பட்டவரே, உனக்கு பிரம்ம வித்தையை அளிக்கும் போது தகுதியற்றவர்களுக்கு பிரம்ம வித்தையை அளிக்க கூடாது என எச்சரிக்கை விடப்பட்டதல்லவா? அதற்கு பின்பும் நீ?
2: அவர்கள் தகுதியற்றவர்கள் அல்லர், அவர்கள் அஸ்வினி குமாரர்கள். அவர்களது பணிவான வேண்டுகோளையும் உலக நன்மை எனும் நோக்கத்தையும் கருத்தில் கொண்டுதான்
1: பிரம்ம ரகசியத்தை இவர்களுக்கு அளித்து உனது அழிவுக்கு வழிவகுத்துக் கொண்டாய் நீ.
2: தேவேந்திரனே, நான் ஒரு மகரிஷி, தவத்தில் ஆழ்ந்திருப்பவன், இறைஞ்சுபவன். எனது வாழ்க்கை, எனது கனவு, எனது செயல் உலக நன்மையை விட்டு விலகினால் எனது முயற்சியும் வேண்டுதலும் தவமும் வீண்தான். தேவேந்திரனே, தனது முயற்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்பவனுக்கு தவத்தின் நியதிகளில் இருந்து விலகும் நாளில்தான் அழிவு நிச்சயம்.
1: உன்னை எச்சரிக்கிறேன் ததீச்சி, நீ உன்னுடைய பேச்சுக்களால் உன்னுடைய அழிவை நீயே தேடிக் கொள்கிறாய். என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? உன்னுடைய இந்த குற்றத்திற்கு கண்டிப்பாக தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும்.
2: என்னை பொறுத்தவரை அஸ்வினி குமாரர்கள் பிரம்ம ரகசியத்தை தெரிந்து கொள்ள முழு தகுதி உடையவர்கள். அவர்கள் உலக நன்மைக்காக இதை கற்றுக்கொண்டனர். உங்களுக்கு அப்படி தோன்றவில்லை எனில் நான் மகிழ்ச்சியாக என் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நினைவிருக்கட்டும், என்னுடைய உடலில் உயிர் இருக்கும் வரை என்னுடைய கடமைகளை நான் செய்து கொண்டுதான் இருப்பேன். ஓம்,
1: உன்னுடைய இந்த பேச்சுக்கான பலனை அனுபவி.

0: தேவேந்திரா, நீ காரணமே இல்லாமல் தவசீலரை கொன்றுவிட்டாய். இந்த செயலுக்கான பிரம்மகத்தி தோஷம் உன்னை கண்டிப்பாக பீடிக்கும்.
1: மகரிஷி ததீச்சி அவர்கள் மக்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு எங்களுக்கு பிரம்ம ரகசியத்தை உபதேசித்தார். மகரிஷி ததீச்சியின் பிரம்ம வித்யா உபதேசத்தால் நாங்கள் ஆயுர்வேதத்தில் மந்திரங்களுக்கு இடமளித்து அதில் தேர்ச்சி பெற்றோம்.
0: ஏ இந்திரனே, ஆயுர்வேத மந்திரங்களின் மூலமாகத்தான் நோய்களுக்கு மருத்துவம் அளிக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அவர் மட்டும் பிரம்ம ரகசியத்தை உபதேசிக்கவில்லை என்றால் நாங்கள் இருவரும் அஸ்வினி குமார சம்ஹிதை என்ற நூலை உருவாக்கி இருக்கவே முடியாது. காலம் காலமாக, யுகம் யுகமாக ஆயுர்வேத சிகிச்சைக்கு இந்த சம்ஹிதை ஆதாரமாக விளங்கும். நீ மகரிஷி ததீச்சியை கொன்று இந்த உலகத்திற்கு பெரும் தீங்கு விளைவித்து விட்டாய்.
1: மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டாய் இந்திரனே, மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டாய். நீ சிறிது காலம் பொறுத்திருந்தால் நீயே இதன் மகிமையை உணர்ந்திருப்பாய். அதனை கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என பார்த்திருப்பாய். இப்போது எங்கள் குருவினுடைய மகிமையால் உன்னுடைய கர்வத்தை சுக்கு நூறாக உடைக்கப் போகிறோம். பார், எங்களுடைய குரு மகரிஷி ததீச்சி அவர்கள் எங்களுக்கு அளித்துள்ள முழுமை பெறாத அறிவாலேயே எங்கள் குருவின் இந்த உடலை உயிர்ப்பிக்க செய்வோம். அந்த அறிவுக்கே சக்தியும் வீரியமும் உண்டு என்பதை நிரூபிப்போம். இன்னும் இவருடைய உடலில் உயிரோட்டம் இருக்கிறது. காட்டில் முதலில் கண்ணில் தென்படுகின்ற ஏதாவது ஒரு உயிரினத்தின் தலை கிடைத்துவிட்டால் இவருடைய உடலில் அதை பொறுத்து விடலாம். இவரை திரும்பவும் பிழைக்க செய்து விடலாம். அதன் பிறகு நாம் இவருடைய தலையை திரும்பவும் இணைத்து வைக்க முயற்சிப்போம். அதில் வெற்றியும் பெறுவோம்.
0: இப்பொழுதே காட்டிற்குள் செல்லுங்கள், செல்லுங்கள், உடனே செல்லுங்கள். முனிவரின் உயிரோட்டம் நிற்பதற்கு முன் எந்த உயிரினத்தின் தலை தென்படுகிறதோ அந்த உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள். சீக்கிரம் சீக்கிரம், இப்பொழுதே கிளம்புங்கள்.
1: சீக்கிரம் செல்லுங்கள்,
0: கிளம்புகிறோம், இப்பொழுதே போகிறோம், வாருங்கள், போகலாம்.
2: இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த வனத்திற்கு சென்று ஒரு அசுவம், அதாவது குதிரையின் தலையை எடுத்து வந்ததாகவும் அஸ்வினி

0: முதலில் அந்த குதிரையின் தலையை தங்கள் குருவான மகரிஷி ததீச்சியின் உடலோடு பொருத்தி தங்களது அற்புத சக்தியினால் அவரை உயிர்ப்பித்த பின்னர் அந்த குதிரையின் தலைக்கு மாற்றாக இந்திரதேவனால் கொய்யப்பட்ட மகரிஷியின் சிரசையை அவரது உடலில் மீண்டும் பொருத்தியதாகவும் புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. இது தொடர்பான மற்றொரு கதையும் சொல்லப்படுவதுண்டு. ஒருமுறை தேவேந்திரன் தேவ குருவான பிரகஸ்பதியை அவமதித்ததாகவும் அதனால் மனவேதனையும் கோபமும் அடைந்த பிரகஸ்பதி அஞ்ஞாதவாசம் மேற்கொண்டு தேவலோகத்தை விட்டு சென்று விட்டதாகவும் தன் தவறை உணர்ந்த தேவேந்திரன் குரு பிரகஸ்பதியை தேடிச் சென்றதாகவும் ஆனால் அந்த முயற்சி பலன் அளிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. தேவர்களின் குருவான பிரகஸ்பதி தேவலோகத்தில் இல்லாத காரணத்தால் துன்பங்கள் பல உருவாயின. அந்த சங்கடங்களில் இருந்து தன்னை காக்கும்படி தேவேந்திரன் பிரம்மதேவரை நாட அவரது ஆலோசனையின்படி ரிஷி த்வஷ்டாவின் புதல்வர் விஸ்வரூபனை தேவகுருவாக நியமித்தார் தேவேந்திரன். எனினும் புதிய தேவகுரு விஸ்வரூபனின் அன்னை அசுர குலத்தை சேர்ந்தவராக இருந்ததால் விஸ்வரூபன் அசுரர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு செயலாற்றினார்.
1: மகனே விஸ்வரூபா, நீ இப்பொழுது இந்த பதவியை பெற்று மேலும் உயர்ந்தவனாகிவிட்டாய்.
2: பதவி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் நான் எப்பொழுதும் உங்களுடைய மகன் தானே தாயே.
1: மகனே, நீ தேவகுரு பிரகஸ்பதிக்கு பதிலாக உன்னுடைய தந்தை துஷ்டாரிசி செய்த புண்ணியத்தால் தான் தேவேந்திரனால் அவர்களுடைய குருவாக நியமிக்கப்பட்டிருக்கிறாய்.
3: என்னுடைய மதிப்பிற்காக மட்டுமல்ல, அவனது நல்ல செயல்களுக்காகவும் அவன் செய்யும் யாகங்களுக்காகவும் அவனது தவ வலிமைக்காகவும் தேவேந்திரன் விஸ்வரூபனை குருவாக நியமித்திருக்கிறான். நியமிக்கப்படுவதற்கு முன்பு தேவராஜன் இந்திரன் எல்லா தேவர்களையும் பிரம்மாவையும் கலந்து ஆலோசித்து பின்பு அவரிடம் அனுமதி பெற்றே விஸ்வரூபனை குருவாக நியமித்துள்ளான்.
1: ஓ, அப்படியா?
3: நம்முடைய மகன் இப்பொழுது தேவகுரு என்னும் பதவியின் பெருமைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும். இதை எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
1: மகனே, இந்த பெருமையானது நமக்கு நிலைத்திருக்க நன்றாக செயல்பட வேண்டும். நீ இரண்டு குலங்களின் நியாயங்களையும் சீர்தூக்கி எப்பொழுதும் பார்க்க வேண்டும். இருவரது நன்மையையும் கருத்தில் கொள்ள வேண்டும்.
2: தாயே, இரண்டு குலமா?
3: இரண்டு குலம் என்பது மூலம் உன் தாய் சொல்ல வருவது என்னவென்றால், ஒன்று அதாவது தேவர்களுடைய குலம், இரண்டாவது உன்னுடைய தாயினுடையது அதாவது அசுரகுலம். இரு குலத்திற்கும் சம பங்கு உள்ளதல்லவா?
1: ஆமாம்.
2: சந்தேகமே இல்லாமல் நான் தேவேந்திரனின் யாகங்களில் இருவருக்குமான பங்கினை அதாவது முதலிலிருந்தே தருகின்றேன். வருங்காலங்களிலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு கட்டி காப்பேன். அம்மா, நான் எப்பொழுதும் அசுரர்களுடைய பங்கினை அவர்களுக்கு தரவும் தயங்க மாட்டேன், மறக்கவும் மாட்டேன்.
4: விஸ்வரூபா, தேவர்களுடைய குருவாக இருந்து கொண்டு அசுரர்களுக்கு பங்களிப்பது மன்னிக்க முடியாத குற்றம். தேவர்குலத்திற்கு நீ இழைக்கும் பெரும் தீங்கு ஆகும். நான் இப்பொழுதே உன்னை கொல்லப் போகிறேன்.
1: மகனே விஸ்வரூபா, பல சிறப்புகளை கொண்ட என் மகனுக்கு இப்படி ஒரு முடிவா? இந்திரனே, நீ ஒரு தாயின் முன்னால் அவளுடைய மகனை கொன்றுவிட்டாய். நீ ஒரு தாயின் சாபத்தில் இருந்து தப்பிக்க முடியாது.
3: இந்திரனே, நீ ஒரு தந்தையின் முன்னால் நிராயுதபாணியான என்னுடைய மகனை கொன்றுவிட்டாய். நிச்சயமாக அதற்கு ஏற்ற தண்டனையை நீ அனுபவிப்பாய்.

நீ என்னுடைய தவ வலிமையினால் உருவாகி இருக்கிறாய். நான் உனக்கு ஒரு பெயர் தருகிறேன். இந்த உலகத்தில் நீ விருத்ராசுரன் என்ற பெயரால் அறியப்படுவாய். நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். என்னுடைய மகன் விஸ்வரூபன் இந்திரனால் கொல்லப்பட்டு விட்டான். நீ இந்திரன் உட்பட தேவர்கள் அனைவரையும் அழித்து அந்த

0: சொர்க்கத்திற்கு அதிபதியாக விளங்குவாய். கிளம்பு, உடனே நான் சொன்ன வேலையை செய்து முடி.
1: அப்படியே ஆகட்டும் மகரிஷி.
2: இந்திரதேவனே, எங்களை விருத்தாசுரனின் தாக்குதலில் இருந்து காப்பாற்றுங்கள்.
3: காப்பாற்றுங்கள்.
4: பிரம்மதேவா, எங்களை விருத்தாசுரன் மிகவும் துன்புறுத்துகின்றான். அவனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள ஏதாவது வழி சொல்லுங்கள்.
3: ஐயனே, தேவர்களாகிய நாங்கள் மிகவும் பயத்திலும் துன்பத்திலும் இருக்கின்றோம். அவனுக்கு அழிவு ஏற்படவில்லை என்றால் அவன் தேவர்கள் அனைவரையும் கொன்று விடுவான். அதோடு சொர்க்கத்தின் அதிபதியாகவும் ஆகிவிடுவான்.
5: பிரபு, எங்களை தயவு கூர்ந்து காப்பாற்றுங்கள். அனைத்து தேவர்களையும் அழிக்கும் இந்த விருத்தாசுரனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். எங்களுக்கு தயவு செய்து வழிகாட்டுங்கள் பிரபு, எங்களுக்கு வழிகாட்டுங்கள்.
4: அந்த அசுரன் தேவலோகத்தை தன்னுடையதாக்கி கொண்டான். பிரம்மதேவா, உங்கள் பாதம் பணிந்தோம், சரணாகதி அடைந்தோம், காப்பாற்றுவீராக.
6: இந்திரனே, நீ உன்னுடைய கர்வத்தினால் ஸ்வஸ்த மகரிஷியின் மகன் மற்றும் ததீச்சி மகரிஷியை தகுந்த காரணம் இல்லாமல் கொன்றுவிட்டாய். நான் ஒன்றும் செய்ய இயலாது. உங்களை காப்பாற்றுவது என்னுடைய கையில் இல்லை.
7: பிரபுவே, எப்படியாவது எங்களை காப்பாற்று.
6: அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இந்திரதேவா.
4: கூறுங்கள் பிரபுவே.
6: நீ உன்னுடைய கர்ப்பத்தை விட்டுவிட்டு ததீச்சி மகரிஷியிடம் சென்று அவரை சரணடைந்து காப்பாற்றுமாறு கேள். அவர் மட்டும்தான் இந்த நிலைமையிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியும்.
4: பிரம்மதேவரே, நான் தான் ததீச்சியை கொன்றுவிட்டேனே, இப்பொழுது எப்படி?
6: உண்மைதான், நீ ததீச்சியை கொன்று விட்டாய். ஆனால் அஸ்வினி குமாரர்கள் தன்னுடைய வித்தையினாலும் அறிவினாலும் மிகவும் முயற்சி செய்து தபோபலத்தினால் ததீச்சி மகரிஷியை உயிர் பிழைக்க செய்து விட்டார்கள்.
4: என்ன, அப்படியா?
6: ஆம், உண்மைதான். தேவர்களே, இந்திரன் ததீச்சியை கொன்றான். ஆனால் அஸ்வினி குமாரர்கள் காட்டில் உலவுகின்ற மிருகங்களில் முதலில் எது தென்படுகிறதோ அதனின் தலையை அவரின் உடலில் பொருத்தி வைக்க முடிவு செய்தனர். முதலில் குதிரை கிடைக்க குதிரையின் தலையை மகரிஷி ததீச்சியின் உடம்போடு இணைத்து அவரை பிழைக்க செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவருடைய உண்மையான தலையை அதில் பொருத்தினர். இப்பொழுது அவர் அஸ்வசிரா என்று அறியப்படுகிறார். என்னுடைய ஆலோசனை என்னவென்றால், தேவேந்திரா, இந்த மகரிஷி ததீச்சியின் முன்னால் சென்று அவரிடம் கெஞ்சி கேட்டு தன்னுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் என்ன என்று கேட்டு சரணாகதி அடைந்தால் அந்த விருத்தாசுரனுடைய கொடுமைகள் மற்றும் மரணத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். தேவேந்திரா, என்ன அப்படி பார்க்கிறாய்? வேறு வழியே கிடையாது.
4: அவர் எப்படி நமக்கு உதவி செய்வார்? தன்னை கொண்டவர்களுக்கு அவர் உதவி செய்வாரா?
6: இந்திரா, அவர் சனாதன தர்மத்தின் பாதுகாவலர், அதை கடைபிடிப்பவர், சிறந்த மகரிஷி. அவருடைய கடமை உலக நன்மை மட்டும்தான். அதுவே அவருடைய தர்மம். எப்பொழுதும் அவர் செயலில் சேவை மனப்பான்மை மட்டுமே இருக்கும். தர்மோ ரக்ஷிதி ரக்ஷிதகா. தர்மத்தை யார் காப்பாற்றுகிறார்களோ அந்த தர்மமே அவர்களை காப்பாற்றும் என்பதை மறந்து விடாதே தேவேந்திரா.

மகரிஷி ததீச்சியே, நான் தங்களை வணங்குகிறேன். என்னுடைய பாவச் செயல்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய காத்திருக்கிறேன். நீங்கள் மிகவும் கருணை உள்ளவர், மிகவும் அன்பு கொண்டவர். என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். என்னையும் என்னுடைய எல்லா தேவர்களையும் விருத்ராசுரனிடமிருந்து காப்பாற்றுங்கள். நீங்கள் உயிரோடு இருப்பதைக் கண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி.

0: அடைகிறேன். நான் சொல்ல முடியாத பாவத்தை செய்து விட்டேன். ஆனால் நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்கிறீர்கள். பாவங்களிலிருந்து விடுபட எங்களிடம் தயவு செய்து கருணை காட்டுங்கள். தயவு செய்து கருணை காட்டுங்கள்.
1: இந்திர தேவனே, அன்று நீ கோபத்தில் செயலாற்றினாலும் இன்று நீ சரணாகதி அடைந்து விட்டாய். என்னிடம் சரணாகதி அடைந்ததால் நான் உன்னை காப்பாற்றுகிறேன். எனக்கு தெரியும், பிரம்மதேவன் தான் உன்னை என்னிடம் அனுப்பியிருக்கிறார். பிருத்ராசுரனின் அட்டூழியங்களில் இருந்து நீங்கள் விடுபட வழி இருக்கிறது.
0: சொல்லுங்கள் ரிஷி அவர்களே.
1: நீங்கள் என்னுடைய எலும்பை வஜ்ரமாக மாற்றி பிருத்ராசுரன் மேல் ஏவினால் அவனுடைய அழிவு ஏற்படும்.
0: மகரிஷி, நான் எப்படி இதை செய்வேன்? உங்களிடமே உங்கள் முதுகெலும்பை எப்படி கேட்பேன்?
1: இந்திரா, எல்லா நதி தீர்த்தங்களையும் இப்பொழுதே என்னுடைய ஆசிரமத்திற்கு தருவியுங்கள். அந்த தீர்த்தங்களில் நான் ஸ்நானம் நித்திய கடமைகளை செய்த பிறகு நான் சமாதி நிலையில் சென்று விடுவேன்.
0: ஆனால் அப்பொழுது நான் உங்களை கொன்றால் எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வராதா?
1: நிச்சயமாக வரும். பிரம்மஹத்தி தோஷம் உனக்கு ஏற்படும். ஆனால் அதில் நீ சிக்காமல் இருக்க ஓர் வழி இருக்கின்றது. முட்களைப் போல தன்மை கொண்ட நாவிருக்கும் காட்டெருமை ஒன்றை கொண்டு வாருங்கள். அது தனது நாவினால் எனது தசைகளையெல்லாம் நீக்கிய பிறகு எலும்புகள் மட்டுமே மிஞ்சியிருக்கும். பின் உங்கள் செயல் எளிதாகிவிடும். எனது எலும்புகளில் இருந்து ஆயுதம் செய்து பிருத்தாசுரன் மீது ஏவினால் அவன் மரணமடைவான். நான் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவன். சமுதாயம் மற்றும் நல்ல பண்பாடுகளை காப்பாற்றுவது ரிஷியான என்னுடைய தர்மம். அது என் கடமை. ஆகையால் என்னுடைய எலும்பினால் ஏதாவது நன்மை ஏற்படுமே ஆனால் இந்த மகரிஷி அதற்கு தயாராக இருக்கிறேன். செல்லுங்கள், சீக்கிரம் இதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். என்னுடைய தேகத்தை நான் தானம் கொடுக்க தயாராக இருக்கின்றேன்.
2: மகரிஷி ததீச்சியின் முதுகெலும்பை கொண்டு உருவாக்கப்பட்ட வஜ்ராயுதத்தால் மட்டுமே விருத்ராசுரனின் முடிவு சாத்தியம் என்ற நிலை இருந்தது. அதற்காக மகரிஷி ததீச்சியின் உதவியை நாடிய தேவேந்திரன் மற்றும் ஏனைய தேவர்களின் எதிர்பார்ப்பு வீணடையவில்லை. அவர்களுக்கு உதவும் பொருட்டு மகரிஷி ததீச்சி அக்னி வளர்த்து அந்த அக்னியில் தனது தேகத்தை அர்ப்பணித்து அதன் வாயிலாக தனது முதுகெலும்பை தேவேந்திரனுக்கு தானம் செய்தார். அக்னிக்கு அர்ப்பணமான மகரிஷி ததீச்சியின் முதுகெலும்பின் பகுதிகளை திரட்டி அவற்றை அதே அக்னியில் வார்த்ததன் வாயிலாக தேவேந்திரனுக்கு ஆகப்பெரும் ஆற்றல் வாய்ந்த ஆயுதம் ஒன்று கிடைக்கப் பெற்றது. வஜ்ராயுதம் என்ற பெயர் கொண்ட அந்த பேராற்றல் மிக்க ஆயுதத்தின் உதவியினால் தேவேந்திரன் விருத்ராசுரனை வதம் செய்து அவனது கொடுமையில் இருந்து உலகத்திற்கு விடுதலை அளித்தார். உலக நன்மைக்கான தேவேந்திரனின் கோரிக்கையை ஏற்று மகரிஷி ததீச்சி தனது முதுகெலும்பையே தானம் செய்தார். ரிஷி அதர்வாவின் புதல்வராக தோன்றிய மகரிஷி ததீச்சி தனது வாழ்வை மானுட நலனுக்காகவே அர்ப்பணித்தவர். ஞானத்தை போதித்ததோடு நில்லாமல் மானுட நலனுக்காக தனது சரீரத்தையும் அதன் அங்கங்களையும் தயக்கமின்றி தியாகம் செய்த மகரிஷி ததீச்சியின் வாழ்க்கை தானங்களின் வரலாற்றிலேயே காலத்தால் அழியாத ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது. தன்னலம் கருதாமல் பிறர் நலனுக்காக தன்னையே அக்னியில் சமர்ப்பித்த மகரிஷி ததீச்சியின் வரலாறு பாரத பண்பாட்டு சரித்திரத்தின் ஒரு இன்றியமையாத அங்கமாகும். அது எப்போதும் வாழ்க்கை தத்துவத்தின் சாராம்சத்தை புரிந்து கொள்ள முனைபவர்களுக்கு தலை சிறந்த ஓர் வழிகாட்டியாக விளங்குகிறது. தர்ம ஏவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷித. அதாவது, தர்மத்தை துறப்பவர்கள் அழிவை சந்திக்க நேரிடும். ஆனால் தர்மத்தை பரிபாலிப்பவர்கள் அந்த தர்மத்தினாலேயே பாதுகாக்கப்படுவர். அந்த வகையில் தர்மத்தை பரிபாலிக்கும் பொருட்டு தனது முதுகெலும்பையே தியாகம் செய்த மகரிஷி ததீச்சியின் புகழும் பெருமையும் இன்றளவும் போற்றி கொண்டாடப்படுகிறது. பாரதத்தின் பண்பாட்டு சரித்திரத்தில் விருத்ராசுரன் வதம் என்னும் அத்தியாயம் மகரிஷி ததீச்சியின் தியாகத்தால் முக்கியத்துவம் பெற்று திகழ்கிறது. அவர் செய்த அந்த ஈடில்லா தியாகம் உலக நன்மைக்கான ஆகச் சிறந்த ஒரு பாடமாக திகழ்ந்தது. இன்றும் அவ்விதமே விளங்குகிறது. இனியும் இந்த உலகம் உள்ள வரையில் அவ்வாறே நீடித்திருக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஏனெனில் இது வெறும் கதையல்ல, சனாதன கோட்பாடுகளின் உறுதி வாய்ந்த ஒரு அஸ்திவாரம்.

நேயர்கள், இதுவரை மகரிஷி ததிச்சி அகில பாரத நாடகம் கேட்டீர்கள். ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீவாத்சவ் அவர்கள். ஹிந்தி மொழியில் நாடக அமைப்பு வினோத்குமார் அவர்கள். ஹிந்தி மொழியிலிருந்து தமிழாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள். இதில் பங்கேற்றோர் சூத்திரதாரியாக வி தாசரதி, இந்திரனாக எம் ராஜேந்திரன், மகரிஷி ததிச்சியாக இ எம் எஸ் முரளி, முதலாம் அஸ்வினி குமாரராக எல் சிவலிங்கம், இரண்டாம் அஸ்வினி குமாரராக டி கோதண்டராமன், விஸ்வரூபராக கே பி குமார், விஸ்வரூபரின் தாயாக டி எஸ் லலிதா, பஸ்டாவாக பி கிருஷ்ணமூர்த்தி, தேவர்களாக எஸ் ரமணன் மற்றும் ஆர் நடன சபாபதி, பிரம்மாவாக கே முத்துக்குமார் ஆகியோர். தொகுப்பு டி சுஜின்குமார். அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.